நேரம் 5:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது ஆகாஷவாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மனோ ஆகியோர் குரல்களில் ஜல்லிக்கட்டு.

நேரம் 5:37. துள்ளலான பாடல்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா மற்றும் குழுவினர் குரல்களில் பாட்ஷா.

இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 5:44. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தேவாவின் இசையில் அருணாச்சலம்.

55 நிமிடம் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-இல் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 30ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள், 2026வது வருடம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நாள் ஒரு குரல் குரல் அமுதம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மங்கள இசை.

0: ஆர்ப்பரிக்கும் அலைகடல் உலகில் சிறப்பிற்கு உரியவர்கள் யாரென கேட்டால் பிறருடைய மனைவியோடு உறவு கொள்ளாதவர்களே ஆவர். குறள் எண் 149 அதிகாரம் பிறனில் விழையாமை.
1: நலக்குரியார் யாரெனில் நாம் நீர் வைப்பின் பிறர்க்குரியால் தோல் தோயாதா.
0: ஆர்ப்பரிக்கும் அலைகடல் உலகில் சிறப்பிற்கு உரியவர்கள் யாரென கேட்டால் பிறருடைய மனைவியோடு உறவு கொள்ளாதவர்களே ஆவர். குறள் எண் 149 அதிகாரம் பிறனில் விழையாமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீர

அமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு புனேயில் நேற்று தொடங்கியது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக்காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத் தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள இந்த பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று எமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். ஆம், நிகழ்ச்சியும் நேரமும்

காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க முயற்சியால் முன்னேறுவோம். உரையினை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள் கேட்கலாம். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் பாவூர்ச்சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் பி.ஆர். பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம். ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து திரையிசை. காலை 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீஃப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சி. பத்மாவதி அவர்கள்.

காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம், தொடர்ந்து திரையிசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் வளர்ப்பு அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா. 10:02 BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகள் கேட்கலாம். 10:12 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:02 மணி திருநாடு தர்கர்லி கடற்கரை பற்றி கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே போக நினைத்து போக முடியாத சுற்றுலாத்தலம். 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மனநல மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் உயிர் காக்கும் அமிர்தம் சுக்கு. 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம்.

3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி NCERT கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். 1976 வெளிவந்த திரைப்பட பாடல்களும் படமும் குறித்த செய்திகள். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள்.

8:05 ஊரும் உறவும். மார்க்கண்டேயன் கதை வில்லுப்பாட்டு வழங்குவோர் தச்சநல்லூர் முத்துராஜம்மாள் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியத்தில் கடல்சார் உணவுகள். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேரன் மகாதேவி ஏ ராஜதுரை அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் 102.6 MHz-இல் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள்.

இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் வளர்ப்பு அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா, உங்களுடைய கருத்துக்களை 0462256113 மற்றும் 0462256113 என்ற தொடர்புகள் என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். இன்னும் சில மணித்துளிகளில் இணைத்தானும் நல்லவை கேட்க.

0: ஹரி.
1: முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது நம் முன்னோர் பொன்மொழி. உலகில் வாழும் ஒவ்வொருவரும் இருப்பது 365 நாட்கள், 24 மணி நேரம். இரவு பகல் என்பது பொதுவானது. ஆனால் இதில் ஒருவர் சாதனை படைத்து சரித்திரமாக திகழ்கிறார், மற்றொருவர் சாதாரணமாக உண்டு கழித்து வாழ்கிறார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி பாடினார். இன்று பலர் வேடிக்கை மனிதர், வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று வாழ்கின்றார்கள். குறிக்கோள் வேண்டும், அதனை அடைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன் சிறு வயதிலே நீச்சலிலே சாதனை படைத்தான். அதற்கு அவன் முயற்சியே காரணம். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. இயற்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் இதுதான். விழுவது தவறல்ல, எழாமல் இருப்பதுதான் தவறு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விதி காரணமாக ஒரு செயல் கைகூடாமல் போனாலும் அந்த முயற்சியானது நீங்கள் உடம்பை வருத்தி உழைத்ததற்கான பலனையாவது தப்பாமல் தரும் என்பது இதன் பொருளாகும். கடலுள் மற்றும் ஊழ்வினையை நம்பி சோம்பி இருக்காமல் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். விவசாயி விதை விதைத்தவுடன் அறுவடை நடப்பதில்லை. நிலத்தை உழுகிறான், விதை விதைக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், களைகளை அகற்றுகிறான், பொறுமையாக காத்திருக்கிறார். அதன் பிறகுதான் விளைச்சல் கிடைக்கிறது. நம் வாழ்க்கையும் அதுபோலத்தான். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சாதாரண குக்கிராமம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அரசு பள்ளியில் படித்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. காலை 4 மணிக்கு பேப்பர் போடுவார். சைக்கிளில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டுவிட்டு பின் படிக்கச் செல்வார். ஆனால் தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோடு படித்தார். அதன் விளைவு பேப்பர் போட்ட அப்துல் கலாம் பேப்பரில் தலைப்புச் செய்தியாக வந்தார் என்றால் அதுதான் முயற்சி. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்க பல ஆயிரக்கணக்கான முறை முயற்சிகள் செய்தார். இறுதியில் வெற்றி பெற்றார். நாம் ஒவ்வொரு முறையும் தோல்வியடையவில்லை, வேலை செய்யாத பல ஆயிரம் வழிகளை கண்டுபிடித்தேன், இதுதான் முயற்சியின் மனப்பான்மை. ஒரு சிற்பி பெரிய பாறையை ஒளியால் செதுக்கி கொண்டிருந்தார். 100 முறை சம்மட்டியால் அடித்தும் உடையவில்லை. 101வது முறை அடித்தபோது பாறை உடைந்தது. அதை பார்த்த ஒருவர் சொன்னார், கடைசி அடிதான் சூப்பர், பாறை உடைந்தது என்றார். உடனே சிரித்தபடி சிற்பி சொன்னார், இல்லை இல்லை, முதல் 100 அடிகளும் சேர்ந்துதான் இந்த ஒரு அடிக்கு வெற்றியை கொடுத்தன என்றார். 100 அடியின் முயற்சி 101 வெற்றியை தந்தது. இடைவிடாத முயற்சி இமாலய வெற்றியை தரும். தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். நேரத்தை வீண் செய்யாமல், தோல்வியை கண்டு கலங்காமல் முயற்சி செய்தால் வெற்றி நம் கையில்.
2: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக மலரும் இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.

குண்ட விநாயகா, விகட த்ரிஜ விநாயகா, ராஜபுத்திர விநாயகா, பிரணவ விநாயகா, திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாசவோம் மல்லாலகண

கணபதி, சித்தி விக்னவ கணபதி, சிந்தாமணி கணபதி, புத்தீச கணபதி, மகா கணபதி, பூர்ணானந்த கணபதி, லக்ஷ்மீச கணபதி, சகஜேச கணபதி, ஏகதந்த கணபதி, லம்போதர கணபதி, தூம்பிரவர்ண கணபதி, க்ஷிப்ரப்ரசாதன கணபதி, தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா, உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது, மனம் குளிர்

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸின் ஒரு ஒலிபரப்பில் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள். எளிமையாக கிடைப்பது கூட சில சமயங்களில் போராடினால்தான் கிடைக்கிறது என்றால் இறைவன் உமக்கு அளவில்லாத அனுபவத்தை கற்றுத்தருகிறார் என்று அர்த்தம். ஆம், எதையும் நேர்மறையாக யோசிக்க வேண்டும்.

நேரம் காலை 6:28 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. வாழ்க்கையில் சில நாட்கள் நமக்கு சாதகமாக இருக்கும், சில நாட்கள் நம்மை சோதிக்கும். ஆனால் ஒவ்வொரு சோதனையும் நம்மை உடைக்க அல்ல, மேலும் வலிமையாக்கத்தான் வருகிறது என்றும், காற்றுக்கு எதிராக பறக்கும் பட்டம்தான் அதிக உயரத்தை அடைகிறது என்பதையும் நினைவில் கொண்டால் ஒவ்வொரு சோதனையும் நமக்கு சாதனைதான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி லீலா குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது நம்மிடம் நிச்சயம் வந்து சேரும் என்பதில் தேவை உறுதியான நம்பிக்கை. ஆம், எதிர்பார்ப்பு இல்லாமல் உறுதியான நம்பிக்கையோடு இருந்தால் எந்த சூழ்நிலை

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

இமைகள் தழுவுவதற்கும் அழுவதற்கும் கண்ணீர் பொங்குதே. தழுவுவதற்கும் அழுவதற்கும் கண்ணீர் பொங்குதே. அண்ணன் நதி பொன்முகத்தை கண்கள் தேடுதே. அந்த

புஷ்பங்களின் மகரந்தமா மதின புழுதியில் புஷ்பங்களின் மகரந்தமா மதின புழுதியில் நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போரிரு

0: நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொடர்வது உழவர்களுக்கான தகவல்கள்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே,

0: வணக்கம், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: உளுந்து பயிரில் ஏற்படும் உலர் வேர் அழுகல் நோயானது வேர், தண்டு, கிளைகள், இலை காம்புகள், இலைகள், காய்கள் மற்றும் விதைகள் என தாவரத்தின் அனைத்து பகுதிகளையும் தாக்குகிறது. நோயின் அறிகுறி ஆரம்பத்தில் இலைகள் மஞ்சள் நிறமாகி வாடி பின்னர் பாதிக்கப்பட்ட இலைகள் உதிர்ந்து ஒரு வாரத்திற்குள் செடி இறந்துவிடும். இந்த உலர் வேர் அழுகல் நோயை கட்டுப்படுத்த அறுவடைக்கு பிறகு தாவர குப்பைகளை அகற்ற வேண்டும். நோய் பரவுவதை தடுக்க வேர்கள் உட்பட பாதிக்கப்பட்ட தாவரங்களை அகற்றி எரிக்க வேண்டும். நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஹெக்டருக்கு 150 கிலோ வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் சேர்க்க வேண்டும். 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் 10 கிராம் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மண்ணில் ஒரு ஹெக்டருக்கு 25 கிலோ துத்தநாக சல்பேட்டை பயன்படுத்தவும். விதைத்த 30 நாட்களுக்கு பிறகு ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் நன்கு சிதைந்த பண்ணை உரம் அல்லது மணலுடன் கலந்து இடவும். தாவரத்தின் அடிப்பகுதியை சுற்றிலும் 1 கிராம் கார்பன் டாசிம் கரைசலை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து இடவும். அங்கக முறையில் நெல் சாகுபடி செய்ய வண்டல் மண், மணல் கலந்த களிமண், களிமண் ஆகியவை உகந்த மண் வகைகள் ஆகும். குறுகிய கால ரகங்களுக்கு 24 முதல் 28 கிலோ விதை தேவைப்படும். செம்மை நெல் சாகுபடிக்கு 3 கிலோ விதை தேவைப்படும். மேலும் மணவாரி அல்லது புழுதி சேற்று விதைப்புக்கு 35 கிலோ முதல் 40 கிலோ தேவைப்படும். நோய் எதிர்ப்பு திறனுக்காக சுடோமோனாஸ் அல்லது வசம்பு கரைசல் வைத்து விதை நிறுத்தி செய்ய வேண்டும். 1 ஏக்கர் நடவு செய்ய 6 முதல் 8 சென்ட் நாற்றங்கால் தேவைப்படும். 1 சென்ட் நாற்றங்காலுக்கு 1 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும். வாய்ப்பு உள்ள விவசாயிகள் நடவு வயலில் பசுந்தாள் உர விதைகளை விதைத்து 45 முதல் 60 நாட்களில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். அடியுரமாக 1 ஏக்கருக்கு 5 முதல் 7 டன் நன்கு மக்கிய தொழு உரம், 2 டன் மக்கிய கோழி சாணம், 2 டன் மண்புழு உரம் தேவைப்படும். இதில் ஏதாவது ஒன்றை கடைசி உழவின் போது நிலத்தில் இட வேண்டும். வேப்பம் புண்ணாக்கு 40 முதல் 50 கிலோ அடியுரமாக இட வேண்டும். உயிர் உரங்களில் 2 கிலோ அசோஸ்பைரிலம், 2 கிலோ பாஸ்போ பாக்டீரியாவை 25 கிலோ மணல் அல்லது கம்போஸ்டுடன் கலந்து நிலத்தில் தூவிவிட வேண்டும். 1 குத்திற்கு 2 முதல் 3 நாற்றுகளும் செம்மை நெல் சாகுபடி முறையில் 1 குத்திற்கு 1 நாற்று மட்டும் நடவு செய்தல் வேண்டும். முதல் களை எடுத்த பின் 25 கிலோ வேப்பம் புண்ணாக்கு அல்லது கடலை புண்ணாக்கை மேலுரமாக இட வேண்டும். 50 முதல் 75 கிலோ மண்புழு உரத்தையும் மேலுரமாக இடலாம். மோட்டார் ரகத்திற்கு தூர்க்கட்டும் பருவத்தில் 1 முறையும், தண்டு உருளும் சமயத்தில் 1 முறையும் பஞ்சகவ்யா தெளிக்க வேண்டும். சன்ன ரகத்திற்கு தண்டு உருளும் சமயத்தில் மட்டும் 1 முறை தெளிக்க வேண்டும். தண்டு உருளும் சமயத்தில் பயிரில் ஒரே நேரத்தில் பூக்கள் மலர்வதற்கு புளித்த மோர்கரைசல் 10% அல்லது 3% இளநீர் கரைசலை தெளிக்க வேண்டும். மேலும் மீன் அமில கரைசலை 180 மில்லி என்ற அளவில் 20 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு மூட்டையை மடைவாயில் வைத்தல், பறவை தாங்கி வைத்தல், ஒட்டுண்ணி அட்டை கட்டுதல், இனக்கவர்ச்சி பொறி வைத்தல், விளக்கு பொறி வைத்தல் போன்ற முறைகளை பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம். மஞ்சள் நிற பூக்களை தரும் செடிகளை வயலை சுற்றி நடலாம். நெற்பயிருக்கு நீர்மறைய நீர் கட்டுதல் வேண்டும். வயலில் 1 அங்குல உயரத்திற்கு நீர் இருந்தால் போதுமானது. நெல் மணிகள் மஞ்சளாக மாறிய பின் அறுவடை செய்யலாம். பயர் வகை பயிர்களுக்கு மகசூலை அதிகரிக்கவும், பூக்கள் உதிர்வதை தடுக்கவும், காய்கள் திரட்சியாக வளரவும் DAP உரத்தை திரவ வடிவில் விதை நேர்த்தியாகவோ அல்லது இலைவழி தெளிப்பாகவோ பயன்படுத்துவதன் மூலம் பாரம்பரிய DAP பயன்பாட்டை குறைத்து பயிர்களுக்கு தேவையான நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களை அளித்து பயிர் வளர்ச்சி மற்றும் விளைச்சலை அதிகரிக்க முடியும். மேலும் விதை நேர்த்தியாக பயன்படுத்தும் போது 1 கிலோ விதைக்கு

0: 3 முதல் 5 மில்லி நானோ டிஏபி பயன்படுத்தலாம். வேர் நேர்த்தியாக பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 முதல் 5 மில்லி நானோ டிஏபி கலந்து வேர் நேர்த்தியாக பயன்படுத்தலாம். அல்லது இலை தெளிப்பாக பயன்படுத்தும் போது முதல் தெளிப்பு பயிர் வளர்ச்சியடையும் நிலையில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 முதல் 4 மில்லி நானோ டிஏபி கலந்து தெளிக்கலாம். 2வது தெளிப்பு 15 நாட்கள் இடைவெளி விட்டு பூக்கும் தருணத்தில் தெளிக்கலாம். இவ்வாறு நானோ டிஏபி பயன்படுத்துவதன் மூலம் வழக்கமான டிஏபி பயன்பாட்டை 50 முதல் 75% வரை குறைக்கலாம். மேலும் விளைச்சலை 20% வரை அதிகரிக்க முடியும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 79 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 64 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 32% முதல் 59% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லைமண்பலை 102.6.
1: தொடக்கமும் பாட்டு முடித்ததும் பாட்டுக்கு
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருளைஷ்ணவி. நான் தென்காசி மாவட்டம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். பறவைகள் இயற்கையில் இனிய தோழர்கள், பசுமை உலகின் அழகிய காவலர்கள், விடிய

0: மின்னலின் முதல் இசையாய் பாடுகின்றன. மின்னில் சிறகுகள் விரித்து பறக்கின்றன. மரக்கிளைகளின் கூடு கட்டுகின்றன. மனிதர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றன. விதைகளை தூரம் தூரம் சுமக்கின்றன. புதிய மரங்களை வளர்க்க உதவுகின்றன. காடுகளின் செல்வத்தை பெறுகின்றன. கனிவான இயற்கையை காக்கின்றன. பூச்சிகளை உண்டு பயிர்களை காப்பாற்றுகின்றன. புதிய கனிகளை உருவாக்குகின்றன. சுற்றுச்சூழல் சமநிலையை நிலைநிறுத்தப்படுகின்றன. காடுகளின் இனிய கீதம் பறவைகளை, குயிலின் குரல் இனிமை தருகிறது. மயிலின் ஆட்டம் மனம் கவர்கிறது. சிட்டுக்குருவின் சுறுசுறுப்பை கற்பிக்கிறது. கிளியின் பேச்சு மகிழ்ச்சி தருகிறது.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
0: என்னுடைய பெயர் அருளைஷ்ணவி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் டி ஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். இனிய காலை வணக்கம். நகரங்களின் வெப்பத்தேவு விளைவு. வெப்பத்தேவு விளைவு என்றால் என்ன? கேள்வியோடு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நகரங்கள் வெப்பத்தை அதிகமாக உள்வாங்கி இரவு நேரத்திலும் அதை மெதுவாக வெளியிடுவதால் நகரங்கள் ஒரு வெப்பத்தீவு போல மாறுகின்றன. இதற்கான முக்கிய காரணங்கள்: மரங்களின் எண்ணிக்கை குறைந்து காணப்படுவது, இயற்கையான பசுமை பரப்புகள் குறைந்து கான்கிரீட் கட்டிடங்களும் சாலைகளும் அதிகரிப்பதால் சூரிய வெப்பம் அதிகமாக உறிஞ்சப்படுகிறது. கான்கிரீட் மற்றும் தார் சாலைகள் பகலில் வெப்பத்தை சேமித்து வைத்து இரவு நேரத்திலும் அதை வெப்பமாக வெளியிடுகிறது. வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் வெப்பமும் புகையும் நகரத்தின் வெப்பநிலையை உயர்த்துகின்றது. குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் குளிரூட்டிகள் இவைகள் வெளியேற்றும் வெப்பம். இவை உள்ளே குளிர்ச்சியை உருவாக்கினாலும் வெளியே கூடுதல் வெப்பத்தை ஏற்படுத்துகின்றன. இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? முதலில் மனிதர்களின் உடல் நலன் பாதிக்கப்படுகிறது. வெப்ப அலைகள் நீரிழப்பு, சோர்வு, இதய நோய்கள் போன்ற ஆபத்துகள் அதிகரிக்கின்றன. அடுத்ததாக மின்சார பயன்பாடு அதிகரிக்கிறது. இதனால் மின்சார செலவும் எரிபொருள் பயன்பாடும் உயர்கிறது. காற்றின் தரம் மோசமடைகிறது. வெப்பநிலை அதிகரிப்பதால் காற்று மாசுபாடும் அதிகரிக்கிறது. பறவைகள், விலங்குகள் மற்றும் நகரங்களில் உள்ள உயிரினங்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. இதே நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் நகரங்கள் வாழ்வதற்கு மிகவும் கடினமான இடங்களாக மாறக்கூடும். மனிதர்களுக்கு வெப்ப அலைகள் அடிக்கடி ஏற்படும். குடிநீர் பற்றாக்குறை அதிகரிக்கும். மின்சார தேவை பல மடங்கு உயரும். காலநிலை மாற்றத்தின் தாக்கமும் மேலும் தீவிரமாகும். எனவே இவற்றிலிருந்து விடுபட ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு குறைந்தது ஒரு மரமாவது நட வேண்டும். நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பசுமை பகுதிகளை அதிகரிக்க வேண்டும். கட்டிடங்களின் மேல் மாடிகளில் தோட்டங்கள் அமைக்க வேண்டும். மழைநீர் சேகரிப்பை ஊக்குவிக்க வேண்டும். பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டும். சூரிய ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை பயன்படுத்த வேண்டும். எனவே வெப்பத்தீவு விளைவை குறைக்க மரங்களை வளர்ப்போம், பசுமையை பெருக்குவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி என் அன்பு நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் பி ஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.

0: நேரம் காலை 7:01 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் வரணி நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொரு நாள் காலையும் புதுசாகவும் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாகவும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்றதாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட உங்களோட இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமா தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகரன் அவர்கள்.
1: இளைஞர்கள் 15-20-25 வயது இளைஞர்கள் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டரில் சின்ன ஒரு பெரிய டப்பாவை வைத்துக் கொண்டு கோன்களை தனியாக தொங்க போட்டு கோன் ஐஸ்கிரீம் என்று கத்திக்கொண்டே வருவார்கள். இரவு 11 வரைக்கும் சென்னை, மதுரை, கோவை போன்ற பகுதிகளிலே நான் விற்பனை செய்வதை பார்த்திருக்கிறேன். அதேபோல் கடைகள் வைத்து கோன் ஐஸ்கிரீம் விற்பனை செய்கிறார்கள். மெரினா பீச் போன்ற சுற்றுலா மையங்கள், ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களிலே உள்ள பார்க்குகளில் எல்லாம் இந்த வண்டிகள் மூலமாக, தள்ளுவண்டிகள் மூலமாக விற்பனை செய்வார்கள். கடைகளிலே ஆவின் பாலும் விற்பார்கள், ஐஸ்கிரீமும் விற்பார்கள், பல வகை பால் பொருட்களை விற்பனை செய்வார்கள். அங்கே ஒரு சாஃப்டி ஐஸ்கிரீம் தயாரிக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை போட்டு உடனுக்குடன் தயாரித்து அந்த கோன் மூலமாக 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், 60 ரூபாய் என்று விற்பனை செய்வார்கள். இது ஒரு நல்ல லாபகரமான தொழில். ஏனென்றால் அதிக வருடத்தில் அதிக நாட்கள் வெயில் அடிக்கக்கூடிய நாட்கள், இந்த வெயில் காலத்தில் தான் மக்கள் இந்த ஐஸ்கிரீமை அதிகம் விரும்பி சாப்பிடுவார்கள். சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை இது தரமான ஐஸ்கிரீமாக இருப்பதாலும், குறைந்த விலையில் கிடைப்பதாலும், கையிலே வைத்து சாப்பிட்டு விட்டு தூக்கி எறிந்து விட்டு செல்லக்கூடிய அளவிலே தூக்கியெல்லாம் எரிய மாட்டார்கள். அந்த கோனையும் அந்த ஐஸ்கிரீமோடு சேர்ந்து நம்ம சிறு குழந்தைகள் முழுங்கி விடுவார்கள். அது தரமாக தயாரிப்பதாலும், அது சத்தான பொருட்களாக இருப்பதாலும், கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி பிள்ளைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இதை வாங்கி கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறோம். நான் ஒரு காலத்தில் இதற்கு நிறைய, இந்த இயந்திரத்துக்கு அதிக செலவாகுமோ என்றெல்லாம் நான் யோசித்தது உண்டு. அதன் பிறகு தொழில் ஆலோசகராக மாறியவன் பலரிடம் விசாரிக்கும் போது தான் 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், 2.5 லட்சம் ரூபாய்க்கு நல்ல தரமான, உடனுக்குடன் சிறந்த சுவையோடு தயாரித்து தரக்கூடிய இயந்திரங்கள் இருக்கின்றன. மெயின் ரோட்டில் ஒரு சின்ன இடம் அல்லது தள்ளுவண்டி உங்களுக்கு இருக்க வேண்டும். 150 முதல் 200 சதுரடி போதும். இதர பொருட்களையும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி அதிலே வைத்து விற்கலாம். கூல்ட்ரிங்க்ஸில் இருந்து 1.5 லிட்டர் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலை பாட்டில்களையும் விற்கலாம். இந்த தள்ளுவண்டியிலே உங்களுடைய இயந்திரம் இருப்பதை திருமண விழாக்களில் பார்த்திருப்பீர்கள். திருமண மண்டபங்களிலே, சின்னஞ்சிறு சமூக கூடங்களில் நடக்கிற கல்யாண வீடுகளில் கூட வருகின்ற ஏழை எளியவர்கள் வாடிக்கையாளராக இருந்தால் அவர்களுக்கு இலவசமாக அந்த திருமண வீட்டார் கொடுப்பதற்கு இந்த கோணவி ஐஸ்கிரீம்களை பயன்படுத்துகிறார்கள், இந்த மிஷின்களை. எனவே உங்களுடைய ஒரு மிஷின் அடிஷனலாக தள்ளுவண்டியில் வைத்திருந்தால் உங்களுடைய இடத்திலும் நல்ல வியாபாரமாகும். திருமண நாட்கள், முகூர்த்த நாட்களிலே நீங்கள் அதை வாடகைக்கு விட்டோ அல்லது உங்களுடைய ஆட்களை அனுப்பி அங்கேயே தயாரித்து விற்பனை செய்தோ நீங்கள் சம்பாதிக்கலாம். 35 முதல் 40% லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 1 அல்லது 2 பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். எப்போதும், அதாவது வெயில் காலத்தில் தான் விற்பனை ஆகும் என்று இல்லை, எந்த காலத்திலும் வெயில் அடிக்கக்கூடிய பகல் நேரங்களிலே உறுதியாக விற்பனையாகும். மழை நேரங்களில் மட்டும் அதிகம் விரும்பி வாங்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இப்பொருளோடு இதர பால் பொருட்கள், பால்கோவா, பால் சம்பந்தமான பொருட்கள், ஏன் காஃபி டீ கூட ஒரு ஓரமாக வைத்து இயந்திரத்தின் மூலமாக டக்கு டக்கு என்று காஃபி டீயை கூட நீங்கள் தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பேருக்கு ஐஸ்கிரீம் கடை என்று வைத்துக்கொண்டு பல்வேறு வகையான வடை, சமோசா போன்ற பொருட்கள், காஃபி டீ, ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், பழங்களை வைத்துக்கொண்டு ஜூஸ், லெமன் ஜூஸ் போன்ற உடனுக்குடன் மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஜூஸ்கள், அத்தோடு இந்த சாஃப்டி ஐஸ்கிரீமையும் நீங்கள் விற்பனை செய்யலாம். சின்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வரக்கூடிய அந்த ஐஸ் மிஷினை நீங்கள் வாங்கினால் பல்

0: வேறு பிராண்டட் ஐஸ்கிரீம்களையும் அட்டை பெட்டிகளாகவும் சரி கோனாகவும் தயாரிக்கிறார்கள். அவற்றையும் நீங்கள் வாங்கி வைத்து விற்கலாம். இந்த உங்களுடைய தயாரிப்போடு இதர பொருட்களை விரும்புகிறவர்களுக்கும் நீங்கள் விற்கலாம். அதனால் தான் 150 முதல் 200 சதுரடி, அதற்கு கொஞ்சம் சிறிது கூடுதல் 50,000 கூடுதல் வரை செலவாகும். இதற்கு மானியத்தோடு நீங்கள் கடன் பெற்றுக் கொள்ளலாம். அதிக நேரம் தாக்கு பிடிக்கக்கூடியது, கெட்டுப்போகாது, அவ்வப்போது தயாரித்து உடனுக்குடன் விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நஷ்டம் வர வாய்ப்பில்லை. பெரிய நிறுவனங்கள் கூட ஏதாவது தங்களுடைய கடைகளுக்கு நீங்கள் தயாரிக்கக்கூடிய கோன்களையும் ஐஸ்கிரீமையும் வாங்கி சென்று அவர்களுடைய கடைகளை வைத்து விற்பனை செய்வதும் உண்டு. அவர்களுடைய இயந்திரம் வாங்கி வைக்காமலே உங்களிடம் வாங்கி சென்று அதை அவருடைய ஃப்ரிட்ஜிலே வைத்து விற்பனை செய்வதையும் நான் பார்த்திருக்கிறேன். எனவே நல்லதொரு லாபகரமான தொழில், பெரிய முதலீடு இல்லை. இதற்கு மத்திய மாநில அரசு வங்கி கடன்களை தாராளமாக பெறலாம், மானியம் உண்டு. சிறந்த லாபமுள்ள இந்த தொழிலை எந்த ஊரிலும், சின்ன ஊராக இருந்தாலும் சரி, பல இடங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சரி, உங்கள் ஊரிலே சுற்றுலா மையம் எங்கிருந்தாலும் சரி, அங்கேயும் சரி, அதேபோல் பஸ் ஸ்டாண்டு போன்ற இடங்களுக்கு அருகிலே ஒரு சின்ன கடையை 100 சதுரடி கிடைத்தால் கூட ஒரு கடையை நீங்கள் வாடகைக்கு பிடித்து அதன் மூலம் நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 1 அல்லது 2-3 பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். எதிர்காலத்தில் இது வளரும்போது சொந்தமாக ஐஸ்கிரீம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை பல்வேறு கப்புகளிலே போட்டு மிக தரமாக அதிக விலையில் விற்கக்கூடிய வாய்ப்பு, பல சுவையோடு நீங்கள் தயாரிக்கும் போது அதுவும் நல்ல விற்பனையாகும். ஆரம்பத்தில் இந்த கோன ஐஸ்கிரீமை நீங்கள் தயாரித்து விற்பனை செய்வது மிக லாபகரமான தொழில் என்று நான் நம்புகிறேன்.
1: வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். நேரலை நிகழ்ச்சி வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சாதனா சர்க்கம் குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியா

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே,
1: அமுதே.
2: வணக்கம். திருவருள் லத்தீப், கல்லடை குறிச்சி. இன்று திருக்குறளில் 32வது அதிகாரம் இன்னா செய்யாமை என்பது பற்றி சொல்ல விரும்புகின்றேன். இன்னா செய்யாமை என்பது பிறருக்கு தீங்கு செய்யாதிருத்தல் என்பது பொருள். இதில் ஒரு முக்கியமான ஒரு குறளை எடுத்து அதற்குண்டான இணையான ஒரு வரலாற்று புகழ் பெற்ற நிகழ்வை உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். 2ம் உலகப் போர் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தெரிந்த நேரம். அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் ஒரு புகழ்பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி அழைத்து, அணுக்குண்டு தயாரிக்க வேண்டும், அஃது உங்களால் தான் முடியும், நீங்கள் அணுக்குண்டு தயாரித்து கொடுத்தால் அதற்கு தேவையான உதவிகளையும் பணமும் தர தயாராக இருக்கிறேன் என்றார். ரூஸ்வெல்ட் சொன்னதை கேட்டு அந்த விஞ்ஞானி சிரித்தார். அவருடைய சிரிப்பின் அர்த்தம் புரியாமல் ரூஸ்வெல்ட் விழித்தார். அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதகுல மேம்பாட்டுக்கு பயன்பட வேண்டுமே தவிர மனிதகுலத்தின் அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று உறுதியாக அந்த விஞ்ஞானி அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டுக்கு பதில் கூறினார். ரூஸ்வெல்ட் வியப்போடு அந்த விஞ்ஞானியை பார்த்தார். மீண்டும் அந்த விஞ்ஞானி, எனது அறிவாற்றலை ஒருபோதும் மனித குலத்தை அழிப்பதற்கு பயன்படுத்த மாட்டேன், பணத்திற்காக எனது மூளையை அடகு வைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். ரூஸ்வெல்ட் வேறொரு விஞ்ஞானியை வைத்து அணுக்குண்டை தயாரித்தார். 2ம் உலகப் போர் நடந்தபோது அந்த அணுக்குண்டை 1945ஆம் ஆண்டு ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய நகரங்கள் மீது அமெரிக்கா வீசியது. அந்த இரு நகரங்களும் தரை மட்டமாகின. அன்று வீசிய அணுக்குண்டு கதிர்வீச்சுகள் இன்று பிறக்கும் குழந்தைகளையும் பாதிப்பதாக பல

பிரித்தானிகள் கூறுகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டின் ஆணைக்கு மறுப்பு தெரிவித்த விஞ்ஞானி ஜப்பான் நகரங்களின் மீது அணுக்குண்டு வீசப்பட்டதையும் அதனால் மனிதகுலம் பாதிக்கப்பட்டதையும் அறிந்து தேம்பி தேம்பி அழுதார். அந்த மனிதாபிமான மிக்க விஞ்ஞானி வேறு யாரும் இல்லை, அவர்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற ஜெர்மன் நாட்டு விஞ்ஞான மேதை. இந்த உயர்ந்த குணம் அவரை உலக புகழ்வாய்ந்த மேதைகளில் ஒருவராக உருவாக்கியது. ஜஸ்டினின் தத்துவமும் கோட்பாடுகளும் புகழ்ந்து பேசப்பட்டன. 1921 நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தை பெறக்கூடும் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமல் இருப்பதே மன தூய்மை உடையவரின் கொள்கையாகும் என்பதை, பணத்திற்காக தீங்கு செய்தால் இகழ்ச்சி, எப்போதும் நல்லதே செய்தால் புகழ்ச்சி. இப்போது நான் அந்த 311 குறளுக்கு வருகிறேன். சிறப்பு என்னும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்றார்கோள். சிறப்பு என்னும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்றார்கோள். சிறப்பு என்னும் செல்வம் உலகத்தில் மிக உயர்ந்த மோட்சம், அதாவது வீடு வேறு என்று சொல்வார்கள், என்னும் செல்வத்தையே பெறினும் அடைய முடியும் என்று நிலை வந்தாலும் பிறருக்கு மற்றவர்களுக்கு இன்னா துன்பம் தரும் செயல்களை செய்யாமல் இருப்பதே மாசு அற்றார் குற்றமில்லாத தூய்மையான அறிவுடையோரின் கோட்பாடு கொள்கையாகும். இது தெளிவுரை என்று சொல்ல வேண்டுமானால் உலகிலேயே மிக உயர்ந்த சிறப்பை தரக்கூடிய செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் அதன் பொருட்டு மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமற்ற மேலோர்களின் கொள்கையாகும். இதை சிறிய கருத்தாக சொல்வதென்றால் மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தை பெறக்கூடும் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமல் இருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: இசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே,
1: அமுதே.
2: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. வழங்கியவர் திருவருள் லத்தீப் அவர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணியின் நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவது தான் ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறாங்க தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள்.
1: வணக்கம். இன்னைக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்குறோம். எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இது ஆனால் முடிந்து போன ஒரு விஷயங்கள், முடிந்து போன நிகழ்ச்சிகளை கூறும்போது நம்ம இந்த மாதிரி டென்ஸை யூஸ் பண்ணுறோம். இதோட டெஃபினிஷன், an action that was ongoing at a specific moment in the past. குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பேசும் பொழுது, குறிப்பிட்ட நேரம் இதில் முக்கியம். சிம்பிள் பாஸ்டில் அந்த நேரம் குறிப்பிட மாட்டாங்க, இதில் அந்த டைம் குறிப்பிட்டதுனால அதை நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதோட ஃபார்மேட் எப்படின்னா, வாஸ் அல்லது வேர் போட்டு அது கூட அந்த வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் போடணும். உதாரணமாக கோ அப்படிங்கிற வெர்புக்கு பாஸ் கண்டினியூஸ்னா வாஸ் கோயிங் அல்லது வேர் கோயிங். வாஸ் எதுலாம் வரும், ஹீ ஷீ இட் இந்த ப்ரொனன் வரும்போது அதன் கூட தொடர்ந்து வர்றது தான் வாஸ் போட்டு அந்த வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எழுதுகிறோம்.

0: அதை தவிர மொத்த ஹி தே வி யூ மூணுக்கும் வேர் போடணும். சரி, அப்போ ஐ வந்தால் என்ன போடுறது? சிம்பிள் ப்ரெசண்டில் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஐ வந்துச்சுன்னா ஆம் போடுவோம், ஐ ஆம் கோயிங் போடுவோம். இதே இது பாஸ்ட் கண்டினியூஸில் ஐயும் அந்த ஹீ ஷீட்டோட சேர்ந்துடும், அதுக்கும் வாஸ் தான் போடணும். வாஸ் போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் எழுதணும். இது வந்து எப்போலாம் யூஸ் பண்ணணும்னா அண்ட் ஆன்கோயிங் ஆக்ஷன் அட் அ ஸ்பெசிஃபிக் டைம். உதாரணத்துக்கு நான் காலையில் லாஸ்ட் சண்டே காலையில் 6 மணிக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படி, அதாவது அந்த கரெக்டாக அந்த டைம் போட்டு டைம் வந்து அவங்க வந்து குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். At 6 AM last Sunday, she was walking. 6 மணிக்கு last Sunday, she was walking. இதே இது நம்ம வந்து எதுக்காக நம்ம வந்து வாஸ் வாக்கிங் போடுறோம்? லாஸ்ட் சண்டே முடிந்து போன காரியம், இது இறந்த காலம், அதனால் நம்ம வந்து வாஸ் வாக்கிங் போடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா an action interrupted by another action. ரெண்டு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. நான் சாப்பிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு, இல்லை நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு, இதில் எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்துச்சோ? நடந்துட்டு இருக்கும்போது, நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம வந்து இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ வாஸ் ஸ்லீப்பிங் வென் த ஃபோன் ரேங். முதல்ல தூங்கிட்டேன், தூங்கிட்டு இருக்கும்போது தான் அது வந்து தடை செய்யுது, இன்டரப்ட் பண்ணுது ஃபோன் வந்து, ஃபோன் கால் வந்து. அதனால் அதுக்கும் பாஸ்ட் டென்ஸ் போடணும், சிம்பிள் பாஸ் பண்ணும். இந்த ஃபோன் வெந்த ஃபோன் ரேங், ரிங்குக்கு பாஸ்ட் டென்ஸ் ரேங். இதே இது நெகட்டிவ் எழுதும் பொழுது வாஸ் போடுறோம்ல, வாஸ்க்கு அடுத்தாப்பில் இல்லைன்னா வேர்க்கு அடுத்தாப்பில் தான் நாட் போடணும். வாஸ் நாட் கோயிங், ப்ளூரல் வெர்ப் வந்து வேர் நாட் கோயிங். இது க்வெஸ்சன் எழுதும் பொழுது முதல்ல வேர் அல்லது வாஸ் எழுதி அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் எழுதி அதுக்கப்புறம் தான் க்வெஸ்சன் எழுதணும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். வழங்கியவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். கே கே சுஜாதா குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு, ஆதி திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணியின் நிகழ்ச்சிக்காக. விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை மூலமாக விவசாயிகள் அடையாள எண் பதிவு செய்யக்கூடிய பணி இப்போது நடந்துட்டுருக்கு. அதாவது வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்களிடம் பட்டா உள்ள அனைத்து விவசாயிகளும் விவசாய அடையாள எண் பெறுவதற்கான செயலியில் பதிவு செஞ்சிட்ருக்கிறாங்க. வேளாண்மை, உழவர் நலத்துறை மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து துறை உதவிகள், பிஎம் கிசான் திட்ட நிதி உதவி, பயிர்க்கடன், பயிர் காப்பீடு, உர மானியம் போன்ற விவசாயிகளுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் பெற இந்த விவசாய அடையாள எண் கட்டாயமாக்கியிருக்கிறாங்க. வேளாண்மை துறை மூலமாக விவசாயிகளின் நில உடைமை ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வேளாண் அடுக்ககம் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு தனி குறியீடு எண் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருது. எனவே விவசாயிகள் தங்களுடைய ஆதார் எண், ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண், நில உடைமை விவரங்கள் ஆகியவற்றுடன் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தையோ அப்படி இல்லைன்னா பொது சேவை மையத்திலேயோ கட்டணம் இன்றியோ பதிவு செய்து விவசாயிகள் அடையாள எண்ணை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விவசாய அடையாள எண் பெறுவதற்கு இதுவே இறுதி வாய்ப்பாக இருக்கிறதுனால விவசாயிகள் உடனடியாக அடையாள எண் பெற்று பயனடையணும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கிரீடம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

ஏழு மணி 40 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழ வகைகள் என்ன விலையில் விற்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 23 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 35 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 45 ரூபாய்க்கும், புடலங்காய் 26 ரூபாய்க்கும், சுரக்காய் 12 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 14 ரூபாய்க்கும், தடியங்காய் 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 60 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 26 ரூபாய்க்கும், பாகக்காய் 60 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 42 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 54 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 75 ரூபாய்க்கும், காராமணி 28 ரூபாய்க்கும், கோவக்காய் 50 ரூபாய்க்கும், தேங்காய் 62 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 25 ரூபாய்க்கும், கீரை 15 ரூபாய்க்கும், மல்லி இலை 40 ரூபாய்க்கும், புதினா 55 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 30 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 14 ரூபாய்க்கும், இஞ்சி 175 ரூபாய்க்கும், மாங்காய் 85 ரூபாய்க்கும், நாத்தங்காய் 35 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 24 ரூபாய்க்கும், கேரட் 74 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 96 ரூபாய்க்கும், சௌச்சோ 34 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 28 ரூபாய்க்கும், பீட்ரூட் 48 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 46 ரூபாய்க்கும், குடமிளகாய் 50 ரூபாய்க்கும், வெள்ளப்பூடு 280 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் 130 ரூபாய்க்கும், பட்டர் பீன்ஸ் 120 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 150 ரூபாய்க்கும், சேம்பு 55 ரூபாய்க்கும், சேனக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 55 ரூபாய்க்கும், பனங்கிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. வாழைப்பழத்தை பொறுத்தளவில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி கோழி

கூடு நாட்டு வாழைப்பழங்கள் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 120 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 180 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், சப்போட்டா 50 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 55 ரூபாய்க்கும், திராட்சை 120 ரூபாய்க்கும், சீத்தாப்பழம் 100 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்கள், கீரைகள், தானியங்கள், கிழங்கு வகைகள், காய்கள் எல்லாமே நமக்கு ஆரோக்கியத்தை தரதுனால இது விலையை பார்க்காம இது தரக்கூடிய சத்துக்களை மட்டும் பார்த்தா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். பாடல் வந்துட்டே இருக்குது ரசிக்கும் சீமானை திரைப்படத்திலிருந்து.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. மாண்புமிகு முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026-27 ஆண்டுக்கான மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி, கல்லூரி, பொது, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள்னு 5 பிரிவுகளாக 38 வகையான 196 விளையாட்டுகளுடன் திருநெல்வேலி மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பல்வேறு விளையாட்டுகளான தடகளம், இறகுப்பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட், கால்பந்து, வளைக்கோல் பந்து, கபடி, சிலம்பம், நீச்சல், மேஜைப்பந்து, கையுந்து பந்து, கைப்பந்து, கேரம், சதுரங்கம், கொக்கோ, ஸ்பீட், அதுக்கப்புறமா ஸ்கேட்டிங், யோகாசனம் மற்றும் பூப்பந்து போன்ற விளையாட்டுகள் மாவட்ட அளவிலும், கடற்கரை, வாலிபால், டென்னிஸ், பழுத்தூக்குதல், வாள் விளையாட்டு, ஜூடோ, குத்துச்சண்டை, சாலை சைக்கிளிங், மலர்கம்பம், வில்வித்தை, ஜிம்னாஸ்டிக், கயாக்கிங், கனோயிங், துப்பாக்கி சுடுதல், ஸ்குவாஷ் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் மண்டல அளவிலும், சக்கர நாற்காலி, டேபிள் டென்னிஸ், சிறப்பு கையுந்து பந்து, எரிபந்து போன்ற விளையாட்டுகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான நீச்சல் போட்டிகள் நேரடியாக மாநில அளவிலும், பொது பிரிவினருக்கு நேரடியாக மாநில போட்டிகள் இணையவழி மூலமாகவும் நடைபெற இருக்கு. இந்த போட்டிகளில் பள்ளி, கல்லூரி, பொதுமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொள்வதற்கான விவரத்தை https://sdat.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் வாயிலாக 31/8/2026 வரை முன்பதிவு செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பதிவு செய்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த போட்டிகளில் பங்கு பெற முடியும் அப்படின்னும், ஒவ்வொரு பிரிவுக்கான விரிவான விளக்கங்கள் இணையதளத்தில் இருக்குது அப்படின்னும், போட்டிகளில் கலந்து கொள்ள பதிவு செய்வதற்கு முன்னர் விளக்கங்களை தெளிவாக தெரிஞ்சு பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. தமிழ்நாட்டில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், முதற்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அழிந்து அவங்க வாழ்றதுக்குரிய வசதிகளான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவிக்குழுக்கள் அமைப்பது, தொழிற்பயிற்சிகள் வழங்குறது போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் வாழ்வதற்காக தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் செயல்பட்டு வருது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வலைதளத்தில் பதிவு மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய கைம்பெண்கள், ஆதரவற்ற மகளிர் மற்றும் பேரிடம் பெண்கள் தங்களுடைய விவரங்களை www.tnwidowwelfareboard.tn.gov.in அப்படிங்கிற வலைத்தளத்தில் புதிதாக பதிவு செய்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாகம் முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலி, தொலைபேசி எண் 0462256267 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வந்துட்டே இருக்கு. ஆனவல் சேதுபதி திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணா கிஷோர் அர்மன் குரலில்

0: சில மணித்துளிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்கவுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதிநீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எண்ணங்கள் ஈடேறும் எந்நாளும் நன்னாளே, இந்நாளும் அவ்வாறாய் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது கேட்க இருக்கிறோம் வழக்கென்று வந்தால். இன்றைய நிகழ்ச்சியில் நில ஆக்கிரமிப்புகள் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நில ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட சில சட்ட சங்கதிகளை பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்றைய ஒலிபரப்பில் நான் பேசியபடி 1908 கால வரையறை சட்டத்தில் பிரிவு 149 60 ஆண்டுகளாக இருந்தது. அதாவது ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை ஒரு நபர் குறைந்தபட்சம் 60 வருஷமாக அனுபவித்துக் கொண்டிருந்தால் மட்டுமே அவர் வந்து இந்த நீடனுபோக உரிமையை பெற முடியும் என்று அந்த சட்டத்தில் இருந்தது. பின்னர் 1963 காலவரையறை திருத்த சட்டத்தின் மூலம் ஆர்டிகிள் 111 மற்றும் 112 30 குறைக்கப்பட்டது. இப்போ வந்து 30 முன்னாடி 60 இருந்தது. இந்திய வசதி உரிமை சட்டம் 1882 அப்படிங்கிற சட்டத்தில் பிரிவு 15 எதிராக மேற்படி 60 நிர்ணயித்துள்ளது என்பதனால் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதனால் இந்த சட்டம் இப்பொழுது 30 அரசுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை ஒருவர் இடைவிடாது தொடர்ந்து யாவரும் அறிய அனுபவித்தால் அது அவருக்கு சொந்தமானதாகும் என்று அந்த சட்டம் சொல்கிறது. இது இந்த நில ஆக்கிரமிப்புக்கு வந்து எதிராக வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் போன்றவர்கள் வழங்கிய உத்தரவினை எதிர்த்து மாவட்ட ஆட்சியரிடம் பிரிவு 10 கீழ் மேல்முறையீடு செய்யலாம். இந்த மேல்முறையீடு அல்லது சீராய்வு, இந்த ரெண்டு விஷயமும் இதில் இருக்கு. இந்த நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக வட்டாட்சியர் அல்லது துணை வட்டாட்சியர் போன்றவர்கள் வழங்கிய உத்தரவினை எதிர்த்து மாவட்ட ஆட்சியரிடம் பிரிவு 10 கீழ் மேல்முறையீடு செய்யலாம் அல்லது பிரிவு 10A கீழ் சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம். மாவட்ட ஆட்சியரே உத்தரவு பிறப்பித்திருந்தால் மாவட்ட ஆட்சியரிடம் சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் அல்லது நில நிர்வாக ஆணையரிடம், அதாவது லேண்ட் கமிஷனர், மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு சீராய்வு மனுக்களை உத்தரவு ஆணை பெற்றதிலிருந்து 30 செய்யப்பட வேண்டும். தீர்ப்பு அல்லது உத்தரவு கிடைத்த தேதியிலிருந்து 30 சீராய்வு மனு தாக்கல் செய்யாவிட்டால் தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் பிரிவு 10A உட்பிரிவு 1 சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கு தடை உள்ளது, அதை தாக்கல் செய்ய முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்துக்கு ஆள்வரை கிடையாது, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன். நடைமுறையில் இருக்கும் வேறு சட்டங்களில் என்ன சொல்லியிருந்தாலும் நில ஆக்கிரமிப்பு சட்டத்தின் கீழ் ஒரு அதிகாரியால் அல்லது ஒரு அதிகார அமைப்பால் அல்லது மாநில அரசால் ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அல்லது ஆக்கிரமிப்பாளர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை சம்பந்தமாக உரிமையல் நீதிமன்றம் கேள்வி எதனையும் கேட்க முடியாது. ஒரு அதிகாரியால் அல்லது ஒரு அதிகார அமைப்பால் அல்லது மாநில அரசால் ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக உரிமையல் நீதிமன்றத்தால் உறுத்துக்கட்டளை, அதாவது இன்ஜெக்ஷன் எதனையும் வழங்க முடியாது. ஆக்கிரமிப்பு என்பது அகற்றப்படக்கூடிய ஒன்றாகும், ஆனால் அவ்வளவு சுலபமாக அகற்ற முடியாது என்பதே இந்த சட்டத்தின் சுருக்கமாகும். அரசு நிலங்களில் 30 மேலாக தொடர்ச்சியாக ஒருவர் அனுபவித்து வருவதை அரசு கண்டுகொள்ளவில்லை என்றால் அதன் பின்னர் அந்த நிலத்திற்கு அதனை அனுபவிப்பவரே உரிமையாளர் ஆகிவிடுவார். அனுபவம் என்பது இங்கே தொடர்ச்சியாக ஒரு சங்கிலி தொடரை போன்று இருக்க வேண்டும். இடையில கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதில் இருக்கிறாரு, இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது இயலாது. ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருப்பவர் தனது உரிமையை தக்க வைத்திட

0: உரிமையல் நீதிமன்றத்தை அணுக முடியாது. அதுபோன்று அரசுக்கு எதிராக உறுத்துக்கட்டளையும் பெற முடியாது. 30 ஆண்டுகால தொடர்ந்த அனுபவத்தை நிரூபித்து அரசிடம் ஆக்கிரமிப்பாளர் பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்யலாம். அரசு அவ்வாறு ஆக்கிரமிப்பாளருக்கு பட்டா வழங்கிவிட்டால் அந்த சொத்தின் உரிமையாளர் நிலைக்கு ஆக்கிரமிப்பாளர் மாற்றப்படுவார். பொதுப்பணித்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே துறை போன்றவற்றுக்கு சொந்தமான நிலங்கள் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டால் அந்த துறையின் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற உரிமை படைத்தவர்கள் ஆவார்கள். அரசாங்கமாக இருந்தாலும் அல்லது தனிநபராக இருந்தாலும் தனக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்து இருக்கிறது என்றால் அதனை பராமரித்து பாதுகாக்க வேண்டும். சொத்தின் உரிமை நம்மிடம்தான் உள்ளது என்று நினைத்து கொண்டு சொத்துக்களை பார்வையிடாமலும் அனுபவிக்காமலும் இருந்தால் அதனை 3 நபர்கள் ஆக்கிரமிக்க முயற்சி செய்வார்கள். ஒருவருக்கு சொந்தமான நிலத்தை 3 நபர் ஒருவர் ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறார் என்பதை நிலத்தின் உரிமையாளர் அறிந்தவுடனே அந்த நபர் மீது சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவரை சம்பந்தப்பட்ட நிலத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும். இல்லை என்றால் 3 நபரின் அனுபவத்தை நிலத்தின் உரிமையாளர் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு சட்டகாலம் கடந்து நடவடிக்கை எடுத்தால் அதற்கு செல்லுந்தன்மை அற்றுப்போகும். இங்கு 3 தரப்பினர் என்பவர் நில உரிமையாளரின் உறவினராக கூட இருக்கலாம். உறவினர்கள் வசம்தானே சொத்து இருக்கிறது, அதனால் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பும் பலர் பின்னாளில் உரிமை தாவாக்களை உறவினர்களுக்கு எதிராகவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் சூழ்நிலைக்கு உள்ளாகின்றார்கள் என்பதே உண்மை. நிலத்தின் உரிமையாளர் என்பவர் உடமையையும் உரிமையையும் ஒருங்கே கொண்டவர் என்று பொருள்படும். ஆகவே ஒரு ஆக்கிரமிப்பு என்பதை அகற்றுவதற்கு முன்பு வருமுன் காப்பது நன்று என்ற பழமொழி இருந்த போதிலும் அரசுக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிக்கப்படுகிறதை அறிந்தவுடனே அதனை அப்புறப்படுத்திவிட்டால் ஆக்கிரமிப்பு என்ற பேச்சுக்கே இடமிருக்காது. காலம் தவறிய கண்டிப்பும் ஒருவித குறைபாடே. இந்த ஆக்கிரமிப்பு இத்துடன் நிறைவேறும். நாளைக்கு வேறு சங்கதிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். இன்று நில ஆக்கிரமிப்புகள் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நம்ம எல்லாத்தையும்

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேரம் காலை 8:15. எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
1: ஆன்மாக்களாகிய நமக்கு என்னென்ன வகையிலோ இடர்கள் வருகின்றன. இந்த இடர்களில் மிகவும் கொடியது பகையால் வரும் இடரே ஆகும். தானவர்களது பகையால் வானவர்கள் பலகாலம் வருந்தினார்கள். கூனியின் பகையால் ராமர் இடர்பட்டார். துரியோதனது பகையால் பாண்டவர்கள் பரிதவித்தார்கள். அகப்பகை அன்றே அகப்பகையும் உள்ளது. அது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சியம் எனப்படும். இந்த காமாதி அறுபகைவருக்கும் நாம் அஞ்சுதல் கூடாது. புறப்பகை அனைத்தும் வென்றேன், அகப்பகையும் வெல்வேன் என்று தசரத வள்ளல் கூறுகிறார். காமம் இதுதான் முதற் பகை. காமம் என்ற சொல்லுக்கு ஆசை என்பது பொருள். காமத்தால் ஆவி துறந்தார் தசரதர். மகன் மீது அளவற்ற ஆசை வைத்தார். அதனால் மகனுடைய பிரிவு என்ற துயர் அவருடைய உயிருக்கு இறுதியை நல்கியது. மகன் மீது அன்பு வைத்த கௌசலை வாழ்ந்தாள். ஆசை வைத்த சக்கரவர்த்தி மறைந்தார். அன்பு வாழ வைக்கும், ஆசை தாழ வைக்கும். குரோதம்

கண்ணனுக்கு வரும் பெருமையைக் கண்டு சிசுபாலன் குரோதமுற்றான். கண்ணபிரானுடன் எதிர்த்து போரிட்டு மடிந்தான். லோபம் தாடக என்ற ஒருத்தி வழமையான வனம் முழுவதையும் அழித்து விட்டாள். லோபமானது சகல நற்குணங்களையும் அழிப்பது போல் என உணர்க என்று ஸ்ரீராமருக்கு விஸ்வாமித்ர முனிவர் கூறுகிறார். மோகம் மோகத்தால் முழுவதும் அழிந்தான் ராவணன். மதம் 1008 அண்டங்களுக்கும் நான் தலைவன், எனக்கு ஒப்பாரும் இப்பாரும் இல்லை என்று தருக்குற்று அழிந்தான் சூரபத்மன். மாத்சரியம் ஹம்சன் என்ற யதுகுல வேந்தன் தன் தங்கையின் மைந்தரான கண்ணபிரான் மீது மாத்சரியம் கொண்டு நாசமடைந்தான். ஆதலால் இந்த அரிஷ்ட வர்க்கம் என்கின்ற உட்பகை ஆறையும் வென்று மனிதன் சாந்தி பெறுதல் வேண்டும். இதனை மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள் தான் இயற்றிய இராமாயண கீர்த்தனத்தில் ஆரண்யத்தில் வசித்த விராதன் என்ற அரக்கனை மாய்த்தவனும் தபோநிதியான அகஸ்திய முனிவரிடத்தில் திவ்யமான வைஷ்ணவ அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டவனும் பறவைகளுக்கு அரசனான ஜடாயுவினால் துதிக்கப்பட்டவனும் பஞ்சவடியில் வசித்தவனும் அதிபயங்கரியான துர்க்குணங்கள் நிறைந்த சூர்பனகை என்ற அரக்கியின் துண்டுதலால் எதிர்த்து போராட வந்த கரண் முதலிய அரக்கர்களை சம்காரம் செய்தவனுமான ராமனை வணங்குகிறேன் என்கிறார். ஆரண்ய காண்டத்தில் வரக்கூடிய சாகித்யம் மோகன ராகத்தில் அமைந்திருக்கிறது.

0: தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். வித்யாசாகர் இசையில் ஹரிணி ஸ்ரீகாந்த், குரலில் கபிலன், வரிகளில் பாடல் கேட்கலாம். பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து கேட்டுடைய தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம FM Rainbow 102.6.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் உடல் ஆசை வாட்டினால்.
0: மீசை.

கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்களின் நினைவிற்கு, நேயர்களே, இன்று இரவு 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் மார்க்கண்டேயன் கதை வில்லுப்பாட்டு கேட்கலாம். வழங்குவோர் தச்சநல்லூர் முத்துராஜம்மாள் குழுவினர். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். இப்போ பாடல் கேட்கலாம். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், சாகர் ஸ்ரேயா கோஷல் குரலில், வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: என்ன, நம்மை விட்டு விட்டு மன்னர் மட்டும் சாப்பிட அமர்ந்திருக்கிறார்?
2: மந்திரியாரி, உணவருந்தும் நேரம் பார்த்து சரியாக வருவதே உமக்கு இப்போது வேலையாகிவிட்டது.
1: அது வந்து அப்படி இல்லை மன்னா.
2: அது எப்படியும் இருக்கட்டும், இப்போது இப்படி நீரும் அமர்ந்து என்னோடு உணவு அருந்தும். உணவு மேஜையை பார்த்தீரா? எனக்கு பிடித்த உணவு வகைகளை நான் ஆர்டர் செய்து வைத்திருக்கிறேன். பாலக் பன்னீர், பன்னீர் டிக்கா, பன்னீர் மசாலா, பன்னீர் பராத்தா.

0: பராட்டாவை அப்படியே எடுத்து இந்த பன்னீர் மசாலாவில் தேய்த்து அப்படியே
1: மன்னா, அதை சாப்பிடாதீர்கள் மன்னா, சாப்பிடாதீர்கள்.
0: கைக்கு எட்டியதை வாய்க்கு எட்ட விடாமல் செய்கிறீர்கள், இது நியாயமா
1: மன்னா? இது நியாயம்தான். இந்த பன்னீர் கலப்படமா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு சாப்பிடுங்கள்.
0: இது என்னடா வம்பாக இருக்கிறது? இது ஆன்லைனில் ஆர்டர் செய்த உணவு, இதில் எப்படி தவறு நிகழும்?
1: மன்னா, தவறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்களே.
0: மென்மையான இந்திய சீஸ் என்று அழைக்கப்படும் பன்னீர் பல்வேறு வகையான குழம்பு வகைகள், இனிப்பு போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது. அனைவராலும் விரும்பி சாப்பிடப்படும் ஒரு உணவுப் பொருள் கூட. அதனால் தானே நானும் அதை விரும்பி சாப்பிடுகிறேன். அப்படிப்பட்ட பன்னீரில் கலப்படமா
1: மன்னா? கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் நொய்டாவில் 47 கிட்டு போன பன்னீர் மற்றும் கோயா ப்ராடக்ட்களை கண்டுபிடித்தனர்.
0: என்ன கூறுகிறீர் மந்திரியாரே? சந்தையில் போலி பன்னீர்கள் உலா வருகின்றனவா?
1: ஆம் மன்னா, சிந்தடிக் பன்னீர் அல்லது அனலாக் பன்னீர் என்று அழைக்கப்படும் போலியான பன்னீரின் மார்க்கெட் இந்தியாவில் தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது.
0: போலி தயாரிப்பு என்பது பார்த்தவுடன் தெரிந்து விடாதா மந்திரியாரே?
1: மன்னா, இதுக்கமான பன்னீரை போலவே இருக்கிறது. அதன் சுவையும் கிட்டத்தட்ட அசல் பன்னீரை போலவே உள்ளது மன்னா.
0: வழக்கமான பன்னீர் என்பது புரோட்டீன், கால்சியம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளின் சிறந்த மூலமாக அமைகிறது. காய்கறி சாப்பிடுபவர்கள் அசைவ உணவுக்கு ஈடான உணவாக பன்னீரை எடுத்துக் கொள்கிறார்கள். இதிலும் கலப்படமா?
2: ஆமா மந்திரியாரே, இந்த போலியான பன்னீரில் என்ன கலப்படம் செய்கிறார்கள்? இதை எப்படி தயாரிக்கிறார்கள்?
1: வழக்கமான பன்னீர் என்பது பாலில் வெனிகர் அல்லது எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து அதனை திரைய வைத்து அதிலிருந்து தயாரிக்கப்படுவது. இதுவே அனலாக் பன்னீர் என்பது முழுக்க முழுக்க எமல்சிஃபயர்ஸ், காய்கறி எண்ணெய் ஸ்டார்ச் கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன்னா. போலி பன்னீரில் சோப்பு, யூரியா மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் சேர்க்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: மலிவான காய்கறி எண்ணெய் ஸ்டார்ச்சில் இருந்து தயாரிக்கப்படுகிறது என்றால் இந்த பன்னீரில் டிரான்ஸ்பேட் அதிகமாக இருக்குமே. இது கொழுப்புகளின் மிக மோசமான வகை கொழுப்பாக கருதப்படுகிறதே. பன்னீரில் இதை கலப்படம் செய்வதால் இதை சாப்பிடும் மக்களின் ஆரோக்கியத்தில் தீங்கு விளைவிக்காதா
1: மன்னா? இது உணவு சார்ந்த கொழுப்புகள் இல்லை என்ற காரணத்தால் நம்முடைய உடலில் கொலஸ்ட்ரானின் அளவை அதிகரித்து அதனால் இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக்குகிறது. டயபெட்டிஸ், புற்றுநோய் மற்றும் இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணியாக அமைகிறது. டிரான்ஸ்பேக்டை அதிக அளவு சாப்பிட்டால் டைப் 2 வகை நீரிழிவு நோய் ஏற்படலாம். செரிமான பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது மன்னா.
0: போலி எது, அசல் எது என்று கண்டுபிடிக்க ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா?
1: இருக்கிறது மன்னா. முதல் வழி, அதன் சுவையையும் மனத்தையும் வைத்து கண்டுபிடிக்கலாம். 2, வழக்கமான பன்னீரை சூடுபடுத்தும் போது அது பழுப்பு நிறமாக மாறும். இதுவே போலியான பன்னீர் என்றால் விரைவாக உருகிவிடும். ஒரு கடாயில் தண்ணீரை ஊற்றி பன்னீரை கொதிக்க வைக்க வேண்டும். இதில் ஒரு சில துள்ளிகள் அயோடின் சேர்த்தால் பன்னீர் நீல நிறமாக மாறினால் அது போலியானது என்று கண்டுபிடிக்கலாம்.
0: சந்தையில் இருந்து வாங்கப்படும் பன்னீரில் கலப்படம் இருக்கலாம் என்று யாராவது சந்தேகித்தால்
1: அதனை அனலாக் பன்னீர் அல்லது நான் டயரி என்று லேபிளில் குறிப்பிடாமல் விற்பனை செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் தெரிவித்துள்ளது.
0: தினமும் போலி பன்னீர்கள் கண்டுபிடிக்கப்படுவது உணவு கலப்படம் செய்பவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பதையும் பொதுமக்களின் ஆரோக்கியத்துடன் விளையாடுவதையும் காட்டுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் நுகர்வோர் விழிப்புடன் இருக்க வேண்டும். அரசு மற்றும் உணவுத்துறையுடன் சேர்ந்து பொதுமக்களும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும்.
1: இந்த பன்னீரை பரிசோதித்து வர சேவகனிடம் கொடுத்து அனுப்பினேன். இது அசல்தான்
0: மந்திரியாரே. இந்த மன்னரின் உடல் நலனில் உமக்கு எவ்வளவு அக்கறை! இதற்கு பரிசாக
1: ஊதியத்தை தான் உயர்த்த போகிறார் மன்னர்.
0: இதோ தட்டு நிறைய பன்னீர், சாப்பிட்டு மகிழுங்கள்.
1: எனது ஆசையில் மண் விழுந்து விட்டதே. சரி, தட்டில் பன்னீராவது விழுந்ததை சாப்பிடுவோம்.
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மதன் கார்கியின் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா சின்மையை பாடியிருந்த பாடல் கேட்டோம். எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து. நேர்லே இன்றிரவு 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேரன் மகாதேவி ஏ ராஜதுரை அவங்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. இப்ப பாடல் கேட்கலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மதன் கார்கியின் வரிகளில் ஆலாப் ராஜு, ஹரிணி, தேவன் ஏகாம்பரம், பிரவீன் சைவி பாடியிருக்கிறாங்க பாடல். என்றென்றும் புன்னகை திரைப்படத்துக்காக கேட்டு ரசிக்கலாம்.

கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்லேயே நம்ம எஃப்எம் ரெயின்போ 106.6 நண்பகல் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் போக நினைத்து போக முடியாத சுற்றுலாத்தலம் இது குறித்து தான் தோழிகளோடு பேசியிருக்கிறோம். 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் உயிர் காக்கும் அமிர்தம் சுக்கு பற்றி கேட்கலாம். நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க. இப்போ பாடல் நம்ம கேட்க போகிறோம். நண்பன் ஒருவன் வந்த பிறகு திரைப்படத்திலிருந்து ஏஹெச் காசிப் இசையமைச்சிருக்கிறாங்க. தனுஷ், காஷிப், சாம் விஷால், ஹர்ஷவர்தன் பாடியிருக்கிறாங்க பாடல்.

0: நேரம் காலை 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னா அவன் நம்மகிட்ட ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்மகிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பாக இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அது வாலாட்டும். அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுகிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதுகிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்போவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறதில்ல, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே புதுசாக ஒரு நாயை பார்க்குறீங்க, உடனே அதுக்கிட்ட போய் குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே அது தலையில் தட்டுறீங்க, இது ரொம்ப தப்பான். ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டினா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமா. உன்னை விட நான் பெரியவன்,

0: அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியாக நினச்சிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தலையில் தட்டுனா நாய்க்கு பிடிக்காது, அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுறது? நீங்கள் சும்மா இருங்க, அதுவாக கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கனிவாக பேசுங்க. கண்ணம் மார்பு தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா, தலையில் தான் தட்டப்படாதான். ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும். அசையாமல் சில மாதிரி நின்று விடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது, எல்லாரும் ஓடினாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா? துரத்திக்கிட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவனை ஒன்றும் செய்யலை, அவன்கிட்டே போகல, ஓடிக்கிட்டு இருந்தாங்கள்ல பசங்க, அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சி பார்க்குதுன்னு வச்சுங்க, நாமளும் அதை முறைச்சி பார்க்கக்கூடாது, நாம் வேறு பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமாக இருந்ததுன்னா அதோட வால் வந்து உறுதியாக நேராக நிற்கும். ஒரு நாய் பணிந்து போனால் அல்லது பயந்து போனால் அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிற்குதுன்னு வச்சுங்க, அதனால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்கள் விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நிறைய பேர் பயந்து போன நாயால் கடிபடுறாங்க. இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற நினப்பில் தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான். தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆகிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால் சின்ன குழந்தைகளை தனியாக நாயோட விளையாட விடக்கூடாது. ஆகக்கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார், அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பித்தார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்துது. ஏன் இப்படி என்ன அது முறைச்சி பார்க்குது உங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு இவர் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்ங்க, தன்னோட தட்டில் யார் சாப்பிட்டாலும் அது அப்படி தான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நிலைப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். அமரன் திரைப்படத்திலிருந்து.

நேர்லேயே அடுத்ததாக நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் வளர்ப்பு அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்காகவா, இதை பற்றி தான் நேர்களோட பேசி இருக்கிறோம். அதற்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக்காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி சேலம் ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1 முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9:03. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இது ஆனந்த பூங்காற்றே காற்றலையில் ஒரு கருத்து மேடை நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு நாம பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா செல்ல பிராணிகளை பத்தி தாங்க. இந்த செல்ல பிராணிகளை வளர்க்கறது வந்து அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா? சில பேர் வந்து அதை வளர்க்குறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதை பார்க்க அழகா இருக்கு, அதனால நானும் அதை வளர்க்க போறேன். அது இந்த குருவியாகட்டும் நாயாகட்டும் பூனையாகட்டும் ஏதாவது ஒன்று அவங்க வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்களுடைய தனிமைக்கு போக்குறதுக்கு, நல்லா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கா இந்த செல்ல பிராணிகளோட வளர்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, சில பேர் வந்து அந்த செல்ல பிராணிகள் மேல நல்ல அன்பாவே இருப்பாங்க. தான் குடும்பத்துல ஒருத்தங்க மாதிரி அவன் இவன் அது இதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, அவங்க இவங்கெல்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அன்பா அந்த செல்ல பிராணிகளை வந்து வளர்ப்பாங்க. சரி, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். செல்ல பிராணிகள் வளர்ப்பு அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா? நிகழ்ச்சியில் நேர்களை நீங்கள் கலந்துக்கிட்டு பேசலாம். கால் பண்ணுங்கள். 0462 அப்படிங்கிற நிலையின் முன் இணைப்பு எண் சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு சொல்லிட்டு இருக்கும்போதே நேர்களும் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரிங்கிருந்து பேசுறீங்க?
2: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: சுல்தானி அம்மா வணக்கம். சொல்லுங்க, செல்ல பிராணிகளை வளர்க்கறது அன்புக்காகவா?
2: அன்புக்காகத்தான் வளர்க்கறமே ஒழிய அதை யூஸ் பண்றதுக்கு வளர்க்கறது கிடையாது. வெளியே கூட்டு போனா நம்ம கூட வரவா செய்யும், வரும் பாதி ஒளியும் வரும். அந்த வீட்டுக்கு போனா வீட்டுக்கு வந்துரும். அதுக்கு ஒரு அது அன்பு. தப்ப எங்க வீட்டுல பூனை வளர்க்கறேன்.
1: சரி,
2: நம்மள எங்க இருந்தாலும் தேடி வந்துருது. பண்டி சத்தம் கேட்டாலும் மெனக்கிட்டு ஓடி போயிருது. ஒரு மீன் சத்தம் கேட்டாலும் உடனே அம்மா அம்மா அம்மா அம்மியான அரிச்சு கூட்டு போயிருது.
1: ஓ சரி சரி சரி,
2: இது ஒரு அன்பு தான். நாங்கெல்லாம் தொழுதுட்டு இருந்தா எங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து விடும். நானே தொழுதுட்டு இருக்கும் போது நடுமத்துல இருந்து அங்க தூக்கி தள்ளி வைப்பா, அது பாட்டுக்கு உட்காரு. இது ஒரு அன்பு தான்.
1: அன்புக்காக தான் வளர்க்கிறோம்.
2: அன்புக்காக தான் வளர்க்க வேண்டும். அதுல பூனை ரொம்ப நல்லது. இல்லாமன்னா அது சுவாசிக்கும் போது, இப்ப நாங்கெல்லாம் தொழுது இருக்கும் போது அது கீறி கீர்னு சத்தம் கேட்கும். அது நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதான்.
1: ஓ சரி சரி,
2: ரசுல்லாவே அப்படி சொல்லியிருக்காங்க.
1: ஓ சரி சரி சரி,
2: அதனால அது வந்து
1: வணக்கம். வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: செல்ல பிராணிகளை வந்து ஒரு அன்போட தான் வளர்க்கணும். அது அழகா இருக்கு அழகா இல்லங்கிறது வேலை. வளர்க்கணும் நினைச்சாச்சுன்னா அது நாயோ பூனையோ கிளியோ மீனோ எதா இருந்தாலும் ஒரு அன்போடதான் வளர்க்கணும். அதுல ஒரு எப்படி ஒரு நன்மை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அத நம்ம அன்போட பழகிட்டோம்னா அது நம்ம குடும்பத்துல ஒரு உறுப்பினர் ஆயிருது.
1: நிச்சயமா நிச்சயமா.
3: உறுப்பினர் ஆகும்போது என்னன்னா, நமக்கு வரக்கூடிய ஆபத்து அதுக்கு கண்ணுக்கு தெரியுமா. அப்ப வந்து அது வந்து குறுக்கு நின்று எங்க எஜமானரை தொடாத, எங்க அப்பாவை தொடாத, அதுக்கு மேல என்ன வேணா தொட்டுக்கோன்னு சொல்லி அந்த ஆபத்துக்கு போய் எழுத்து நிக்குமா. எழுத்து நின்று அது உயிரை கூட கொடுத்து நம்மளை காப்பாத்துமாமா. அதனால செல்ல பிராணிகளை வளர்க்கறது எப்பவும் அன்போட பாசத்தோட வளர்த்தா எல்லாருக்கும் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து.
1: அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியா.
1: நான் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்க.
4: அதுமா என் வீட்டுல ஒரு செல்ல பிராணி கிட்டின்னு பேரு, நாய் ஒண்ணு வளர்க்கேன்.
1: சரி.
4: கிட்டத்தட்ட அதுக்கு இப்ப ஒரு 7 வயசாகுது. ஆனா ஒரு 2 நாள் நான் வராம, 2 நாள் கழிச்சு வரும்போது இந்த ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்டை பார்த்தா கட்டி பிடிப்போம்ல.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
4: அதே மாதிரி 2 காலை தூக்கி மேல போனோம்.
1: சூப்பர்.
4: அதாவது அது வந்து ஒரு அன்பு. அதுக்கு வந்து வித்தியாசம் மட்டும்தான் தெரியல. மத்தபடி எல்லாமே அந்த புரிஞ்சுக்கிடுறது வைக்கிறது, நம்மளோட அன்பை புரிஞ்சுக்கிடுறது, நம்ம

0: கோபமா இருந்தா அதையும் புரிஞ்சுக்கிட்ட வீட்டுல கூட என்ன வந்து புரிஞ்சுக்கிடல. இந்த செல்ல பிராணி அவ்வளவு புரிஞ்சிருந்துச்சு. இவர் கோபமா இருக்காருன்னு தெரிஞ்சா கிட்டே வராது. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வியப்பாவும் இருக்கு. ஒரு அன்பாலதான் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டுதான் அதுவும் நீக்கி. இப்ப அதுக்கு அந்த நாய்க்கும் போது அது ஒரு எத்தனையோ விஷயங்களை அது வந்து நம்மகிட்ட காமிக்கலாம்.
1: நாம அந்த செல்ல பிராணிகளுக்கு அன்பு கொடுத்து வளர்க்கும் போது அது நம்ம மேல இரட்டை மடங்கு அன்பை வந்து நம்ம கிட்ட செலுத்தும். அது நமக்கு இன்னுமே வந்து கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில. செல்ல பிராணிகள் வளர்ப்பு அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா? இவ பாடல் கேட்கலாம், டோரா திரைப்படத்துல இருந்து.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் செல்ல பிராணிகளுடைய வளர்ப்பு அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா. நேர்களை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலிந்தாமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறம்மா.
0: மகிழ்ச்சி.
1: செல்ல பிராணிகள் வளர்ப்பு அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா, ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே அன்போட பொழுதுபோக்குன்னு சேர்ந்தே ஒரு ஒரு செல்ல பிராணி வளர்ப்புல இருக்குமா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வீட்டுல லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்டு
0: இருக்கிறேன்.
1: அந்த நேரங்கள்ல, அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு அரை மணி நேரம் நான் செலவிடுவோம் ஒரு நாளைக்கு. அதனுடைய மகிழ்ச்சி அந்த நேரத்துல நம்முடைய கவலைகள், நம்முடைய என்ன எண்ணங்கள் இருந்தாலும் மாத்திட்டு அந்த அந்த பறவையோட பறவைய நம்மளும் ஒரு பறவை மாதிரி ஆகி அதனுடைய பராமரிப்புகள், அதை கூட கிளீன் பண்ணி அதுக்கு எரை வச்சு தண்ணியை மாத்தி இந்த மாதிரி இதோட பொழுது போக்கி நம்முடைய மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்குமா. அதாவது என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வளர்ப்பு செல்ல பிராணிகள் வந்து நம்முடைய மனசை ரிலாக்ஸ் ஆகும். எவ்வளவு பெரிய கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகள் அந்த நேரத்துல மறக்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை தான் ஏற்படுத்துங்கிறது தான் என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நெல்ல ரெயின்போக்கு அன்பு சகோதரிக்கு நன்றி. அம்மா
0: நன்றி. நன்றி. நம்ம அன்போட வளர்க்கும் போது, அதை நம்ம பராமரிக்கும் போது, அதுலயே நமக்கு வந்து பொழுதும் வந்து போக்கிரும். அதனால நம்ம அன்போட வளர்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அடுத்த நேர் என்ன சொல்றாங்க கேட்டுலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: அஞ்சனியர் காயில இருந்து சிங்காரவள் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேங்க. சொல்லுங்க.
2: செல்ல பிராணிகள் வளர்ப்பது வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதலான விஷயமான இதுமா. நான் சின்ன வயசுல பிராணமா வளர்த்தி ரொம்ப பாசமா வளர்த்தி கொஞ்ச நாளும் அதோடைய தன்மைகள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பழக்க வழக்கத்துக்கு அழகா இருக்கும். சின்னப்பிள்ளைக்கு தகுந்த மாதிரி புறாக்கள் வந்து ரொம்ப அருமையா வீட்டுல வளரும். அதே போல இப்ப நான் உப்பளத்துக்கு காலையில 5:30 கிளம்பி வருவோம்மா. பின்னால பார்த்தா ஒரு 100 காக்கா பின்னால வரும். ஏன்னா நான் சாப்பிடும் போது சுத்தி சுத்தி கொஞ்சம் கொஞ்சோடு சோறு வச்சா அதுக்கு காணாதுன்னு ஒரு பாக்கெட் பிஸ்கட் மேரி கோல்டு. அவங்களுக்கு சாதாரண பிஸ்கட்னா தொட்டு பார்க்க
0: மாட்டேங்குது.
2: வாங்கிக்கொண்டு போட்டோம்னா தின்னுட்டு அவ்வளோ சந்தோஷமா போவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஒரு அன்பான உபச்சரிப்புமா. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. நன்றி. நம்ம வந்து வீட்டுக்குள்ளதான் வச்சு வளர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெளியிலே ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விலங்குகளுக்கும் கூட நான் வந்து சாப்பாடெல்லாம் வச்சு அதுவே ஒரு செல்ல பிராணி மாதிரி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நேர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து. எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க.
3: என்ன பொறுத்த வரைக்கும் அந்த விலங்குகள், அதாவது செல்ல பிராணிகள் அப்படிங்கறத வளர்க்கறதுக்கு ஒரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட சுத்தி எப்பொழுதுமே சந்தோஷம் அப்படிங்கறதும் அன்பு அப்படிங்கறதும் இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் மேம். அன்புக்காக தான் நம்ம வளர்க்கறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ உயிரினங்கள் நம்மள சுத்தி சுத்தி வருது, நம்ம காலை சுத்தி வருது. அப்போ அந்த சமயத்துக்கு நம்ம அறியாதையே அதை வந்து கொஞ்சிரும். டேய் என்னடா எப்படி இருக்க சொல்லு அப்படிங்கிறோம். அது எடுக்கிறோம், அதை வந்து கட்டி தழுவுறோம், அதுக்கு குளிப்பாட்டி விடுறோம். இதெல்லாம் என்ன அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே அது மேல அவ்வளவு ஒரு அன்பு பொழிதல் அப்படிங்கறது இருக்கு. எல்லாருக்கூட மேம் சில சமயங்கள்ல அந்த செல்ல பிராணிகள் வந்து நம்ம காலை சுத்தி சுத்தி வரும். அப்போ ஏதோ ஒரு மனிதர் நம்மள சுத்தி சுத்தி வருவதை போல ஒரு உணர்வு உணர்றோம், உடனே அதை எடுத்து வருடி கொடுக்கறோம். அப்போ யூஸ்வலா அந்த டைம் பாஸ் அப்படிங்கறது இன்றைய காலகட்டத்துல எக்கச்சக்க மீடியம் இருக்கு மேம். ஆனா ஒருத்தர் வளர்க்கறாங்க அந்த ஒரு உயிரின

0: ஆர்கனைசேஷன் அப்படிங்கறதுனா அது முழுக்க முழுக்க அன்பின் காரணமாக தான் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லல, பொழுதுபோக்குக்காக வளர்க்கறாங்க, ஏன்னா வேற மீடியம் இல்ல. ஆனா இப்ப பொழுதுபோக்கத்துக்கு ஏராளமான மீடியம் இருக்கு. உத்தர் அதையும் தாண்டி வளர்க்கறாங்க அப்படின்னா அந்த அது கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பரிசுத்தமான அன்பு, இவங்க அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு அப்படிங்கறதுதான் மேம் காரணமா இருக்கு.
1: நிச்சயமா நிச்சயமா, நிறைய விஷயங்கள்.
0: எங்க வீட்டுல மேம் ஒரு பூனை அப்படிங்கறத வளர்க்கறோம். அந்த பூனை வரும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதை அப்படியே அரவணைச்சு அதுக்கு குளிப்பாட்டி விட்டு அதுக்கு சாப்பாடு எல்லாம் வைக்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அந்த பூனை ஒரு நேர் குறிப்பிட்ட மாதிரி அவ்வளவு அன்பு அப்படிங்கறது பொழியக்கூடிய ஒரு உயிரினம்னு நான் கூட பர்சனலா ஃபீல் பண்ணிருக்கேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சொல்றதை கேட்கும் போதே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நீங்கள் இப்போ நிகழ்ச்சியில் பாடல் நாம கேட்க போகிறோம். நாய்கள் ஜாக்கிரதை திரைப்படத்திலேருந்து பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் ஆனந்த பூங்காற்று.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், செல்ல பிராணிகள் வளர்ப்பு அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேர்கள் சொல்லும்போது அன்புக்காக தாங்க நாங்கள் வளர்க்குறோம், கூடவே பொழுதுபோக்கும் எங்களுக்கு அமைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாம் அதுக்கு அன்பு கொடுத்தா அது நமக்கு திரும்ப அன்பை செலுத்தும் போது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நேர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய நேர்கள் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சகோதர அன்பு சகோதரிக்கு பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரே பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
1: செல்லப்பிராணி வளர்ப்பு வந்து பொழுதுபோக்கா அன்புக்கான கேக்குறீங்க?
0: ஆமா,
1: அன்புதானுங்க.
0: அன்புதான்.
1: ஆமா, ஏன்னா பொழுதுபோக்குன்னு சும்மா ஒரு 20-30 விழுக்காடு தான் இருக்குங்க. 80 விழுக்காடு வந்து உங்க அன்புக்கு தானுங்க. பாத்தீங்கன்னா தோட்டத்துல பாத்தீங்கன்னா கோழி ஆடு மாடு எல்லாம் இருக்குங்க. அந்த நாங்க உள்ள போனாவே எல்லாம் வந்து அப்படியே ஒரு அன்பு அப்படியே வெளிப்பாடு அப்படியே ஒரு பார்க்கும் போது ஒரு பவியமா இருக்குங்க. ஏங்கு ஏக்கமே தான் இருக்குங்க. ஆமா, அவங்க அன்பு செலுத்தினாலதான் வந்து தட்டுக்குன்னு வருதுங்க. மாடு ஆகட்டுங்க ஆடு ஆகட்டுங்க. அது போக பாத்தீங்கன்னா அந்த விடுமுறை நாட்கள் வரும்போது வந்து ஆடு மாடு முடிச்சு காட்டுல போய் மேய்க்கிட்டு போயிருவீங்க. அந்த மாதிரி அந்த அன்பு தானே. இது வந்து உங்களுக்கு பொழுதுபோக்குறது வந்து இன்னைக்கு கைபேசி நிறைய வந்துருச்சுங்க. யாருமே அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. வேணா வந்து நாய் வேணா வந்து பொழுதுபோக்க ஒரு சாயங்காலம் இல்ல காலையில நேரம் ஒரு கழுத்துறை அந்த கழுத்துறை சுத்திட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்குங்க. ஆனா வந்து அதையும் மிகுதியான பார்க்கும்போது அன்புதானுங்க. வாய்ப்படுத்தும் நன்றிங்க.
0: நன்றிங்க. நன்றிங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு அடுத்த நேயர் வணக்கம்.
2: ரம்யா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவி முகா மூலரட்டி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம். உங்க குரல கேட்டாலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆனந்த பொங்கலும் மகிழ்ச்சி தானே மேடம். மேடம், செல்ல பிராணி வந்து அன்பு பிள்ளைகள் மேடம். எங்க வீட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பிள்ளைகள் வந்து பையன் வீட்டம்மா, அந்த பிள்ளைகள் வர நேரத்துல அந்த ஸ்கூலுக்கு போற நேரத்துல அந்த ஸ்கூல் வந்து கரெக்டா தூக்கி போறாங்க. அந்த பையனுக்குள்ள பெரியவனுக்குள்ளதா சின்னனுக்குள்ள தூக்கி ரெண்டு உருள் உருவாங்க. உருளும் போது பிஸ்கட் கொடுத்து போயிட்டு வரமா அப்படின்னு உடனே அந்த காலை பிடிச்சி தேய்க்குது. என்ன நமக்கு வந்து பேசுறோம், அது வந்து பேச தெரியாம பாசத்துல போயிட்டு பாலமா போயிட்டு வா. அதே மாதிரி ஆட்டுக்குட்டி ஒண்ணு வளர்க்க முடியும், செம்பிளி ஆட்டு கிடா குட்டி. நான் குளிக்க போனாலும் அந்த கிணத்துக்கு என் கூடயே வந்துடும். கோழி அதே மாதிரி இருக்கு, கரெக்டா மரத்துல இருந்து கரெக்டா 5 மணிக்கு மேல இருந்து கீழே குளிச்சிடும். மண்டையில கிளி போட்டுதான் டீ குடிக்க போயிட்டு வா அப்படின்னு. அது மாதிரி நாய் வந்து பிள்ளை மாறி மாட்டோம். அதாவது எங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டு 5 பேர் அந்த நாய் காப்பாத்தி அது செத்து போச்சு. அந்த நாய்க்கு வந்து அவங்க போட்டோ வச்சு இன்னைக்கு பூஜை கொடுக்காங்க. அது வந்து தெய்வம் மேடம், அதாவது செல்லப்படாங்க. நம்ம அதை வளர்க்குற முறையை பொறுத்திருக்கு மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
2: வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. என்னென்ன விலங்குகள்லாம் நாங்க எங்க வீட்டுல வளர்க்கறோம் அப்படின்னு சொல்லி சூப்பரா சொல்லிட்டு

0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நீரோணூர் கண்ணாமணி பேசுறேன். நல்லமா இருக்கிறமா?
0: நல்லமா இருக்கிறேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்குமா. அதாவதுமா, எங்க பக்கத்து வீட்டுல பால் பண்ணை இருக்குமா, அங்க ஒரு நாய், பண்ணையில உள்ள நாய் தான் எங்க வீட்டுல இப்ப பழகிட்டுமா. அங்க போவோம், நாங்க சுப்பிரமணியம் கூப்பிட்ட உடனே ஓடியே வந்துருமா.
0: ஓ சரி,
1: அதுக்கு பேர் சுப்பிரமணியம். எங்க இருந்தாலும் நாங்க பைக்கில போயிட்டு இருந்தாலும் ஒடியே வந்துடும், எங்க பின்னாடி வீட்டுக்கு வந்துடும். அது மாதிரிமா, என்னோட அலுவலகத்திலயும் ஒரு நாய் இருக்குமா, அந்த நாயும் ஒரு 10 நாயோட அங்க மெயின் ரோட்ல ஒருத்தர் ஸ்வீட் கடை திறந்தோடனே ஸ்வீட் போட்டு கொடுப்பாரு. அந்த 10 நாய் கூட எந்த நாய் நின்றுச்சுன்னா என்ன பார்த்தனும் எங்க பைக்கு கிட்ட வந்து நிற்குமா. அந்த அதுக்கு வந்து 6 அறிவுமா. நம்ம மனிதர் இருக்காங்க பாருங்கம்மா, அவங்கள வந்து என்ன சொல்லணும்னு தெரியலாமா. வாய்ப்பு நன்றிமா.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஒருவேளை சாப்பாடு போட்டா கூட அது நன்றியோட நம்ம பின்னாடியே வந்து வாழாடிட்டு வருது. அந்த அன்பை விட வேற என்னங்க வேணும்? அந்த அன்புக்காகவே நம்மளும் அதை வந்து நல்லா பராமரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். செல்ல பிராணிகளின் வளர்ப்பு அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா? ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. ஓ மை டாக் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் நினைவிற்கு நேயர்களை இன்று இரவு 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் தச்சநல்லூர் முத்து ராஜம்மாள் குழுவினர் வழங்கும் மார்க்கண்டேயன் கதை வில்லுப்பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கலிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் காலை 9:34 கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி நாம் பேசிகிட்ருக்குறோம் செல்ல பிராணிகள் வந்து வளர்க்குறது அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நேராங்க. நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: அது வந்து நம்ம போட்ட அந்த உணவு இந்த மற்றபடி உள்ள காரியங்களுக்கு அது வந்து ஒரு நன்றி செலுத்துற மாதிரி அது வந்து நம்ம நாளே வரும். அது போல அந்த அன்பை வந்து நம்ம பிராணிகள் செலுத்தும் போது நமக்கு வந்து மேன்மேலும் உயர்வு கிடைக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். ஒவ்வொரு ஜோதி பேசுறேங்க மேடம்.
0: ஜோதி அம்மா சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க செல்ல பிராணிகள் வளர்த்திருக்கீங்களா வீட்டுல?
2: நான் வந்து இந்த கரு, நாய், இந்த நாய், பூனை எல்லாமே வளர்த்திருக்கேன். எல்லாமே வந்து நாய், ஒரு கருப்பு நாய், கருப்பன் பேர் வச்சிருப்போம்.
0: சரி,
2: வெளியில எங்கன்னா போயிட்டு வந்தோம்னா வராது. ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து வச்சுங்க, ரெண்டு காலையும் மேல போட்டுட்டு வாழை ஆட்டிட்டு கஷ்டம். எங்கயோ போயிட்டு வந்துருக்காங்களே, ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்காங்களே.
0: என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லுமா?
2: ஆமா, கிளம்பும் போது வீட்டுக்கு போ வரக்கூடாது, நாயெல்லாம் சண்டை போடுவோம் கூடன்னு சொன்னா
0: ஓடியாந்துடுற
2: வீட்டுக்கு. அப்புறம் பாருங்க, ஒரு மணி நேரம் இன்னும் வரலையே இன்னும் வரலையேன்னு போய் வந்துச்சுன்னா அங்க ஓடியாந்துரும். நாங்க பாத்துட்டு ஓடியாந்து மேல மேல
0: விழும்.
2: அதோட அந்த வெளிக்காட்டுது.
0: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
2: பூனே அப்படி வளர்த்துருக்கேன்
0: மேடம்.
2: நிகழ்ச்சியில்
0: இணைந்தது நன்றி. நிகழ்ச்சியில் இணைறாங்க அடுத்த அன்பு நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கம்.
3: வாழ்க வளமுடன்.
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம் பெருகமல்ல இருந்து வேறே முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
3: ஹலோ.
0: சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க செல்ல பிராணிகள் வளர்த்திருக்கீங்களா?
3: ஆமா, செல்ல பிராணிகள் அதாவது புடிச்சு வச்சு நான் வளர்க்க கிடையாதுமா. 7 வயசு எங்க வீட்டு வாசல்ல வந்து காம்பவுண்ட் சுவர் மேல வந்துட்டு சிமெண்ட் தொட்டி, சின்ன தொட்டி கட்டி அதுல தொட்டில வந்துட்டு தானியங்கள்லாம் போட்டு
0: வைப்பேன்.
3: அதே மாதிரி தண்ணி ஒரு தொட்டில தண்ணி போட்டு வைப்பேன்.
0: பாத்தீங்கன்னா
3: சின்ன சின்ன ஒரு அழகழகான ஒரு கருப்பு குருவி, சிட்டுக்குருவி, தெண்டங்குருவி, இதுக்கு நிறைய வருமா வீட்டுக்கு. அதே மாதிரி ஒரு குருவி வந்து இயல்பாவே கரெக்டா சாயங்காலம் 6:30 சூரிய அஸ்தமனம் ஆனோடனே வந்து உள்ளக்கு வந்து அடையுமா மேல கம்பிக்குள்ளார. அதே மாதிரி காலையில சூரிய உதயமாம போது போயிடுமா. அந்த மாதிரி இயல்பு அதாவே இயற்கை சுதந்திரமாவே வந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். மாடியில வச்சிருக்கேன். அதே மாதிரி மாடியில பாத்தீங்கன்னா மயில் நிறைய வருமா. ஆண்மயில் பெண்மயில் எல்லாம் வந்து தோகை தோகை இருக்கு, ஆடிக்கிட்டு இருக்கலாம், நம்ம மேலே மாடி வந்து நிக்கமா. அது அதனால அது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு அன்புக்காக தான் நான் வளர்க்கறேன். வளர்க்கறேன்னா புடிச்சு வச்சு வளர்க்காம இயல்பா சுதந்திரமா வளர்க்கறேன்.
0: இயற்கையிலேயே வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க.
3: ஆமா ஆமா ஆமா.

நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதுவும் அந்த பறவைகளுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக அந்த உணவு வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அதே நேரத்துக்கு அடுத்த நாளும் கரெக்டாக வந்து கீச் கீச் கீச் கீச்னு சத்தம் கொடுத்து எனக்கு சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறோம். நிச்சயமாக எல்லா நீர்களும் சொல்லிட்டுருக்கிறாங்க, நாங்கள் வந்து அவர் அன்புக்காக தான் வளர்த்துட்ருக்குறோம், நான் வந்து கெட்டி போட்டெல்லாம் வளர்க்கலை, அதுவாக இயற்கையில் இருக்குது, நான் பாட்டுக்கு சாப்பாடு போடுறேன், அது வந்து சாப்பிட்டு என்கிட்ட அன்பை செலுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேட்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நீர்கள் கூட. அதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, 2.0 திரைப்படத்தில் வந்து கேட்டு ரசிங்க.

0: நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில சேரன் மகாதேவி ஏ ராஜதுரை அவங்களுடைய தொகுப்புல பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.5.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். செல்ல பிராணிகளுடைய வளர்ப்பு அன்புக்காகவா பொழுதுபோக்குக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நிறைய நேர்கள் அன்புக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க. சில நேர்கள் வந்து நம்ம அன்புக்காக வளர்க்கும்போது நமக்கு பொழுதுபோக்கும் சேர்ந்தே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய நேர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டலாம். வணக்கம்.
1: அதாவது எஃப்எம் ரெயின்போவுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். அதிகரமானூர்ல இருந்து கணேசன்.
0: கணேசன், ஓகே சார், கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வரலாமா?
1: ஆ சரிங்க மேடம்,
0: சொல்லுங்க.
1: அதாவது எங்க வீடு எங்க ஊரு பொறுத்த வரைக்கும் வந்து பூனை, நாய், ஆடு, மாடுகள், பிறந்து கோழி, சேவல், புறா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வீட்டுல நிறைய இடத்துல வளர்க்குறாங்க மேடம். அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பொழுதுபோக்காக அந்த கிளி கூண்டு, பறவைகள் கூண்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா பொழுதுபோக்குக்காக நாங்க வளர்க்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போய் பார்க்கும்போது ஆனா வந்து இது வந்து உண்மையில எப்படி அப்படின்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அன்புனால வளர்க்கறதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி வந்து நிறைய வளர்ந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள் வந்து வளர்க்கறது வந்து அனுபவம் ஆயிருக்கும் மேடம் எனக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா, ஓகே. ஆனா நாங்க அன்புக்காக தான் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிருக்கேன். நீங்க என்னெல்லாம்
1: வளர்த்துருக்கீங்க? நான் வந்து பூனை, நாய், ஆடு கூட வளர்த்துருக்கேன். அவ்வளோ மேடம், அவ்வளோதான் மேடம்.
0: ஓ சரி சரி சரி, ஓகேங்க. மகிழ்ச்சி, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: காலை வணக்கம். சொல்றது யார் இங்கிருந்து?
2: ஈரோடு சூரம்பட்டி வளர்த்து இளங்கோம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: வளர்ப்பு பிரியாணிகள் வந்து அவங்க வந்து ஒரு ஆசைக்காக செல்லமாதான் வளர்த்துறாங்க அப்படி அடுத்தவங்களுடைய தொந்தரவோ இடைஞ்சலையோ அவங்க பாக்கறது இல்லம்மா. ஒண்ணும் இல்ல, நாய்க்கு மேல நன்றி செலுத்தணும், அதெல்லாம் தவறே கிடையாது. அந்த நாய்க்கு முத்தம் கொடுப்பாங்க, நாய் வந்து முத்தம் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது நாயினுடைய தொட்டாவே கிருமிகள் வருங்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயே அது சுத்தம், குழந்தைங்க விளையாடுறது இல்ல. என்னன்றப்ப நாளைக்கு அவங்களுக்கு பின்னால என்ன வருதுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டாங்கம்மா. நான் வந்து அன்பு செலுத்த வேணான்னு சொல்லவே இல்லை, அன்பு செலுத்துங்க வேணாங்கல்ல. ஆனா வந்து நம்மளுடைய இது பாக்கணும்ல, உடல் எல்லாம் நம்மளே பாக்கணும். கிளி வளர்த்துவாங்க, அது கூட எந்த இது சொல்லல. ஆனா நாய்க்கு வந்து வளர்த்துறாங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கட்டி அணைச்சு கொண்டு போவாங்க, ஒரு முத்தம் கொடுப்பாங்க, அது முத்தம் கொடுக்கும். குழந்தைக்கு வந்து வாழ பிடிச்ச நாக்க நீட்டிக்கிட்டு கைய தொடும். இதெல்லாம் ஏகப்பட்ட கிருமிகள் வரும். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நாய்களை வந்து நீங்க தொடாதீங்கம்மா, அப்படியே தொட்டா கைய சோப்போட்டு கழுவிட்டு மத்த வேலையை பாருங்கிறாங்க. ஆனா இதுல நம்ம போகும்போது யாராவது போகும்போது ஒரு நாய் வளர்த்துருங்க, அவங்க டீ எடுத்து கொடுப்பாங்க. இல்லைங்க, நான் டீ சாப்பிடறது இல்லைன்னு சொல்லிடுவேன். ஏன்னா மனசுக்குள்ள நமக்கு அந்த ஒரு இது பதிஞ்சிச்சு. இப்ப நான் வந்து ரோட்ல நிறைய பேர் பிஸ்கட் வாங்கி வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நாய்க்கு எல்லாரும் போடுவாங்க. நான் அதெல்லாம் தவறு சொல்லல. ஆனால் நாயை வந்து நாம என்ன, நாம பாதுகாப்பா இருக்கணும்னா நாம கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம். பாசத்தை காட்டுங்க வேணாங்கல்ல, ஆனா பாசம் நினைச்சு பாதுகாப்பா இருக்கணுங்கிறது எனக்கு கருத்துமா.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஓவரா பாசமா இருக்கிறாங்கிற பேர்ல நம்மளுடைய பாதுகாப்பா இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அந்த மாதிரி நாய்ப்புனைகள்லாம் வளர்க்கும் போது அது வந்து நம்ம முறையா அப்பப்போ தடுப்பூசி செலுத்தி நம்ம வந்து வளர்க்கணும். அது மட்டும் இல்லாம அது இருக்கிற இடத்தையும் அதையும் நம்ம நல்லா தூய்மையா பராமரிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போதான் இந்த மாதிரி விலங்குகள் கிட்டேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்கள்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்த நேயரை சந்திச்சலாம். வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். சாலையத்திலிருந்து லட்சுமணன் பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க ஐயா.
3: நாய், பூனை, புறா வளர்த்துருக்கேன், கிளி வளர்த்துருக்கேன்.
0: ஆ, அன்புக்காக தான் சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நேர்கள் எல்லாம் அவங்க வளர்த்த வளர்ப்பு பிராணிகள், செல்ல பிராணிகள்லாம் இதெல்லாம் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் அன்புக்காக தான் வளர்க்குறேன், சில பேர்லாம் பொழுதுபோக்குக்காகவும் வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சிங்கார வேலன் திரைப்படத்திலிருந்து.
4: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத, எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்கள் அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில் தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்கே வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு.

அப்படியே அதுல உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு, இடைஞ்சல் பண்ணாதே அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன், அகத்திக்கீரை கட்டு அவக்காம நான் தான்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி.

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம செல்ல பிராணிகளுடைய வளர்ப்பு அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா அப்படின்னு தான் பேசிகிட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். உற்சாகமா பேசுறீங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
1: குமரி மாவட்டம். சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள். செல்ல பிராணி சொன்ன உடனே உண்மையிலேயே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, எங்க உள்ள ஒரு செல்ல பிராணி இருக்கு, அந்த பிராணி பேர் ராஜான்னு பேரிட்டு இருக்கும். அழகான ஒரு கலையான ஒரு நாய் அது. அந்த அதுக்கு நாளைக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்னா, எப்போதும் நம்ம கூட பேசி பழகி வரத்துல எங்க வீட்டு வந்த ஆள் யாரு வந்தாலும் சேர்ந்தா முன்னாடி ரெண்டு காலை தூக்கி அப்படியே வணக்கம் சொல்லலாம். அந்த அழகே தனி அழகு. நீங்க வந்தாலும் சேர்ந்தா உண்மையிலேயே வணக்கம் சொல்லலாம். அதே நேரத்துல நாமளும் பதில் வணக்கம் சொல்ல நம்ம பார்த்து குறைக்கும். அப்பதான் யாராவது வந்தாலும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். சில பிராணிக்கு என்னை வாழ்க்கையில சொல்லிக் கொண்டு வாழ்க்கை நடைபெறுகிறேன். நன்றியே நன்றியே நன்றியே. வணக்கம் சார்.
0: வணக்கம். அடுத்த நேயர்.
2: அப்படி காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
2: ரம்யாவிற்கு தேனி மாவட்டம் சிதம்பரம் சசிகலா பேசுறேன்.
0: சசிகலாமா, சொல்லுங்க.
2: தன்னை அன்போடு பார்த்துக்கொள்ள, கவனிச்சுக்கொள்ள, ரெண்டு காலுடைய மனுஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கா. நாலு காலுடைய நன்றி உள்ள ஜீவன்கள் தான் வீட்டுல வளர்க்கறாங்க செல்ல பிராணிக்கு. ஏன்னு சொல்லி கேட்டா, அன்பிற்காக ஏங்கி தவிர்த்ததுப்பா. அதாவது குழந்தைகளுக்கு போற வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு வெறுமையாக தனித்து விடப்பட்டவர்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, தங்களை மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் நம்மோடு உறவு கொள்ள ஒரு ஜீவன் வேணும்னு சொல்லுவதற்காகப்பா அந்த பிராணிகளை வளர்க்கறாங்கப்பா. அந்த பிராணி வளர்ப்பதன் நோக்கம் என்னப்பா, அன்பு மட்டும் இல்லப்பா, பாதுகாப்பிற்கு வளர்க்கறாங்கப்பா. வீட்டுல தனியா வெறுமையா இருக்கும் போல ஒரு பேச்சு துணை கூட ஆள் இருக்காதுலப்பா. அப்ப இந்த நாயை வளர்த்த மாக்க அது என்ன செய்யும், வாடா போடான்னு பேசுவாங்க. அப்ப யாரு கூட இருக்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுப்பா, திருடன் கூட வீட்டுல வரமாட்டேன்ப்பா, பயந்து போயிருவேன்ப்பா. எனக்கு இந்த ஒரு நிகழ்வு ஞாபகம் வருதுப்பா. நாங்க பணிக்கு போயிருவோம், என் பிள்ளைகளும் படிக்க போயிருங்க, வீட்டுல அத்தை மாமா மட்டும் தனியா இருப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, நாங்க வேலைக்கு போன பிறகு தனிமை உணர்வோட பாதுகாப்பு இல்லாம இருப்பாங்கப்பா. அப்ப சோபிங்கிற ஒரு குட்டி நாயை வளர்த்தப்பா. அந்த நாய் வளர்த்ததுனாலப்பா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்புப்பா. கேட்டை சும்மாவே சாத்திருப்போம், அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு ராக்கிங் சேர் போட்டிருக்கோம், அந்த சேர்ல உல்லாசமா உட்கார்ந்து இருப்பா, யாரு உள்ள வரவிடாதுப்பா. நாங்க பணிக்கு சென்று திரும்ப போல நாங்க வேணுக்குன்னு எங்க வீட்டை கடந்து போகும் போல அது அப்படியே எந்திரிச்சு முன்னங்கால தூக்கி வாவான்னு கூப்பிடுப்பா. அவ்வளவு ஒரு நன்றி உணர்வு கொண்டதுப்பா. அதுக்கு சாப்பாடு என்னன்னா, முட்டை தாப்ப சாப்பிடுவாங்க அவங்க, வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்கப்பா. 2.5 வருஷம் நாங்க வளர்த்தோம்ப்பா, முடிவுல வந்து அது இறைவன்ட்ட போயிருச்சுப்பா. இறைவன்ட்ட போனதுனால நாங்க வந்து அன்னைக்கு முழுக்க சாப்பிடலப்பா, எங்க மாமனால அழுதுட்டாருப்பா. அந்த நன்றி உணர்வு மிக்க அந்த சோப்பிங்கிற வளர்ப்பு பிராணிய அவங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நம்ம நெல்லை பண்பலைக்கு ஒரு மகத்தான நன்றிப்பா.
0: நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நெல்லை இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசணும். செல்ல பிராணிகளுடைய வளர்ப்பு அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா? சில பேர் ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க. அது அப்புறம் அந்த வளர வளர அதுக்கான இடவசதி, அதுக்காக நம்ம நேரம் செலவிடுறது, இதெல்லாம் நம்ம முடியாத காரணத்துலலாம் சில சமயம் என்னால் வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிரும். அதனால் நம்ம அன்போடு வளர்க்கும் போது என்ன ஆனாலும் அது கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வச்சு பார்த்துப்போம். அதான் நம்ம அன்பு செலுத்தும் போது அந்த விலங்கினங்களும் நம்ம மேலே நல்ல அன்பு செலுத்தும். நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த விலங்கினங்கள்லாம் செய்து அன்பு செலுத்தோம், செல்ல பிராணிகளை வளர்ப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தேன் நான் ஆர்ஜி ரம்யா. நன்றி நேர்களே. நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பௌ பௌ திரைப்படத்திலேருந்து கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளுக்கான திறமையான வீரர்களை கண்டறியும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10579 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். உதகை அருகே மேலூர் அரைகட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 20:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகள் கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:14 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹட்சன் ஒலிபரப்புல மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்காக ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நவ நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நாங்குநேரில இருந்து கணேசன் பேசுறேன்.
1: கணேசன் சொல்லுங்க, நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எம்ஜிகே படத்துல இருந்து அன்பே பேரன்புங்கிற பாடல் கொடுங்க மேடம்.
1: கண்டிப்பாக சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குன்னு அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, 11வது அகில இந்திய காவல்துறை ஜுடோ கிளஸ்டர் சாம்பியன்ஷிப் 2026 எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், ஆப்ஷன் பி சென்னை. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: 10:20 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்பு பாடல் கேட்கறதுக்காக வணக்கம்.
1: நெல்லை பண்பலை 102.6 நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் கோமதி நாராயணன் அவர்களுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் சகோதரி.
0: காலை வணக்கம்.
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சந்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து கே கோஷ்டின் கேள்விகளோடு பாடல் கேட்க வந்துள்ளேன். நம்ம மனம் விரும்புகிற நிகழ்ச்சியில்
0: கண்டிப்பா சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: எனக்குமா அந்த கில்லா படத்துல
0: அகில இந்திய காவல்துறை ஜுடோ கிளஸ்டர் சாம்பியன்ஷிப் 2026 எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், ஆப்ஷன் பி சென்னை. இந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம கேட்டிருந்தோம்.
1: நமது சென்னை
0: ஹைதராபாத் அப்படிங்கிறது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் ரொம்பவும் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. 11வது அகில இந்திய காவல்துறை ஜுடோ கிளஸ்டர் சாம்பியன்ஷிப் 2026 ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை நடத்தினாங்க. இது அகில இந்திய காவல்துறை விளையாட்டு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டது. போட்டியில் சசஸ்திர சீமாப்பல் 203 புள்ளிகளுடன் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் வென்றாங்க. பாடல் கேட்டு தொடரலாம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்குதல், ஆப்ஷன் பி தகுதியான நிலம் வைத்துள்ள விவசாய குடும்பங்களுக்கு வருமான ஆதரவு வழங்குதல். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடல் கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்ல இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் ஸ்டைல், ஆமா ஆமா மேடம், படம் ஸ்டைல் பாடல். காதலித்தால் ஆனந்தம், கண்ணடித்தால் ஆனந்தம், சத்தமின்றி முத்தம் தந்தால் ரொம்ப ரொம்ப ஆனந்தம், பார்த்து கொண்டால் ஆனந்தம், பேசி கொண்டால் ஆனந்தம், அங்கெங்கே தீண்டும் போது கோடி கோடி ஆனந்தம்.
0: பாடல் கேக்குற ஆர்வத்துல எப்படா பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருக்கிறாங்க. பிரான்சிஸ் அவங்களுக்காக அவங்க கேட்ட அந்த பாடல் கொடுத்துடலாம்.

0: 10:32 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதை நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், சொல்வது யாரங்க இருந்து?
1: நாகர்கோவில் நகர், ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து சொல்ல மறந்த கதை.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ, விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்குதல். ஆப்ஷன் பி, தகுதியான நிலம் வைத்துள்ள விவசாய குடும்பங்களுக்கு வருமான ஆதரவு வழங்குதல். தகுதியான நிலம் வைத்துள்ள விவசாய குடும்பங்களுக்கு வருமான ஆதரவு வழங்குதல் அப்படிங்கிறது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டு

இருக்குது அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி. பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டம் பிப்ரவரி மாதம் 2019 தொடங்கினாங்க. இதோடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, தகுதியான நிலம் வச்சிருக்கிற விவசாய குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 6000 வருமான ஆதரவு வழங்குறதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொகை நேரடி பிரதிநிதி பரிமாற்றம் மூலமாக ஆண்டுக்கு 3 சமத்தவணைகளில் வழங்கப்படுது. 2026 முதல் 2027 முதல் 2030-31 வரை இந்த திட்டம் 3.5 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. சர்வதேச மேக சிறுத்தை தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது? ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 4. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:40 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் புலான்வளத்துல சுப்பிரமணியம் பேசுறேன். நல்லா இருக்கேன் மேடம்.
1: நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: தொள்ளாதம்மன் தொண்டபுரத்துல இருந்து வேகமா வந்து போகிறாசப்பட்டேன் மேடம்.
1: கண்டிப்பாக சார், அந்த பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சர்வதேச மேக சிறுத்தை தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 4. ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 3, ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 4. சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கேன். அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, சர்வதேச மேக சிறுத்தை தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 4 அனுசரிக்கப்படுது. மேக சிறுத்தைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற நோக்கில் 2018 இந்த தினம் தொடங்கப்பட்டது. இவ்விலங்கு தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியால் காணப்படுது. உலகில் 10,000 குறைவான வளர்ந்த மேக சிறுத்தைகள் மட்டுமே எஞ்சியிருக்கிறதுனால இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இதனை பாதிக்கப்படக்கூடிய இனம் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்கிறாங்க.

0: 10:45 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: காலை வணக்கம் சகோதரிக்கு.
0: காலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனில சொன்னலவாயா? அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்மா. சொன்னலதாமாக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஜாதகன் பட்டனது மின்னலை பீடித்து, மின்னலை பீடித்து அந்த பாட்டு கொடுத்துங்க.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா,
1: சொல்லுங்க. ஹலோ,
0: இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம், ஆப்ஷன் பி இந்திய குடியரசுத் தலைவர். சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவரால நியமிக்கப்படுறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 பிரிவு 8(1)(a)ன் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நியமிக்கிறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் 5 காலத்துக்கு நியமிக்கப்படுறாங்க. 5 மேலும் 5 ஆண்டுகள் அவர் நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: 10:52 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவில் இருந்து திருநெல்வேலி அல்வா சாப்பிட வந்திருக்கும் கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி மேடம்.
0: கந்தசாமி சார்க்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்
1: மேடம்? கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச பாடல், வெற்றி கொடிகள் திரைப்படுத்த.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்தப்படும் செயல்முறையை விரைவுபடுத்த வேகம் பணிப்பாய்வு முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது?
1: கேரளா மேடம்.
0: ஆப்ஷன் சொல்ல கரெக்டா சொல்லிட்டீங்க, கேரளா. சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குன்னு அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, கேரளா அரசு செயற்கை நுண்ணறிவு ஏஐ அடிப்படையிலான நிர்வாக சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியா வேகம் பணிப்பாய்வு முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்தும் செயல்முறையை தொழில்நுட்பத்தின் மூலம் விரைவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதன் மூலம் நிலம் கையகப்படுத்தப்படும் முன்னறிவிப்பு காலம் 18-24 மாதங்கள்ல இருந்து 3-4 மாதங்களாக குறைக்கப்பட்டிருக்கு. இதனால உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் வேகமாக செயல்படுத்தப்பட்டு டிஜிட்டல் நிர்வாகம் மேலும் வலுப்பெறுகிறது.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சிங்க மனம் விரும்புதே. செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து மணி திருநாட நிகழ்ச்சியில் தற்கரலி கடற்கரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் போக நினைத்து போக முடியாத சுற்றுலா தலம் பற்றி ஸ்நேகிதிகள் அவங்களுடைய ஆதங்கத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். இன்னும் சில மணி தொழில்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: வழங்குவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மனிதர்கள் பிறருக்கு சேவையாற்றுவதற்காக தங்களது வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் அம்மாநிலத்தில் நல்லாட்சியை ஏற்படுத்த அயராது பாடுபட்டவர் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது. ஹிமாச்சல் பிரதேச சட்டப்பேரவையில் மழைக்கால கூட்டத்தொடர் ஷிம்லாவில் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 3 வரை நடைபெறும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு விஜயை சந்தித்து பேசினார். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தற்காலிக ஓட்டுநர்களின் பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் முக்கிய குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணை இன்று 93 ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,579 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு தருமபுரி மலர்ச்சந்தையில் இன்று பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 பிறகு கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் இன்று எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திரு நாடு நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு கடற்கரைக்கு தாங்க. வெள்ளை மணல், நீல நிறத்தில் நல்ல தெளிவான கடல் தண்ணீர், அழகான தென்னை மரங்கள், இப்படி இயற்கை அழகு சூழ்ந்த ஒரு அமைதியான கடற்கரை தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தர்கர்லி கடற்கரை. இது கொங்கன் கடற்கரை பகுதியின் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கடல் தண்ணீர் வந்து அவ்வளோ நல்ல தெளிவாக இருக்குமா, அப்படி 20 அடி வரைக்கும் கீழே நல்லா பார்க்கலாமா, அந்த அளவுக்கு நல்லா தண்ணீர் வந்து தெளிவாக இருக்குமா, அதனாலே இங்கே நிறைய நீர் சாகச விளையாட்டுகள் வந்து இங்கே நடக்கும்.

இருக்கும். சரி, இந்த தற்கரலி கடற்கரையில் அப்படி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துட்டே இருக்குது, கடல் பூக்கள் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் காலை 11:10 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்த மணி திருநாடு. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தற்கர்லி கடற்கரை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து அவ்வளவு தண்ணீர் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குமா? இது எங்கே இருக்குது அப்படின்னா, மகாராஷ்டிராவின் சிந்துதர்க் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மால்வன் அப்படிங்கிற தாலுக்காவில் கொங்கன் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு. அதுவும் கர்லி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது. அந்த கர்லி ஆறும் அரபிக் கடலும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல தான் இந்த தற்கர்லி கடற்கரை அமைஞ்சிருக்கு. ஆறும் கடலும் சேர்ற இடமே பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு அழகான கடற்கரை, அதுவும் தெளிந்த நீரோடு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக ஆச்சரியமாக தான் இருக்கு இல்லையா? மும்பையிலிருந்து ஒரு 530 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடற்கரை இருக்குது. இது இந்தியாவின் மிக தூய்மையான அமைதியான கடற்கரை சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் இருக்குது. அதுவும் நல்ல தண்ணீர் வந்து நல்ல தெளிவாக இருக்கிற சமயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கடலுடைய அடிப்பகுதியை 20 அடி ஆழம் வரைக்கும் கூட நம்ம பார்க்க முடியுமாம் இந்த தற்கர்லி கடற்கரையில். சரி, இங்கே அங்கே என்னென்ன நீர் விளையாட்டு சாகசங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது நிலாவே வா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய தற்கர்லி கடற்கரையை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். இங்கே தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால நிறைய நீர் விளையாட்டுகள், நீர் சாகச விளையாட்டுகள், வாட்டர் அட்வென்ச்சர்ஸ்லாம் இங்கே நிறையவே இருக்குது. அதனால் நீர் விளையாட்டு ஆர்வலர்களுக்கு ஒரு சிறந்த இடம் அப்படின்னே சொன்னாங்க. வந்து படகு சவாரி, கயாக்கிங், பேடல் போர்டிங், பேராசெயிலிங், ஸ்னோர்க்லிங், ஸ்கூபா டைவிங், இந்த மாதிரி நீர் சாகச விளையாட்டுகள் வந்து இங்கே நடக்கும். அது ஸ்னோர்க்லிங் அப்படின்னா வாயில் சின்னதாக ஒரு டியூபை வச்சுட்டு கொஞ்சம் வரைக்கும் கடல் அடியில் போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்கூபா டைவிங் அப்படின்னா முதுகில் வந்து அந்த பிராணவாயு சிலிண்டரை கட்டிக்கிட்டு இன்னும் நல்ல கடல் ஆழத்துக்குள்ளே போய் பார்ப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி நீர் சாகச விளையாட்டுகள் எல்லாமே இந்த தற்கரலி கடற்கரையில் இருக்குது. அதுவும் இந்த நம்ம ஸ்கூபா டைவிங் செய்யும்போது கீழே வந்து நல்ல அழகான பவள பாறைகள், கலர் கலராக மீன் கூட்டங்கள், அப்புறம் கடல் தாவரங்கள் இதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வாய்ப்பு கிடைச்சா அந்த தற்கரலி கடற்கரைக்குள்ளே நீங்கள் அந்த கடலுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க வந்து டால்பின்களை கூட நீங்க பார்க்கலாம். கடற்கரை மட்டும் இல்லை, இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய இடங்களும் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் பாடலுக்கு பிறகு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, கட்டுமர காரன் திரைப்படத்துல இருந்து மனோ ஜானகி குரலில் பாடல்.

0: மணித்திருநாடு நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தற்கல்லி கடற்கரையை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். இந்த கடற்கரையில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இருக்குது. 17ஆம் நூற்றாண்டில் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்கு பேர் சிந்துதர்க் கோட்டை. இது கடலோர கோட்டை, கடலோரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த கோட்டை. இது வந்து நம்ம மால்வன் படகுத்துறையிலிருந்து சின்னதாக ஒரு போட்டை பிடிச்சிட்டு நம்ம போய் தான் இந்த சிந்துதர்க்கு கோட்டையை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய அந்த பழமையான சுவர்கள், அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகள்லாம் வரலாற்று ஆர்வலர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அது மட்டும் இல்லை, புகைப்படம் எடுப்பதை விரும்புகிறவங்களுக்கும் இந்த சிந்துதர்க்கு கோட்டை ஒரு பிடிச்ச இடம் அப்படின்னே சொல்லலாம். இது போக அந்த கர்லி ஆற்றின் அழகிய உப்பங்கழிகள் அதையும் வந்து பார்க்கலாம். வேற என்னெல்லாம் இருக்கு தற்கர்லி கடற்கரையில சுத்தி பார்க்கறதுக்கு சொல்ற பாடலுக்கு பிறகு பாடல் கேட்கலாம். காதலுக்கு மரியாதை திரைப்படத்துல இருந்து பாடல்.
1: வீட்டுக்கு கதவிருக்கு, கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசிருக்கு, ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது, போங்கடா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தர்கர்லி கடற்கரையை பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கடற்கரைக்கு பக்கத்திலேயே சுற்றி பார்க்கறதுக்கு வேற என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்திலே தேவ்பாக் கடற்கரை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இங்கே வந்து படகு சவாரிகளுக்கு ரொம்பவே பெயர் பெற்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பாக கயாக்கிங். கயாக்கிங்னா அந்த வாழைப்பழ ஷேப்ல வந்து ஒரு போட் மாதிரி இருக்கும், அதில் நடுவில் உள்ள ஒரே ஆள் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் துடுப்பு இருக்கிற அந்த துடுப்பை வச்சு அவங்க போகக்கூடிய அந்த போட்டுக்கு பேர் தான் வந்து கயாக்கிங். அதை வந்து இந்த தேவ்பாக் கடற்கரையில் வந்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மால்வன் படகுத்துறைக்கு பக்கத்திலே ராக் கார்டன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து சூரிய அஸ்தமனம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் தனிமையை விரும்புகிறவங்க, எனக்கு வந்து ஒரு அமைதியான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பக்கத்திலே அச்சாரா கடற்கரை இருக்குது, அங்கே போகலாம். ஆன்மீகத்தை விரும்புகிறவங்களுக்கு இங்கே பக்கத்திலே சிவபெருமானுக்கான ஒரு கோயில் ராமேஸ்வரர் கோயிலும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் நகரத்துக்குள்ளே உள்ளே போய் நிறைய சுற்றி பார்த்து அவங்களுடைய பாரம்பரிய சந்தைகள், அந்த கொங்கன் பகுதியில் என்ன உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மால்வன் தர்கர்லி கடற்கரையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் எது அப்படின்னா சுனாமி தீவு. அதாவது 2004 ஏற்பட்ட சுனாமியில் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு மணல் தீவு உருவாச்சான், அதுக்கு பேர் தான் அந்த சுனாமி தீவு. அது மட்டும் இல்லைங்க, அந்த கடற்கரை பகுதியில் நீங்கள் காலையில் போனீங்கன்னா அந்த மீனவர்கள் அவங்க மீன் பிடிச்சிட்டு வர்றதை நம்ம வந்து பார்க்கலாம். மாலை நேரத்தில் அப்படியே அமைதியாக அந்த கடற்கரையில் நல்லா நடந்து போயிட்டு அப்படியே அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்த்து ரசிக்கலாம். வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வந்து மகாராஷ்டிராவுக்கு டூர் போனீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த தர்கர்லி கடற்கரைக்கு போயிட்டு வாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, சின்னவர் திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிங்க.

0: அதாவது ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது www.tnpsc.com.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக இந்த குரூப் 2 2A எக்ஸாம் பற்றின விவரங்கள் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதில் பங்கு பெற விரும்புகிறவங்க, அதாவது அந்த பயிற்சி எடுத்துக்க அந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு பயிற்சி வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தை அணுகலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்மார்ட் போர்டு வசதியோட தகுதி மற்றும் திறன் வாய்ந்த ஆசிரியர்களால் பாடம் நடத்தப்படுது. வாரந்தோறும் மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவினால முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படுது. போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களுமே அலுவலக நூலகத்தில் இருக்கும். அதனால சுற்றி உள்ள மாணவர்கள் எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டு இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. இது குறித்த கூடுதல் விவரம் வேணும் அப்படின்னா 9499055929 இந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கண்டிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு, அதாவது மருத்துவ படிப்புகளுக்கு மாநில கலந்தாய்வு வந்து இப்போ நீட்டிச்சிருக்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக நடக்கக்கூடிய இந்த கலந்தாய்வு இப்போ போன வாரம் ஆரம்பிச்சது. இதுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் அவங்களுடைய கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கால அவகாசம் ஆகஸ்ட் 20 வரைக்கும் நீட்டிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் 2வது முறையாக 24ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்குமே வந்து கால அவகாசம் வந்து நீட்டிச்சிருக்கிறாங்க. முதல் சுற்று கலந்தாய்வு முடிவுகள் இன்னும் வெளியாகாததுனால இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. 24ஆம் தேதி வரைக்குமே இங்கே வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க, கலந்தாய்வுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது கரெக்டான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இப்போ நிகழ்ச்சியில்.
0: அது மட்டும் இல்லாமல் எம்ஏ, எம்டெக், எம்எஸ்சி உள்ளிட்ட முதுநிலை படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கேட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறுறது அவசியமான ஒன்று. 2027ஆம் ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வு வந்து அடுத்த வருஷம் February 6, 7, 13, 14, 20, 21 ஆகிய தேதிகளில் நடக்க இருக்கு. இந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான தேதி வந்து August 27 September 27 வரைக்கும் இந்த நுழைவுத் தேர்வுக்கு இணையவழியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தேதி வந்து August 27 மறக்காம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
1: அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போறோம். பாண்டியன் திரைப்படத்துல இருந்து மனோ சித்ரா குரல்ல வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து FM ரெயின்போ 102.6.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நேரம் 11:39 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திரு நாடு. இது வரைக்கும் மணித்திரு நாடு நிகழ்ச்சியில மகாராஷ்டிரில் இருக்கக்கூடிய தற்கர்லி கடற்கரையை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நாம நம்மளுடைய உள்ளூர் தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். உள்ளூர் தகவலை சொல்றதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். ரம்யா, குரூப் 2 ஏ எக்ஸாம்லாம் வருது, ரொம்ப தீவிரமாக படிக்கணும் அப்படின்னு கடந்த ஒரு வருஷம் காலமாக நிறைய காலமாக கூட நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கட்டணம் இல்லா பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க. யார், எங்கே, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வர 24ஆம் தேதி

0: மணித்திரு நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மானூர் வட்டார தோட்டக்கலைத்துறை சார்பில் சொல்லியிருக்கிறாங்க, மானூர் வட்டார வாழை விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து எல்நினோ நிகழ்வு நடக்கிறதுனால பருவமழை வந்து இயல்பை விட குறைவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கார் பருவ பயிர்கள்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வாழை பயிருக்கு விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து பயிர் காப்பீடு செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே அவங்க இணையத்தில் வந்து காப்பீடு செய்யலாம். ஏற்கனவே வந்து கடன் பெறக்கூடிய விவசாயிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் அவங்க வந்து காப்பீடு செய்யலாம். கடன் பெறாத விவசாயிகளாக இருந்தாங்க அப்படின்னா பொது சேவை மையங்கள், இ சேவை மையங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே போயிட்டு தேசிய பயிர் காப்பீடு இணையதளம் PMFBY.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளம் மூலமாக கூட அவங்க என்ன பண்ணலாம், காப்பீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக. அதே மாதிரி வேளாண் மானியம் பெறுறதுக்கு ஆதார் எண்ணை கண்டிப்பாக இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் துறையால் வழங்கப்படக்கூடிய மானியங்கள் எல்லாத்துலேயோட பலனை பெறுறதுக்கும் விவசாயிகள் தங்களுடைய ஆதார் எண்ணை இணைக்கணும் அப்படின்னு வந்து கட்டாயமாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் எண் இல்லாதவங்க புதிய ஆதார் அட்டைக்கு விண்ணப்பித்து அது கிடைக்கும் வரைக்கும் அந்த ஆதார் பதிவு ஒப்புகைச்சீட்டுடன் வாக்காளர் அடையாள

0: அட்டை ரேஷன் கார்டு ஆவணங்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகளால் இணையதளம் வாயிலாக சரிபார்க்கப்படும். 18 வயதுக்கு உட்பட்டோருக்கு ஆதார் எண் இல்லைன்னாலும் பெற்றோரின் ஆதார் எண்ணை இணைத்து சலுகைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் எண்ணுடன் இணைத்த மொபைல் எண்ணை இணைப்பதுடன் நில விபரங்களை பதிவேற்றினால் வேளாண் விரிவாக்க மையங்களின் வாயிலாக விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் வழங்கப்படும். அப்படி பதிவு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அவர்களின் நிலப்பரப்புகளின் அடிப்படையில் பயிர்க்கடன், அதுக்கப்புறமா உர விநியோகம், மானிய திட்டங்கள், பிஎம் கிஷான் பயிர் காப்பீட்டு திட்டங்கள் உள்ளிட்டவற்றை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த கால அவகாசம் முடிகிறதுக்குள்ள சீக்கிரமாக அந்த எண்ணெய் வாங்கிருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம்.
1: கண்டிப்பாக. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்டுக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்ததாக என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஆதார் எண்ணம் கொடுக்கணும், அதுக்காக அவங்களுடைய ஆதார் நகலை வந்து சமர்ப்பிக்கணும். இதுக்கு 31ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் வந்து கொடுத்துருக்குறாங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உட்பட எல்லா கூட்டுறவு நிறுவனங்கள்லையும் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஆதார் அட்டை எண்ணம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அதில் வந்து அவங்க தேர்தல் நடத்துகிற போது அவங்க வாக்கை செலுத்துறதாகட்டும், இல்லை தேர்தலுக்கு நிற்கிறதாகட்டும், அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆதார் எண் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தீங்கன்னா வர 31ஆம் தேதிக்குள்ளே மறக்காமல் உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துருங்க, ஆதார் நகலையும் கொடுத்துருங்க. அடுத்த தகவல் என்ன
1: அப்படின்னா, 31ஆம் தேதிக்குள்ளே அப்படிங்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கிது. ஆகஸ்ட் 31க்குள்ளே செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னாலே லிஸ்ட்டு போட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று, 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்குள்ள பாடங்களுக்கு வரைவு பாடத்திட்டம் வெளியிட்டிருக்கிறாங்க. பள்ளிக்கல்விக்கான தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 அடிப்படையில் புதிய கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டங்களை உருவாக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் உயர்மட்ட வல்லுநர் குழு, கலைத்திட்ட வடிவமைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவினரின் வழிகாட்டுதலின்படி மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களுக்கான பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்கான வரைவு பாடத்திட்டம் https://tnschools.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. இது குறித்து கல்வியாளர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோரும் https://tnschools.gov.in இணையதளத்தில் வர 31ஆம் தேதி வரைக்கும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
0: நாங்கள் சொன்ன இந்த தகவல்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தோம் நான் ஆர்ஜி ரம்யா.
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மனிதர்கள் பிறருக்கு சேவையாற்றுவதற்காக தங்களது வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை முழுமையாக பாடாமல் இரண்டு சரணங்கள் மட்டுமே பாடுவது குறித்து காங்கிரஸ் செயற்குழு எடுத்துள்ள முடிவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது. ஹிமாச்சல் பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஷிம்லாவில் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு விஜயை சந்தித்து பேசினார். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தற்காலிக ஓட்டுநர்களின் பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் முக்கிய குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணை இன்று 93வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக இன்று அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10579 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு தருமபுரி மலர்ச்சந்தையில் இன்று பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த அந்நாடு முற்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சோமாலியாவின் பண்ட்லாண்ட் கடற்கரை பகுதியில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

என்றும் உங்கள் இசை நண்பன் ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.6 எல்லா நேர்களுக்கும் இனிமையான நண்பர்கள் வணக்கம். நேரம் சரியா 12:03 ஆகிட்டு இருக்க நேர்களை இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் போக நினைத்து போக முடியாத சுற்றுலா தலம் எது, இதை பத்தி தான் தோழிகள் பகிர்ந்துக்க இருக்கீங்க. பிற்பகல் 1 நடந்தான நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நடந்தான நிகழ்ச்சியில் உயிர்காக்கும் அமிர்தம் சுக்கு பத்தி தெரிஞ்சுக்கலாம். 2 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். பிற்பகல் 3:02 திரையருவி 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதுகை தும்பி 5:02 படமும் பாடலும். இதில் இன்னைக்கு 1976 வெளிவந்த படமும் பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். மாலை 6:02 பக்தி மாலை, மாலை 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் மார்க்கேண்டியன் கதை வில்லுப்பாட்டு வழங்குவோர் தச்சநல்லூர் முத்துராஜம்மாள் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கியச்சார நிகழ்ச்சியில் இலக்கியத்தில்

0: கடல் சார் உணவுகள் பற்றி தான் இன்றைக்கே தெரிஞ்சுக்கிருக்கீங்க. இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று சேரன் மகாதேவி ஏ ராஜதுரை அவர்களின் தொகுப்பு உலா வர கேட்டு ரசிக்கலாம். நேர்களை இன்று நமது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வருது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: நாகர்கோவில்
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: செல்லப்பிள்ளை குழந்தைகள் முதல் பெரியவரை ரசிக்கும் இசையின் இனிய நண்பர் முகமரியானையர்களையும் கணக்கில்லா அனுபவங்களையும் பெற்றுத் தந்த இசையின் அரசன் நம்ம நிலையின் இசைக்கடல் இசையின் இன்பச்சாரல் நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் அன்பான அழகான அட்டகாசமான இன்பமான இனிமையான மகிழ்ச்சியான உற்சாகமான நண்பர்கள் வணக்கம்.
2: சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க.
3: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
4: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்.
1: இன்னைக்கு என்ன கருத்தோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷம் இருக்கக்கூடிய இடத்துல நம்பிக்கை இருக்குங்க. நம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். வெற்றிக்கு மிக சிறந்த வழி என்ன அப்படின்னா, என்னால் முடியும் அப்படிங்கிற தீவிரமான நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையின் மீது மட்டும் நம்பிக்கை இழக்காதீங்க. நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 தீர்ப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்ன அப்படின்னா, படிப்பில் நம்பிக்கை இழந்தா பரீட்சைகள் நம்மளை பார்த்து சிரிக்கும். செய்யக்கூடிய வேலையில் நம்பிக்கை இழந்தா இந்த உலகமே நம்மளை பார்த்து சிரிக்கும். நட்பில் நம்பிக்கை இழந்தா பிரிவுகள் நம்ம பார்த்து சிரிக்கும். கடமையில் நம்பிக்கை இழந்தா கஷ்டங்கள் நம்மளை பார்த்து சிரிக்கும். கட்டுப்பாடுகளில் நம்பிக்கை இழந்தா கலாச்சாரம் நம்மளை பார்த்து சிரிக்கும். நிகழ்காலத்தில் நம்பிக்கை இழந்தா எதிர்காலம் நம்மளை பார்த்து சிரிக்கும். அதனால் எப்போவுமே எதிலுமே நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே சிறக்கும். நம்முடைய பார்வை, நம்மளுடைய பாதை, இது ரெண்டுமே நேர்மையாகவும் உழைப்பு உண்மையாகவும் இருந்தா அந்த இறைவனே நம்ம கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு,
5: இன்னைக்கு காற்றலைகள்ல உணர்வுகளை பிரதிபலிக்கும் இசையும் திருக்கும் பாடல்களையும் சேர்த்து வழங்க
6: வந்துட்டேன்.
5: நான் தான் உணர்ந்து தோழி.
1: கூடவே
7: ஆஜி ரம்யா, நானும் வந்துட்டேக்கு.
1: ஆமாங்க, ரம்யாவும் இருக்காங்க. ரம்யா எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய கருத்து கேட்டு அப்படியே மெய் மறந்து போய் உட்காந்துருக்கேன்.
1: மெய் மறந்துட்டு இருக்கீங்க, அதனாலதான் நேரம் கரெக்டா 12:12 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பெண்களின் திறமைகளை உணர்வுகளை அங்கீகரிக்கும் ஒரு மேடை, இது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. எனிக்கா ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இதை பத்தி பேச போறோம் தெரியுமா ரம்யா?
7: எதை பத்தி பேச போறோம்?
1: எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாருக்குமே நிறைய ஆசை இருக்கும். நிறைய கனவுகள் இருக்கும். இங்கே போகணும், அங்கே போகணும் அப்படின்னு நிறையமாக ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்போம் இல்லைங்களா?
7: ஆமாம் ஆமாம்.
1: அப்படி வந்து நம்ம தோழிகள் வந்து போகணும்னு நினச்சிருப்பாங்க ஒரு இடத்துக்கு. அது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது முக்கியமான ஊராக இருக்கலாம். அங்கே போகணும்னு நினச்சி, ஆனால் அவங்க வந்து வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் போனதே இல்லைங்க, ஆனால் எப்படியாவது போகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து எந்த ஊர், எந்த சுற்றுலாத்தலம், அது எதனால் அந்த ஆசை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நேயர்கள் கிட்ட இது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிடுவோமா?
7: சொல்லிடலாம். 0462 அப்படிங்கிற நெல்லின் முனையினைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி
1: 0462 2561133
7: அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்ப சொல்லிட்டே இருக்கும் போது தோழிகளும் லைன்ல வர ஆரம்பிச்சுட்டாங்க. பேசிடலாமா?
1: வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். சாந்தி அம்மா சொல்லுங்க.
8: கொடைக்கானல் தான் நான் பொண்ணு ஆசை. அப்புறம் தாஜ்மஹால் பாக்கணும் அப்படிங்கிறது.
1: சரி, கொடைக்கானல், தாஜ்மஹால்
8: ரெண்டும் தான். எதனால? வானொலியிலே சொல்லிருக்கேன், கொடைக்கானல் போனேன், இன்னும் போக முடியல.
1: ஓகே, எதனால? எதனால இந்த அதனால ஒரு விஷயம் அப்படின்னா, அது எதனால அப்படிங்கறதுன்னு சொல்லிருங்க.
8: அது என்ன, இயற்கை காட்சி எல்லாம் ஊட்டி போய் பாத்திருக்கேன், ஆனா கொடைக்கானல் போனதே இல்ல.
1: ஓகே ஓகே. தாஜ்மஹால்
8: இயற்கை காட்சி எல்லாம் பாக்கணுங்கிறது வரும்.
1: என்னமா?
8: சரி, நன்றி
1: நன்றி. போகணுங்க, ஆனா போக முடியல, போயிருவேங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
9: வணக்கம். பெருமாள் பட்டிலிருந்து கோமதி நமச்சிவாயம்.
1: கோமதி நமச்சிவாயமா இருக்கீங்க?
9: கொஞ்ச தூரம் அடுத்த மாநிலம் வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டேன்.
1: கொஞ்ச தூரம் அப்படி நடந்தேவா?
9: அதாவது வயநாடு போகணும்னு ஆசைப்பட்டோம் மேடம். வேன் எல்லாம் பண்ணணும், வேனுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. கோழிக்கோடுல போய் இறங்கி போகணும், எல்லாம் இதெல்லாம் பிளான் பண்ணாங்க. எங்க கூட வர்ற உங்களோட பொண்ணு வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தா, லீவு கிடைக்கல, என்ன அது கேன்சல்.

0: போயிட்டது. கேன்சல் ஆகி 7-8 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் போகவே முடியல. அவளுக்கும் கல்யாணம் ஆயிட்டுது. மாப்பிள்ள நான் கூட்டு போறேன், நறுன்னும் கூட்டு போறாரு. சரி, நீங்க எதுக்காக போகணும்னு ஆசைப்பட்டீங்க? அந்த அவங்க முன்னாடி சொன்னவங்க மாதிரி இயற்கை காட்சிகள், அந்த நீர்வீழ்ச்சி, இந்த கேரளானாலே பசுமையா இருக்கும் பாத்தீங்களா, அந்த பசுமையில நின்று செல்பி எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், குரூப்ல கும்மி அடிக்கணும், எல்லா ஆசையும் இப்ப பெண்டிங்ல இருக்கு.
1: ஓகே, கண்டிப்பா உங்களுடைய அந்த ஆசை வந்து இந்த கனவு வந்து நிஜமாகும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா?
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிம்மா, நன்றி. அதாவது ரம்யா, நேயர்கள் வந்து விதமாக ஒரு ஊர்கள் தான் சொல்கிறாங்க. முதல்ல கொடைக்கானல், தாஜ்மஹால் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வரவங்க வயநாடுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தோழிகள் என்ன லிஸ்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க, இன்னும் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் நினைக்கிறேன்.
1: அதே தான், சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில், தாமரை அவர்களுடைய வரிகளில், ஒன்னிமேனன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ அவங்க இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் இருந்தால், அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் போகிறவே இன்னைக்கு வந்து அப்படியே வந்து கார்லேயோ பைக்லேயோ அப்படி ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அதனால் நிகழ்ச்சியில் பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு நிகழ்ச்சியும் கேட்டு ரசிச்சுட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் பிற்பகல் 12:22 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, போக நினைச்சு போக முடியாத சுற்றுலா தலம் எது, அது ஏன் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம்.
2: கேள்வி இன்னைக்கு நம்ம தோழிகள் நிறைய லிஸ்ட்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஓகே, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சிவகாமி, சேரன் மகாதேவில இருந்து.
2: சொல்லுங்கம்மா, நீங்க வந்து எங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க சுற்றுலா தலம்?
3: போயிட்டு எங்க அக்கா வீட்ல தங்கிட்டு அங்க இருந்து வேன் அரேஞ்ச் பண்ணிருந்தோம்.
2: சரி,
3: அப்ப வேன்ல காலையில 3 மணிக்கு வேனெல்லாம் வர சொல்லியாச்சு. மொதல் 19ஆம் தேதி காலையில போயிட்டோம்.
2: சரி,
3: சாயந்தரம் பிடிச்சது பாருங்க மழை. அங்க இருந்து நைட்டு 11 மணிக்கு வேன்கார போன் பண்ணிட்டாப்ல, ஏமா வண்டி எல்லாம் போவலையா, அதனால இன்னைக்கு நாளைக்கு போக முடியாதான் வேலை.
2: அதனால ஒண்ணும் செய்ய முடியாதுங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்களா?
3: எவ்வளவு நாள் ஆச்சுங்க அது வந்து போயிட்டு வந்து 5 வருஷம் அது இன்னும் போக முடியல.
2: போக முடியல, கண்டிப்பா கூடிய சீக்கிரத்திலே போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
3: எல்லாரும் ஃபேமிலியோட பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தோம் மே மாசம் 19ஆம் தேதி 20ஆம் தேதி அங்க போறதுக்கு பிளான். அது மறக்கவே முடியாது, இன்னும் பாக்குறதுக்கு முடியவும் மாட்டேங்க.
2: கண்டிப்பா சீக்கிரமா போயிடலாம். ஓகேங்களா? நன்றிமா, நன்றி, நன்றி. ஊட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க, அடுத்து வரவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: நீங்க
2: எங்க போகணும்னு போக முடியாத இடம்?
4: நாங்க வந்து எங்க போன நினைச்சதோ எங்க மைனி, எங்க மைனிக்கு எல்லாரும் நாங்க திருப்பத்தூர் போனோம்னு தொடக்கம் வச்சுக்கோங்க.

0: சரி
1: சொல்லிருக்கா
2: ஒருத்தங்க சதி பண்ணிடுறாங்க.
0: நடக்குது. சரி ரம்யா, நீங்க இங்க போகணும்னு நினைச்சியே போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுலா இடம் எது?
2: இவங்கள மாதிரி இவங்க சொன்ன மாதிரி தான், திருச்செந்தூர் எனக்கும் போகணும்னு ரொம்ப ஆசை.
0: சரி,
2: அந்த சிலையை வந்து அவங்க செஞ்சதுக்குன்னு இப்போ நிறைய ஒரு பரிய வரலாற்று ஸ்டோரிலாம் உண்டு இல்லையா, அதனாலே அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. கடற்கரை வரைக்கும் நான் போக முடிஞ்சது. அன்றைக்கி ஒரு திருவிழாங்கிறதுனால நல்ல கூட்டம் இருந்தாலும் உள்ளே வரைக்கும் போக முடியல. உள்ளே போய் ஒரு தெரியாத முருகனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை ஒன்று இருக்குது.
0: அது
2: இன்னும் நிறைய இடம் கூட இருக்குது, சொல்கிறேன் சொல்கிறேன்.
0: பெருசாக இருக்கிற ரம்யாக்கிட்டையும் அவங்களும் சொல்ல காத்திருக்காங்க. நம்மளும் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நேரம் சரியாக 12:26 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில பாடையும் இதோ வந்துட்டே இருக்கு. ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில தாமரை அவர்களுடைய வரிகள்ல திப்பு திம்மி மற்றும் பாப்ஷாலினி இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போறோம். காக்க காக்க திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: இசையின் இனிய முகவரி ஆகாஷ்வாணி நிலைப்பண்மை 102.6 நேரில் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கா ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் போக நினைத்த நீங்கள் போக முடியாத சுற்றுலா தலம் எது அப்படிங்கிறது தான் தோழிகளுக்கு கூட பகிர்ந்துட்டுருக்காங்க. அடுத்த வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க? நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. நேர்ல போய் பாக்கணும்னு ஆசை. எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு வரணும்னு ஆசை இல்லையா? ஓகே, கண்டிப்பா போயிடலாம். வாழ்த்துக்கள்வா. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. தாஜ்மஹால் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமா,
0: நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்களும் ஏதோ லிஸ்ட் எல்லாம் பெருசா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க.
1: ஆமா, அவங்களும் தூரத்துல சொல்றாங்க. நான் பக்கத்துலயே நிறைய ஊர் இருக்கேன். அது சொல்றேன்,
0: சொல்லுங்க. அடுத்து தோழி வந்துட்டாங்க, பேசிட்டு உங்ககிட்ட கேக்குறேன். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: புதுக்குடியில இருந்து கவிதா ஸ்ரீனிவாசன் பேசுறேன்.
0: கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா, சொல்லுங்க.
2: எனக்கு கன்னியாகுமரிக்கு தான் போயிட்டு வரணும்னு ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா
0: ஆசை, ஆனா போகவே முடியலங்க. அப்படிங்கிறீங்களா?
2: போகவே முடியல மேடம். ஏன்னா டிராவல் பஸ் எனக்கு ஒத்துக்காது, அதுக்காக மட்டும்தான் எனக்கு போக முடியல.
0: சரி, ட்ரெயின் தான் இருக்குல்ல, ட்ரெயின்ல போயிட்டு அப்படி போயே போயிட்டு வந்துட வேண்டியதானே?
2: அது முயற்சி பண்ணாலும் நமக்கு அமைய மாட்டேங்குது மேடம்.
0: மாட்டேங்குது. சொல்ல சொல்றீங்க. சரி, எதனால கன்னியாகுமரி?
2: ஊர்ல இருந்து எத்தனை

0: பேர் டூரிஸ்ட்டு போறாங்க கன்னியாகுமரிக்கு, ஆனா எனக்கு மட்டும் அது போக முடியல.
1: முடியும், நம்ம வந்து மனசு வச்சா முடியும். கண்டிப்பா நீங்க வாழ்நாள்ல போயிட்டு வந்துருங்க சரிங்களா?
2: சரி,
0: ஏன் போயிட்டு வந்துருங்க மேடம்.
2: ஏன் கன்னியாகுமரிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: அங்க வந்து சிறு வயதுல நான் போயிட்டு வந்திருக்கேன் எங்க அப்பா அம்மா கூட, அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அங்க போயிட்டு வந்ததுல. ஆனா மறுவாட்டியும் என்னால போக முடியல. சுற்றுலாத்தலம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பா
1: இப்பவும்
0: இருக்குன்னு தெரியல, ஒரு வாட்டி போய் பாக்கணும்.
1: கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க ஓகேங்களா?
2: சூப்பரான
1: ஒரு பாடல் இது வந்துட்டு இருக்கு இமான் அவர்களுடைய இசையில. யுகபாரதி அவர்களுடைய வரிகள்ல தான் கேட்க போறோம். விஜய் பிரகாஷ் மற்றும் சின்மயி அவங்க இணைந்து பாடியிருக்காங்க. மனம் கொத்தி பறவை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டுவாங்க.

சைக்கிளில் வந்து நீங்கள் பக்கத்தில் போகலான்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதனால சைக்கிளில் போகிற பாட்டு தான் கேட்க போகிறோம். சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துட்டு இருக்கு விமான் அவர்களுடைய இசையில். யுகபாரதி அவர்களுடைய வரிகளில் தான் கேட்க போகிறோம். விஜய் பிரகாஷ் மற்றும் சின்மயி அவங்க இணைந்து பாடியிருக்காங்க. மனம் கொத்தி பறவை திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்டுவாங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ.
2: வணக்கம். மினி பிளான்ட்டிங்க சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் பாளையங்கோட்டை குழானிபுரத்துல இருந்து
2: மாரியம்மாள் பேசுறீங்க. மாரியம்மாள் அம்மா சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா.
2: சொல்லுங்க, உங்களுக்கு எங்க போகணும் அப்படின்னு ஆசை, ஆனா போக முடியல?
1: திருச்செந்தூர். நானும் அதே மாதிரிதான், திருச்செந்தூர் போனேன், ஆனா உள்ள போக முடியல. கூட்டம் அங்க வந்து சின்ன மாமியார் போயிட்டாங்க, 60 வயசு வந்து ஆதார் கார்டு வச்சு போயிருவாங்களா?
2: ஓ சரி சரி சரி.
1: எனக்கு போக முடியாத சூழ்நிலை, அதனாலயே நின்னுகிட்டேன். என்ன அவரை போய் சும்மா போக முடியல,
0: உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அத சொல்லுங்க முதல்ல, உங்க மாமியார் விட்டுட்டு போயிட்டாங்க.
2: சரி, கூடிய
1: சீக்கிரம். அதனால உள்ள போயிட்டாங்க, இன்னும் விட மாட்டேன்ட்டாங்க.
2: ஓ சரி சரி சரி.
1: அதனாலதான் எனக்கு போக முடியல. கன்னியாகுமரி நான் போகணுங்க. கன்னியாகுமரி போகணும்னு நினைக்கிறேன், போகவும் முடியல.
0: கடற்கரையா போனோம், அப்படிதான் இருக்கு.
2: நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு.
1: கோயில் குளத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவேன்.
2: சூப்பர் சூப்பர்.
1: இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம்.
2: கண்டிப்பா சீக்கிரமா நீங்க சொல்ற இடத்துக்குலாம் போயிட்டு வாங்க, சரிங்களா?
3: தள்ளி
2: வரலாம்.
3: வெளிநாட்டுக்கு
2: போலான்னு பாக்குறீங்க? வெளிநாட்டுல எந்த இடம் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா சொல்லுவீங்க?
0: இந்த ஊருக்கு
2: சிங்கப்பூர்ல இருக்கான். ஆசை.
0: சிங்கப்பூர்ல இருந்து செந்திலா
3: பேசுறேன்.
2: நன்றிமா.
4: ஒரு அருவி பாக்குற மாதிரிதான் இருக்கு.

0: நேரம் பிற்பகல் 12:40 ஆயிட்டுருக்கு. ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து இன்றைக்கி நம்ம தோழிகள்கிட்ட வந்து பேசிகிட்ருக்குறோம். அவங்க போக நினச்சி போக முடியாத சுற்றுலாத்தலம் எது அப்படிங்கிறத பற்றி தான்
1: அடுத்து வரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.

0: நேரம் சரியாக 12:49 ஆகிட்டுருக்க. நீர்கள் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் போக நினைத்து போக முடியாத சுற்றுலா தலம் எது அப்படிங்கிறது தான் தோழிகள் பகிர்ந்துட்டுருக்காங்க. அடுத்து வராங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், ஏன் இவ்வளோ சோகமாக பேசுகிறீங்க? யார் பேசுகிறீங்க?
2: எனக்கு வந்து பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா, திராவிட, உத்கல பங்காக்கு போயிட்டு, விந்திய மலை, இந்த ஹிமாச்சல பிரதேசம் போயிட்டு, அப்படியே கங்கா யமுனையில குளிச்சுட்டு நீராடிட்டு கடைசியா ஒரு இடம் போகும் பாருங்க, ஜாலியன் வாலாபாக் அப்படி. நம்ம வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு அப்படியே வீர நடை போட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலான்னு இருக்கேன்.

0: அதாவது எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா போயிடலாம், கண்டிப்பா அழகா சொன்னீங்க. நன்றி மாளிகாட்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. அதாவது ஜனகணமனா, அதாவது நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நாங்கள் போகணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் வந்தாச்சு. ஆ ஹலோ, சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
0: புள்ளிலேருந்து பேசுகிறீங்களா? யார் பேசுகிறீங்க?
3: ஜெயலட்சுமி.
0: ஜெயலட்சுமி, சரி ஜெயலட்சுமி அம்மா சொல்லுங்க, எங்கே போகணும்?
2: சென்னைக்கு
0: வந்து சீக்கிரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு பாடல் கேட்டுருவோமா?
2: பாடல் கேட்கலாம்.
0: சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துட்டே இருக்கு. கேட்டுவாங்க உதயன் NH4 திரைப்படத்தில் இருந்து பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில, நமத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில், ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ. நேரம் சரியா 12:51.

0: நேரம் சரியாக 12:56 ஆயாச்சு. இன்றைக்கா சிநேகிதி நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. அதாவது போகணும்னு நினச்சி நீங்கள் போக முடியாத சுற்றுலா இடம் எது அப்படின்னு கேட்டோன்னே, நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து டூர் போனோம் அப்படின்னாங்க, வேர்ல்டு டூர் போகணும்னாங்க, சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் ஊட்டி கொடைக்கானல், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூரை, கன்னியாகுமரி, குற்றாலம்னு நீங்கள் சொன்னீங்க, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க இல்லைங்களா. நம்ம தோழிகளுக்கும் நிறைய ஆசைகள் கனவுகள்லாம் இருக்குது, கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நிறைவேறும். போக முடியல அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் போகணும் கோவிந்த் வசந்தா அவர்களுடைய இசையில உமாதேவி அவர்களுடைய வரிகள்ல பிரதீப் குமார் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில இருந்து. எவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தது. நான் உங்க தோழி ஐஷுவினோ மற்றும்
1: நான் ஆஜி ரம்யா.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: தினம் காவிய கானங்களை கேட்க காத்திருக்கக்கூடிய ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 இளைஞர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் சரி 1 மணி 1 நிமிடம் ஆகிட்டு இருக்க நேர்களே, நேர்கள் கேட்க இருக்கீங்க ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவல்களுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது.
1: நலம்தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.
3: குழந்தையோட மனசை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்லி நம்ம பார்க்குறது அந்த குழந்தை யோசிக்கிற விதம், அவங்க யோசிக்கிறது எப்படி, அவங்க உணர்ச்சிகள் எப்படி, இதுதான் நம்ம பார்க்க முயற்சி செய்கிறோம். யோசனை வருது நம்ம மூளையிலேட்டு தான். அண்ட் இந்த யோசிக்கிற விதங்கள் எப்படி நம்ம அவங்க குழந்தையோட மூளை கற்றுக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது, அம்மா அப்பா அவங்களோட நடத்தைகளை கவனிக்கணும். ஒரு குழந்தை ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது இயற்கையோட ஒரு பாகமாக தான் செய்யும். பிடிவாதம் இது எல்லாமே வந்து அவங்க உணர்ச்சி வர வர செய்கிற விஷயங்கள். பட் சில நடத்தைகள் அந்த குழந்தை செய்கிறது அம்மா அப்பாவோட அதே நடத்தையை தான் செய்வாங்க. குழந்தைங்களோட நடத்தையை நான் ரெண்டாக பிரிப்பேன். இயற்கையில் பிறப்பிலேயே வர சில விஷயங்கள், சில விஷயங்கள் அம்மா அப்பா பார்த்து காப்பி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிஹேவியர்ஸ் பார்க்கும்போது இந்த நடத்தையோட காரணங்கள் நம்ம யோசிக்கிற விதங்கள் அந்தந்த வயசுக்கு மாறும். ஒரு 2 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தை அப்போ தான் அம்மானா யார் அப்பானா யார் நல்லா உறுதிப்படுத்தியிருப்பாங்க. அப்போ தான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, நிறைய முயற்சிகள் செய்வாங்க, அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் பரிமாறணும்னு இருக்கும். முகஜால பாவனையில் நிறையா பரிமாறுவாங்க, வார்த்தைகளில் நிறையா பரிமாறுவாங்க. அப்படியே நம்ம வந்து பேக் அண்ட் ஃபோர்த் ஒரு குழந்தையோட அரட்டடிப்போம். அம்மா அப்பா அரட்டை அடிக்க அடிக்க அடிக்க அவங்க குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். குழந்தையோட மனசை புரியறது, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு புரியறது இஸ் பியோர்லி த்ரூ தர் ஆக்ஷன்ஸ். அவங்க நடத்தைகள் வழியாக தான், அவங்க நடந்துக்கிற விதங்கள் வழியாக தான், அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அவங்க முகஜாட பாவனைகள், அவங்க எதை குறித்து நிறையா விளையாடுறாங்க, இதை வச்சு தான் நம்ம அவங்க மனசை கண்டுபிடிக்க முடியும். ஒரு 3 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க முழுமையாக அவங்களுக்கு அம்மா அப்பா தான் வேணும், பொருள்களோடு தான் விளையாடுவாங்க. 3 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, மற்ற குழந்தைங்களோடையும் பழக ஆரம்பிச்சிருவாங்க. 6 வயசுக்கு மேலே தான் நம்ம ஸ்கூலுக்கு போட ஆரம்பிச்சாச்சு, இன்னொரு பெரிய உலகத்துக்கு அந்த குழந்தை போகிறது. அவங்க செயல்கள், அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்களோட கவனம், இதெல்லாம் வச்சு நம்ம அவங்க மனசை கண்டுபிடிக்கலாம். இப்போ இருக்கிற உலகத்தில் நிறையா காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, அதாவது இந்த ஓட்டப்பந்தயம் மாதிரி படிப்பில் ஒரு பந்தயம் அதிகமாகிட்டுருக்கு. நிறையா பிள்ளைகள் வந்து இந்த பந்தயத்தில் இருக்காங்க. திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் முன்னாடி இருந்த ஸ்கூல்ஸ் அப்போ இருந்த காம்படிஷனே வேறு, இப்போது படிக்கிற பிள்ளைகளோட காம்படிஷனே வேறு. ஏன், 30 வருஷம் முன்னாடி தொழில்கள் இருந்ததே வேறு, ஒரு இன்ஜினியரிங் ஒரு டாக்டர் அவ்வளோதான். பட் இப்போ இருக்கிற தொழில்கள் நம்பரே அதிகம், 100க்கும் மேற்பட்ட தொழில்கள் இருக்குது. சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுறாங்க, ஒரே ஆள் 4-5 வேலைகள் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய பந்தயத்தில் இந்த குழந்தைய முதல்லேண்டே கொண்டு வர ப்ரெஷர் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஆக்சுவலி த பேரண்ட்ஸ். பெற்றோர்கள்கிட்டேருந்து தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கிறது. நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம், நீ நல்லா பண்ணணும், நீ ஸ்கூலில் நல்லா மார்க் வாங்கணும், அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. பட் வந்து ஒரு 100 குழந்தைங்க மத்தியில் இந்த குழந்தை பர்ஃபார்ம் பண்ணியே தீரணும், அந்த குழந்தைக்கு வருதோ வரலையோ, இதெல்லாம் தான் நம்ம பார்க்குற ஸ்ட்ரெஸ், அகாடமிக் ஸ்ட்ரெஸ்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர்

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் சரி 1:06 ஆகிட்டுருக்க நேர்கள் கேட்டுருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி அப்பம் 102.6 இது ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவல்களுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது நலம் தானா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் தான் அன்பு தோழி யேசுவினு. இன்றைக்கி நம்ம நலம் தானா நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டுங்க. அதற்கு காரணம் அவ்வளவு மருத்துவ குணங்கள் சுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஆயுர்வேதம் இதில் மட்டும் கிடையாதுங்க, சீன மருத்துவத்திலும் ஜப்பானுள்ள இருக்கக்கூடிய காம்போ மருத்துவத்திலும் கொரியனுடைய சூஜோக் மருத்துவத்திலும் கூட முதன்மையான இடம் சுக்குக்கு உண்டு. நம்ம இந்தியர்கள் வந்து சுக்கை வந்து அவங்க நம்முடைய மருத்துவத்தில் பிரதான பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க. அது இஞ்சியாக இருக்கும்போது பல மருத்துவ பயன்களை கொடுக்கும், அதே மாதிரி அது காய வச்சு சுக்கானதுக்கு பிறகு வேறு நிறைய நலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் வந்து பல் துலக்கினதுமே இஞ்சியும் மதியம் சுக்குத்தூளையும் நம்ம உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறதன் மூலமாக பல நோய்களை வந்து நம்ம வந்து அணுகாமல் காக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அதனால தான் உயிர் காக்கும் அமிர்தமாக சுக்கு பார்க்கப்படுது. இன்றைக்கு உயிர் காக்கும் அமிர்தமான சுக்கு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே இனிமையான பாடல்கள், ஜானகி அம்மா அவர்கள் பாடின பாடல்கள் தான் நிகழ்ச்சி முழுவதும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துட்டே இருக்கு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் ஜானகி அவர்கள் பாடின பாடல் பாசம் திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

உயிர் காக்கும் அமிர்தம் சுக்கு பற்றி தான் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேரம் சரியாக 1:11 ஆகிட்டுருக்கு. அதாவது இஞ்சியை பக்குவம் செஞ்சு அதன் மூலமாக கிடைக்கிறது சுக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது அறுவடை செஞ்ச இஞ்சி இருக்குங்களா, அதை ஒரு நாள் முழுவதும் நீரில் ஊற வச்சு மூங்கில் குச்சிகளை கொண்டு இஞ்சியின் மேல் தோள்கள் நீக்கி பிறகு வாரம் அதாவது அதுக்கப்புறமா ஒரு வாரம் சூரிய ஒளியில் நல்லா காய வச்சு சுக்கு தயாரிப்பாங்க. இன்னும் நிறைய இடத்துல வந்து சுக்கு சீக்கிரமாக காயணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து சேர்ப்பாங்களாம். சுக்கு வந்து பித்தத்தை அகற்றக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாயு தொல்லையை வேரறுக்கக்கூடியது, வலியை நீக்குமா, அஜீரணத்தை போக்குமா, சளியை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி இருந்தது அப்படின்னா அதை மொத்தமாக ஓட்டக்கூடிய விஷயமும் சுக்கில் இருக்குது. சிலருக்கு நீண்ட தூரம்லாம் பயணம் செஞ்சோம் அப்படின்னா தலையில் ஒரு பாரம் ஏற்படும் இல்லைங்களா. சிலவங்களுக்கு தலையில் நீர்க்கோர்த்து இருந்தது அப்படின்னா அந்த புருவங்களுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு வலி ஏற்படும். அதை குணப்படுத்துறதுக்கு சுக்கை வந்து உரசி அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தோடு சேர்த்து தலையில் தடவணும் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். நம்ம தலையில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சக்கூடிய சக்தி வந்து சுக்குக்கு இருக்குது. இன்னும் சுக்கோடி நல்ல விஷயங்கள் பத்தி நன்மைகள் பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். ஏஎம் ராஜா அவர்களுடைய இசையில ஏஎம் ராஜா மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். இன்றைக்கா நிகழ்ச்சி முழுவதுமே ஜானகி அம்மா அவர்கள் பாடின பாடல்கள் வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். தேன் நிலவு திரைப்படத்தில் இருந்த பாடல் இதோ.

நேரம் சரியா 1:16 ஆகிட்டிருக்கு. நீர்கள் நலம்தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் உயிர் காக்கும் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்குடைய நன்மைகள் பற்றி, மருத்துவ குணங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. சுக்கு வந்து நம்ம சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேதத்தில் மட்டும் இல்லாமல் சீன மருத்துவம், ஜப்பானில், கொரியன் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கு கூட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மைய அரைச்சி நல்லா சூடாக்கி அந்த இளஞ்சூடான பதத்துக்கு வரும்போது கை காலிலலாம் வலி இருக்கும். சார், அவங்களுக்கு கால் மூட்டுகள்லாம் வலி இருக்கும் இல்லைங்களா, அவங்களாம் அதை தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வலிகள் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கை வந்து தூள் செஞ்சு எலுமிச்சை சாரோடு கலந்து குடிக்கிறதன் மூலமாக பித்தம் வந்து குறையுதாங்க. இதுவும் இல்லாமல் இன்னும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கு, மிளகு, தனியா, திப்ளி, சித்திரத்தை இந்த நான்கையும் வந்து கஷாயம் செஞ்சு குடிக்கும்போது கடுஞ்சளி இருந்தது அப்படின்னா 3 நாள் வந்து நம்ம 3 நாள் தொடர்ந்து குடிக்கும்போது முற்றிலுமாக குணமாகுது. அது மட்டும் இல்லாமல் சுக்கு கூட ஒரு வெற்றிலை சேர்த்து மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா வாயு தொல்லை நீங்கும். அதுவும் கூட சுக்கு கூட கொஞ்சம் வந்து நீர் தெளித்து நல்லா லைட்டாக விழுது மாதிரி அரைச்சி நெற்றியில் நம்ம வந்து தடவிட்டு வந்தோம், பச்சு போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தலைவலி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்நாளில் வரவே வராதான். இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயும் வந்து செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வைத்தியங்கள் தான் இல்லைங்களா. அதனால் இதிலையும் கூட நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஜானகி அம்மா அவர்களுடைய பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில வாலி அவர்களின் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: காவிய கானங்களோட நலம் தான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரி 1:22 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு உயிர் காக்கும் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்குடைய மருத்துவ குணங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து வயிறு மந்தமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிறிதளவு சுக்கை எடுத்து அரைத்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாங்க. அது சுக்கு எந்த வகையான உணவாக இருந்தாலும் செரிமான அடைய செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை முறித்து வெளியேற்றுமா, குடலையும் உணவு பாதையும் சுத்தமாக்கக்கூடிய தன்மை சுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சுக்கு உதவுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டம்ளரில் நீர் எடுத்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் சுக்கு பொடியை கலந்து வெது வெதுப்பாக சூடு பண்ணி அதில் வந்து தேன் சேர்த்து அதை வந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய தெர்மோஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொழுப்புகளை கரைத்து தொப்பையுடைய அளவையும் குறைத்து உடல் எடையை சீராக வைக்கிறதுக்கும் உதவுதான். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பாதை தொற்று இருக்கும் இல்லைங்களா, அதுக்கும் கூட இயற்கை வைத்தியத்தில் இந்த சுக்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது வெது வெதுப்பான பாலில் சுக்கு பொடியை போட்டு நாட்டு சர்க்கரையை வந்து கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது நோய்கள் இருந்தாலோ இல்லை நோய் தொற்றுகள் இருந்தாலோ அதுவும் குணமாகுமா, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய சில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் சுமை தாங்கி திரைப்படத்தில் இருந்து நேரம் சரியா 1:24 நிமிடத்துல கேட்டுவாங்க.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லைமண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு பலவன்
2: உயிர்காக்கும் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்குடைய மருத்துவ குணங்கள் பத்தி தான் இன்னைக்கு நடந்த நான் நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது காலையில இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலையில கடுக்காய் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காராங்க. அது மட்டும் கிடையாது, சித்த மருத்துவம் கூறக்கூடிய நோய்களுக்கு முதல் காரணமா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றுமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மூன்றுல வாதம் தான் முதல்ல வந்து நிற்கக்கூடிய நின்று நோய்களை உண்டாக்குது அப்படின்னு சொல்றாங்க. வாதம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வாயு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாயு பிரச்சனையை குறித்து நோய்களிடமிருந்து நம்மளை காக்க வல்லது சுக்கு அப்படின்னு சொல்லலாம். சுக்கு வந்து பொடி செஞ்சு இருமல் சளி ஆஸ்துமா இல்லை சுவாச பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அதை அகற்றி நிவர்த்தி செய்யுதான். அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி இரத்த சக்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் சுக்கு உதவுதுங்க. சுக்குப்பொடி உடலுடைய மெட்டபாலசிசம் இருக்கு இல்லைங்களா அதை தூண்டி கொழுப்பையும் கரைக்கிறதுக்கு உதவுது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சுக்குடைய நன்மைகள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் ஏதோ வந்துகிட்டே இருக்கு. விஸ்வநாதன் அம்முத்தி அவர்களுடைய இசையில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜானகி அவர்களின் இந்த பாடின பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கவிம்பாடும் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவலுடன் இனிமையான காவிய காணங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது நலம் தானா. எனக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் உயிர் காக்கும் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு பற்றி நிறைய விஷயங்கள், அதோடைய மருத்துவ குணங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. திரிக்கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி நூலில் சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூன்றுமே வந்து மருத்துவ பொருட்கள் அப்படின்னு சொல்லி அதோடைய மருத்துவ குணங்களை ஊமை காட்டி எழுதப்பட்ட ஒரு நூலுங்க. இதில் முதல்ல கூறக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கு தான். ஏன்னா வாயு தொல்லைய சுக்கு பானம், அதாவது சுக்கு காப்பி வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பசியை வந்து உண்டாக்காமே இருக்கும் இல்லைங்களா. சிலவங்களுக்கு வந்து பசிக்கவே செய்யாது, பசியே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கு பொடியை கொஞ்சமாக ஒர 3 சிட்டிகை வந்து எடுத்து பாலில் வந்து காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா பசி வந்து வருமா. அது மட்டும் இல்லாமல் பிள்ளை பெற்ற தாய்க்கு கருப்பை வந்து அது கர்ப்பப்பை வந்து இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் பால் சிறப்பு தோணணும் அப்படின்னா சுக்கு வந்து நல்லா வந்து ஒரு மருத்துவ பொருளாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேகியமும் விற்கப்படுது, அதுவும் நல்ல பலன் கொடுக்குமா. அது மட்டும் இல்லாமல் சுக்கை வந்து சிறு துண்டுகளாக வெட்டி அது கூட வந்து ஒரு மிளகு, ஒரு 10 மிளகு, ஒரு 2 வெற்றிலை வந்து சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரான், அப்புறம் தேயில இல்லை விஷக்கடிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, விஷப்பூச்சிகள்லாம் வந்து கடிச்சிது அப்படின்னா அந்த சமயத்தில் சுக்கு, மிளகு, வெற்றிலை இந்த மூணையும் சேர்த்து மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய விஷமும் ஒரு

கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் ஜானகி அவர்கள் பாடின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய சீல கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ வந்துகிட்டே இருக்க, வெண்ணிராடை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுவாங்க.

கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் கேட்டு வந்தோம். திருவிளையாடல் திரைப்படத்துல இருந்த நேரம் சரியா 1:43 ஆகிட்டு இருக்கு. நடந்தன நிகழ்ச்சியில உயிர் காக்கும் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. கூடவே ஜானகி அவர்கள் பாடின பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. பொதுவாக நம்ம தென் தமிழகத்தில் பிரபலமான ஒரு பழமொழி சொல்லவடை ஒன்று உண்டுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியனை மிஞ்சிய சாமி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் உச்சி முதல் பாதம் வரைக்குமே வந்து சுக்கை வந்து மருந்தாக பயன்படுத்தப்படுதுங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கை பற்று மாதிரி நெற்றியில் வச்சோம் அப்படின்னா தலைவலி தீருமா, அதுவே கழுத்தின் மேலே வச்சோம் அப்படின்னா தொண்டை வலி தொண்டை கட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கேட்குமா. அதுவும் இல்லாமல் புருவத்தின் மேலே வந்து வைக்கும்போது பார்வை குடை பாடம் கூட நீங்குதான். அது மட்டும் இல்லை, மூட்டுகள் மேலே வச்சோம்னா மூட்டில் இருக்கக்கூடிய வீக்கம் மூட்டு வலி இது எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கு கருப்பட்டி மிளகு சேர்த்து செய்யக்கூடிய அந்த சுக்கு நீர் சுக்கு காப்பி அப்படிங்கிறத நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அசதி சோர்வு இது எல்லாமே நீங்கி சுறுசுறுப்பு ஏற்படுமாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதை வந்துட்டு இருக்க போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

0: கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேர்கள் நடந்தன நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உயிர் காக்கும் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்குடிய மருத்துவ குணங்கள் பற்றி சொல்லிட்டுருக்கேன். பித்தத்தை சீராகாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா குடல்களில் புண்கள் ஏற்படுங்க, அதனால் செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல்கள் இது எல்லாமே உண்டாகும். வயிறு உப்புசம் அப்புறம் தலைவலியோட இரத்த கொதிப்பும் கூட ஏற்படுமா. இதை வந்து அது மட்டும் இல்லாமல் சில உளவியல் சிக்கல்களுக்கு கூட அடித்தளமிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பித்தம் அப்படிங்கிறத குறைக்கணும் அப்படின்னா சுக்குத்தூளை ஆரம்பத்திலேயே வந்து நம்ம வந்து ஒரு உணவுகளில் சேர்த்துட்டு வரலாம். ஏன்னா பித்தத்தை வந்து சமன்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சுக்குக்கு இருக்கு. லேசான காய்ச்சல் தலைவலிக்கு சுக்குத்தூளை வெறும் தண்ணீரோடு சேர்ந்து நெற்றியில் பச்சை போடலாம். சில சமயங்களில் வந்து சுக்கு குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு தோல் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து புண்ணாக்கிடுமா. அதனால் 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுக்கு பச்சை அப்படிங்கிறத போடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சுக்கு கொத்தமல்லி விதை இதை ரெண்டையும் சம அளவு எடுத்து காப்பித்தூள் மாதிரி நல்லா வந்து பொடி செஞ்சுக்கிட்டு அதை கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம். பனைமில்லம் சேர்த்து வாரம் 2 முறை மாலை வேலைகளில் வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனை, அஜீரணம் இது எல்லாமே ஓடி பித்தத்தையும் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்தாலும் கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில அவினாஷி மணி அவர்களுடைய வரிகள்ல சுஷிலா மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ வந்துட்டே இருக்க அடிமை பெண் திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். It was a great Indian family wedding. GRT Jewelers.

நேரம் சரியாக 1:53 ஆயாச்சு. இன்றைக்கு நலந்தானா நிகழ்ச்சியோடைய நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. உயிர் காக்கும் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்குடைய மருத்துவ நன்மைகள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது, தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் சுக்குக்கு இருக்குங்க. பொதுவாக நம்ம முன்னோர்கள் எதையும் நேரடியாக நம்மகிட்ட சொல்லிட்டு போகலை, ஆனால் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் பின்னால் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. நாம தான் அந்த பொருட்களெல்லாம் வந்து மருத்துவ குணங்கள் பற்றிலாம் தெரியாமல் சின்ன சின்ன பிரச்சனைக்கும் கூட இன்றைக்கும் கூட மருத்துவமனைக்கோ இல்லை ரசாயனம் கலந்த மாத்திரைகளையோ மருந்துகளையோ வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறோம். ஆனால் அந்த வகையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதீத மருத்துவ பயன்கள் கொண்டது சுக்கு. அதனால தான் சொல்கிறாங்க சுக்கு நம்ம உயிரை காக்கக்கூடிய அருமருந்து அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு சுக்கில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. குங்குமம் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும். எவ்வளவு நேரம் நலம் தான் நிகழ்ச்சியில உங்க கூட பேசியிருந்தேன். நான் தான் அன்பு தோழி ஐஷுவினு. இவர்களின் பாடலை தொடர்ந்து 2 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியும், 3:02 திரையரவி நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சிட்டே தொடர்ந்து நினைச்சிருக்க.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது உங்களுடைய அபிமான ஷோ குக்

கூ. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லி நோட் பண்ணிக்கோங்க, 9443360794 9444-3306-0794. எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்பி வைங்க. குக்கோ நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலையும் கேட்கலாம். அப்படி பாடல் அனுப்பி நிறைய நேயர்கள் காத்திருக்கிறாங்க. அதில் முதல் பாடல் யாருக்காக வரப்போகுது தெரியுமா? நெல்லையிலேருந்து உமா, அவங்களுக்காக தான் பாடல் கேட்க போகிறோம். பெரிய மருது திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதா குரலில் பாடல் கேட்டிருக்கிறாங்க.

ஜாலியா பாடல் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு. வாட்ஸ்அப் மூலமாக நேர்களை உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் எடுத்ததாக யாருக்காக பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, ஆரியங்காவூர்லேருந்து லக்ஷ்மி, ஜானகி, கனகசபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் பாடல் கேட்டிருக்கிறாங்க யூத் திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்களின் விருப்ப பாடல்களோடு கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க குக்கு. வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். தித்திக்கிதே திரைப்படத்திலேருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாளையங்கோட்டையிலிருந்து மேரி.

நேர்களின் நினைவிற்கு நேர்களை இன்று இரவு 8:05 நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்கலாம். மார்க்கண்டேயன் கதை வில்லுப்பாட்டு வழங்குவோர் தச்சநல்லூர் முத்துராஜம்மாள் குழுவினர். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நேரம் 2:18 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். யாருக்காக? உடையாம்புலி ஆகாஷ்காக. சிந்தாமல் சிதறாமல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கோ, அடுத்த பாடல் யாருக்காக கேட்க போறோம் அப்படின்னா, நெல்லையிலிருந்து ஜே சிம்பு பாடல் கேட்டிருக்கிறாங்க, வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களின் விருப்ப பாடல்களோட கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. குக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 அடுத்த பாடல் ரிதம் திரைப்படத்துல இருந்து கேட்க போறோம். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க கோவில்பட்டியில இருந்து விக்னேஷ்.

0: நேர்களின் நினைவிற்கு நேர்களை இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேரன் மகாதேவி ஏ ராஜதுரை அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் கேட்கலாம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திறன்.

0: திருநங்கைகள் வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் பிற்பகல் 2:36 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு. அடுத்ததா ராமநாதபுரம் பாலமுருகன் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேர்லின் விருப்ப பாடல்களோடு குக்கு.
1: வணக்கம், புதுப்பட்டியிலிருந்து தாமரைச்செடி பேசுனேன். எனக்கு வந்தேன்டா பால்காரையும் பட்டு போடுங்க, அண்ணாமலை படத்துல இருந்து. நன்றி, வணக்கம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் பிற்பகல் 2:47 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இது குக்கு. வாட்ஸ்அப் மூலமாக நீர்கள் அவங்களுடைய விருப்ப பாடல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். ரெட்டை குளத்திலிருந்து ஜெயா, மகேஷ், கனி, பொண்ணு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்துக்காக.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் குக்கோ நிகழ்ச்சியோடு. நம்ம குக்கோ நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் யாருக்காக கேட்க போகிறோம் அப்படின்னா, கோவில்பட்டியிலேருந்து ஆறுமுகராஜ் கணேசன் ராஜ் மாஸ்டர் பாடல் கேட்டிருக்கிறாங்க, ஏழுமலை திரைப்படத்திலிருந்து. அவங்களுக்காக மட்டும் இல்லை, பாடல் கேட்டு காத்திருந்த நிறைய பேர், ராஜேஸ்வரன், நாசரேத், பேபி, முன்னீர் பள்ளம், அப்புறம் உடையாம்புலியிலேருந்து அபிஷேக் அனீஷ், தென்காசிலேருந்து குத்தாலிங்கம், அப்புறம் நல்லூர்லேருந்து கிறிஸ்டி அரவிந்த், குருமலையிலேருந்து அபினேஷ் காவ்யாலட்சுமி, அப்புறம் கோவில்பட்டியிலேருந்து பொன்மலர் சுதா செல்வி, உடையாம்புலியிலேருந்து புவிஷா, மம்சாபுரத்துலேருந்து மீனா, கழுகுமலையிலிருந்து செல்வராணி, கோவிலாண்டானூர்லேருந்து தேவசகாயம், அதுக்கப்புறம் சிவா நாடானூர்லேருந்து மாரி, ஆலங்குளத்துலேருந்து கனி ரவி, அப்புறம் புது சுப்புலாபுரத்துலேருந்து செல்வராஜ், தேனியிலேருந்து கார்மிக கண்ணன், விஜயா, ரவிமுருகன், அப்புறம் நெல்லையிலேருந்து ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் ஆரியங்காவிலிருந்து இந்திரா, பாக்யலட்சுமி, சரவணகுமார், எல்லாருக்காகவும் இப்போ இந்த பாடல் கடைசி பாடல் கேட்கலாம். ஏழுமலை திரைப்படத்துலேருந்து கேட்டு தொடர்ந்து அறிஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், GRT Jewelers.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவேரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணையில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம்

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காத்திருக்கும் ஆகாஷ்வாணி மீண்டும் ஒரு உற்சாகமான பிற்பகல். வணக்கம். நமக்கு ஒன்று பிடிச்சது அப்படின்னா அதை தைரியமாக பண்ணணுங்க. யார் என்ன நினச்சா என்ன, யார் என்ன சொன்னால் என்ன, நம்ம பண்ணக்கூடியது மற்றவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு ஒரு அவசியமும் இல்லைங்க. ஆனால் அது மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். அதனால் உங்கள் மனசுக்கு பிடிக்குதா அதை தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் சரியா 3:03 ஆகிட்டு நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் சேவைக்கு விருந்தளிக்கும் விதமாக வித்தியாசமான திரை புதிர்களையும் அட்டகாசமான பாடல்களையும் அளித்தரும் நிகழ்ச்சி இது திரையருவி. நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷு வேணும். இன்றைக்கி திரையரவு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான திரைப்புதிர்கள் காத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நிறைய திரைப்படங்கள் பேரை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு வந்து ஒரு 5 கிலோ கொடுக்க போகிறேன். அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லணும். அதுதான் இன்றைக்கி திரையரவு நிகழ்ச்சியில் நீங்கள் பண்ண வேண்டியது. நாங்கள் ரெடியாக இருக்கோம் மேடம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462256113 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணலாம். எல்லா 0462256113 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இன்றைக்கி நம்ம திரையரவு நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து மனோ மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் இந்த அரை மணி நேரமும் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் நேயர் யார் அப்படிங்கிறதையும் கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் வீரவாஞ்சி அப்ளிகேட்டர் இந்த முருகன் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
1: முருகன் சார் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் உங்க நேஜியை கேட்டு நல்லா இருக்கும் மேடம். உங்க நேஜி சூப்பரா இருக்கு, மனவரும்பே குக்கு தாயமெல்லாம் சூப்பரா இருக்கு.
1: நன்றி நன்றி சார், நன்றி. உங்களுக்காக வந்து நான் ஒரு 5 கிலோ சொல்வேன். அந்த 5 கிலோ வச்சு அது என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், சரியா?
2: சரி மேடம்.
1: முதல் க்ளூ வந்து பஞ்சாயத்து.
2: பஞ்சாயத்தா?
1: ஆமா. அடுத்த க்ளூ சொல்றேன், விருந்து. அதுக்கு அடுத்த க்ளூ வந்து ஆடு.
2: ஆறு
1: ஆடு ஆடு மே ஆடு. அதுக்கு அடுத்த க்ளூ வந்து பம்பரம்.
2: பம்பரம்.
1: அதுக்கு அடுத்த க்ளூ வந்து ஜெயில்.
2: நாடாமியா?
1: இல்லையே,
2: தெரியலையா.
1: பஞ்சாயத்து, விருந்து, ஆடு, பம்பரம், ஜெயில்.
2: தெரியல மேடம்.
1: தெரியல. சரி ஓகே சார், அடுத்த நேரம் கேட்போமா?
3: என்ன
1: திரைப்படம் அப்படின்னு பஞ்சாயத்து, விருந்து, ஆடு, பம்பரம், ஜெயில். சின்ன கவுண்டர். எப்படி சொல்றீங்க? அவ்வளவுதான், சூப்பர் சார். அதே கரெக்ட் கரெக்ட், ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி, சூப்பராக வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. அதாவது நான் கொடுத்த க்ளூ வச்சு தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நம்ம நேர்கள் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி சொன்னாங்க, இது வந்து சின்ன கவுண்டர் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த மாதிரி நிறைய க்ளூஸ் இருக்குது, அதை வச்சு இது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். தென்காசிப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம் நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

0: கேட்டுவாங்க.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே, மயிலிறகே மயிலிறகே, மனம் வருட வந்தாயா. மணிக்கிளியே மணிக்கிளியே, மனம் திருட வந்தாயா.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்கள் தெரியறிவு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 3:13 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு தெரியறிவு நிகழ்ச்சியில 6-5 கிலோ கொடுத்து அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறது தான் நேர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்துக்கு வரக்கூடிய நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நெல்லை மாவட்டம் திருமணஞ்சி கிராமத்திலிருந்து போம்.
3: யாரு சார் பேரு?
4: நெல்லை மாவட்டம் திருமணஞ்சியிலிருந்து போமு.
3: கோமு?
4: ஆமாங்க.
3: ஓகே சார், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? முதல் க்ளூ வந்து ரேடியோ.
4: சரி.
3: அதுக்கு அடுத்த க்ளூ வந்து புல்லாங்குழல்.
4: சரி.
3: அதுக்கு அடுத்த க்ளூ வந்து கல்லூரி. அதுக்கு அடுத்த க்ளூ கண். நிறைவான க்ளூ வந்து புதைக்குழி.
4: பயணங்கள் முடிவு
3: இல்லையே. ரேடியோ, புல்லாங்குழல், கல்லூரி, கண், புதைக்குழி. ரொம்ப ஃபேமிலியரான ஒரு திரைப்படம் தான், ஃபேமஸான திரைப்படம் தான். பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டான பாடல்கள்லாம் இருக்கும். அது சொல்ல மாட்டேன் இல்லையா, க்ளூ கொடுக்குறோம் இல்லையா, 5 கிலோ அதுக்கு தான்
4: கொடுக்குறோம்.
3: ஓகே பரவாயில்ல சார், அடுத்த நேரத்தை கேட்குறேன். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்த நேரத்தை கேட்டலாம். வணக்கம்.
5: ஹலோ.
3: வணக்கம், யார் பேசுறீங்க? விஜயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
5: இருக்கீங்களா?
3: என்ன திரைப்படம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? மெல்ல திறந்தது கதவு. ஏன் மெல்ல சொல்றீங்க, கரெக்டா தானே சொல்றீங்க? அதேதான் சரியான பதில். வாழ்த்துக்கள் நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. மெல்ல திறந்தது கதவு அப்படிங்கிறது தான் சரியான பதில். ரேடியோ, ரேடியோ வந்து மோகன் அவர்கள் கையில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி புல்லாங்குழலும் வச்சுருப்பாங்க. கண் வந்து அமலா அவங்களுடைய கண். இசைக்கல்லூரி, அதாவது கல்லூரி அப்படின்னு சொன்னேன், இசைக்கல்லூரியில் வந்து படிப்பாங்க. புதைக்குழி, அதில் தான் வந்து அமலா வந்து கடைசியாக வந்து இறப்பாங்க இல்லைங்களா. அதுதான் மெல்ல திறந்தது கதவு அப்படிங்கிறது. நேர் விஜயா அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் வருது. இளையராஜா அவர்களுடைய இசையில், பிரேசூடன் அவர்களுடைய வரிகளில், மனு மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ கேட்டுவாங்க. சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் சரி 3:20 நம்ம ஆகிட்டு இருக்க நேர்கள் திரையரவை நிகழ்ச்சியோட தான் அணிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கா திரையரவை நிகழ்ச்சியோட ஒரு 5 கிலோ அந்த 5 கிலோ வச்சு அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நேர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? மகேஷ். ஓகே சார், உங்களுக்கான இது கொடுத்துடலாமா? க்ளூ கொடுத்துடலாமா? ஓகே, முதல் க்ளூ வந்து மணி ஆர்டர். மணி ஆர்டர், மணி ஆர்டர். அதுக்கு அடுத்த க்ளூ வந்து கிட்னி. அதுக்கு அடுத்த க்ளூ ரோஜா செடி. அடுத்த க்ளூ கொடுக்கவா? நாய்க்குட்டி. லாஸ்ட் க்ளூ வந்து கலெக்டர். கலெக்டர், கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர். என்ன திரைப்படமா இருக்கும்? என்ன சார்? இல்ல இல்ல இல்ல, தெரியலையா? ஓகே சார், நன்றி நன்றி. அடுத்த நேரத்தை கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? நலமா இருக்கேன் மகாலட்சுமி. என்ன எஃப்எம் சவுண்ட் நீங்களே கூட்டி வச்சிருக்கீங்க? குறைச்சிருங்க. என்ன படம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதேதான், சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சீங்க? எந்த க்ளூல கண்டுபிடிச்சீங்க?
2: அந்த இது மணியாட்டுறீங்க, கலையாட்டுறீங்க,
0: அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா?

சூப்பர், சரியான பதில், கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மகாலட்சுமி. நன்றி நன்றி. சூப்பராக வந்து மகாலட்சுமி கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து மனோ மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின பாடல் தான் கேட்டுட்ருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. சிற்பி அவர்களுடைய செல்ல பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்டுவாங்க.

நேரம் சரியா 3:27 ஆயாச்சு. இன்னைக்கு திரையரவு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேர்கள் கலந்துக்கிட்டு சரியான பதில் சொன்ன நேர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, டவுன் கல்லணை நடராஜன் அவங்க சரியான பதில் சொன்னாங்க, கட்டேரிப்பட்டி விஜயா, அப்புறம் கடையநல்லூர் மகாலட்சுமி, இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கக்கூடிய நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலும் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. மாப்பிள்ளை கவுண்டர் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சுவர்ணதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும். எவ்வளோ நேரம் திரையரங்கு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தேன், நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினு. பாடலை தொடர்ந்து நேர்களை கேட்கலாம். தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: कि नगर है आशिकी का, दम भरती है आरजू उसी का, बरसाना ओ नंदगांव में भी देख आए हैं जलवा हम किसी का, पैगामे हयात जाविदा था हर नगमा कृष्ण बांसुरी का।
1: अंग्रेज हुकूमत को हसरत मोहानी की सियासी सरगर्मियां कतई पसंद नहीं थी। 1913 में उनका प्रेस जब्त कर लिया गया। 1916 में उन्हें दोबारा जेल भेज दिया गया। 1918 में रिहाई मिली तो आजादी की जिद्दोजहद में फिर मसरूफ हो गए। हसरत मुकम्मल आजादी का मुतालबा करने वाले हिंदुस्तान के पहले मुजाहिदे आजादी थे। हसरत मोहानी को तीसरी बार 22 अप्रैल 1922 को 2 साल के लिए जेल भेजा गया। 1942 में हसरत कानपुर से यूपी असेंबली के मेंबर चुने गए और फिर पार्लियामेंट के मेंबर हुए। तहरीके आजादी के सिलसिले में उन्हें रईसुल एहरार के लकब से याद किया गया। उनका इंतकाल 13 मई 1951 को लखनऊ में हुआ। आज वो फिरंगी महल लखनऊ के कब्रिस्तान अनवार बाग में दफन है।
2: श्रोताओं, अभी आपने सुना कार्यक्रम हसरत मोहानी, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को
3: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
4: उमंग, उमंग, उमंग, उमंग।
5: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சௌஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் குட் ஈவினிங் நேர்களே. நேரம் சரியாக 4:03 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி தனல்வெளி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நிலைப்பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். பொதுகை தஞ்சலோடு காற்றிலே தொழில் இசைப்பாடும் இது பொதுகை தும்பி நிகழ்ச்சி. இன்னைக்கு பொதுகை தும்பி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதோ வந்துட்டோம். நான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினு மற்றும்
2: நான் உங்கள் அன்பு சகோதரி மங்களம் ராதாகிருஷ்ணன்.
1: மங்களம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரெண்டு பேரும் எப்படி ஆப்போசிட் இருக்க பாருங்க. உங்க குரல் வந்து அப்படி ரொம்ப அப்படி குயில் மாதிரி மெல்லிசா இருக்கு. நான் அப்படி கொஞ்சம் கனமா அப்படி வந்திருக்கேன்.
1: சரி, சூப்பர் தான். சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க.
2: கரெக்ட்.
1: சரி, பொதுகை தும்பி நிகழ்ச்சி வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா.
1: ஓகே, நேர்களும் ரெடியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன செய்யணும், என்ன விதிமுறைகள் அப்படிங்கறத சொல்லிடலாம். ஒண்ணுமே கிடையாது, நேர்கள் கால் பண்ண போறீங்க. நீங்க முதல்ல எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க, அதுக்கடுத்து அதே நேர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். அடுத்ததான் ஒரு நேர் கால் பண்ண போறீங்க, மங்களம் கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறீங்க, அவங்க திருப்பி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ நாங்கள் ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் அழைக்கலாம். 0462 5611 3 2 அப்படிங்கிறனுக்கு, இல்லை 0462 5611 3 3. இந்த எனக்கும் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். முதல் நேர்த்தா பேசிடலாமா?
2: பேசிடலாம், பேசிடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
3: யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் ஹஸ் புட் யுவர் கால்.
2: இவங்கள்ட்ட தான் க்வெஸ்சன் கேட்கணும்.
1: வணக்கம், போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? வெட்டியார்பட்டி வசந்தா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க
4: இன்னைக்கு?
1: ஓகே, நாங்கள் வந்து ரெட்டியார்பட்டின்னு வச்சுக்கிறோம். ரொம்ப பெருசாக ஒரு பேர் சொல்றீங்க. சரி, விளையாட ரெடியா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்மா.
4: சொல்லுங்க மேடம்.
1: யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க, என்கிட்டயா உங்ககிட்டயா?
4: என்ன கேள்வி கேட்கணும்?
2: என்ன கேள்வி கேட்கணும்? சரி, நீங்கள் ஐஷு நீங்கள் வந்து கேள்வி கேட்டுருங்க. அவங்கள்ட்ட பதில் சொல்லி அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்மள்ட்ட கொஸ்டின் யோசிச்சு கேட்பாங்க.
1: சரி, ஒன்றும் இல்லை, கை அப்படியே ஆரம்பிக்கிற மாதிரி 40 செகண்டுக்குள்ள நீங்கள் கை கை கைன்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கணும். கைங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு 3 பாடல் 40 செகண்டுக்குள்ள நீங்கள் வந்து பாடணும். ரெடியா? டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
4: ஆரம்பிக்கணும்.
2: ஆமா, கையில இருந்து ஆரம்பிக்கணும், வாயில இருந்து பாடணும்.
1: பூங்காற்று அப்புறம் வந்து நீ மலர மலர மலர. ஓகேவா?
4: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க, கட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன்.
2: எனக்கு இதுமே பாட்டுலாம் கொடுக்காதீங்க, கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்ல வந்தாங்க உங்களுக்கு.
1: சரி, ஓகே வசந்தா, உங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். அடுத்த நேயர் யாரு அப்படிங்கறத கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: அன்பு சோதரி ஐஸ்வர்களுக்கும் அன்பு சோதரி மங்களவர்களுக்கும் மங்களமான வாழ்த்துக்கள். புத்தகம் நண்பர்கள்
2: அம்பலவானம் சார், நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: ஏதாவது புதிரோட வந்திருக்கீங்களா சார்?
5: சின்ன
2: பொண்ணுதான் வெக்கப்படு

0: அந்த பாட்டு ஒண்ணு. அப்புறம்
1: ஒன்று.
0: வந்து சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு, அந்த பாட்டு. அப்புறம் வந்து சின்ன சின்ன வண்ண கோயில் அந்த பாட்டு. அப்புறம் வந்து
1: முடிஞ்சே இருக்கா, டைம் போடலையோ?
0: டைம் டைம் போட்டிருக்காங்க, போட்டிருக்காங்க, இருக்கு. சின்ன பொண்ணு சேல இல்ல அந்த, எனக்கு இது வரிதான் வருது, பாடலாம் வரல. நாலு பாட்டு சொல்லியிருக்கேன்,
2: நாலு பாட்டு சொல்லியிருக்காங்க.
0: ஆமா,
1: நாலு பாட்டு சொல்லிருக்கேன்.
0: ஆமா, டைம் முடிஞ்சு போச்சா? ஆமா, ஆமா, தாண்டிச்சோம், டேஞ்சர் ஆக இத தாண்டி.
1: பத்து பாட்டு வரைக்கும்,
2: பத்து பாட்டு
1: மோசம்.
0: நீங்க அப்படி பழைய பாட்டா கொண்டு போயிருவீங்க, எங்களுக்கு யோசிக்கணும்.
1: அதுதான் சின்ன சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேணும் அந்த பாட்டு. சின்ன ராஜாவே
0: சின்ன
1: சின்ன சின்ன முக்குத்தியா.
0: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். நிறைய ஸ்டாக் நிறைய வச்சிருக்கீங்க.
1: பேசு சின்ன கண்ணனால கீரா
0: பாருங்க, பாலமுருகிருஷ்ணன் அவர் பாடினது இல்லையா,
1: பெரிய பாட்டு நிறைய இருக்கு.
0: சரி சரி சரி, ரைட்டு. நீங்க வந்து
1: மார்க் உங்களுக்கு தான்.
0: ஆமா, எனக்கு தான் நாலு மார்க்கு, டேஞ்சர் ஜோனை தாண்டி மார்க் எடுத்துருக்கேன்ல,
2: ஒரு மார்க் கொடுத்துடலாம்.
0: ஆமா ஆமா, சரி சார். நான் வந்து இப்ப உங்களுக்கு நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டுறேன். நீங்க கேட்ட மாதிரி பாடல், அவங்க கேட்ட மாதிரி பாடல், அதுக்குள்ளே வரல. நான் எப்பவுமே கடி ஜோக்காட அப்படி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு தான். சரியா? சரி, ஓகே. எந்த மணி வந்து ஒலி எழுப்பாது?
1: எந்த மணி ஒலி எழுப்பாதா?
0: ஆமா,
1: எந்த மணி ஒலி எழுப்பாது? மணி பணமா
0: இல்லையே, அதுக்குள்ள போக வேண்டாம் நினைக்கிறேன். ஆமா, அது கூட கீழே போட்டா சத்தம் கேட்கும்ல. சில்லற கீழே போட்டா சத்தம் கேட்டுரும்ல.
1: நோட்டு கேட்காது, மணி சில்லற கேட்கும்.
0: அது நோட்டு வந்து பணம்.
1: சின்ன குழு கொடுங்க, ஏதாவது
0: க்ளூ என்ன கொடுக்க. டைம் போட்டிருக்கீங்களா?
2: ஆ, டைம் போட்டிருக்கேன்.
0: க்ளூ வந்து சொன்னா நீங்க சொல்லிருவீங்களே பதில். பரவாயில்ல, மார்க்குக்காக இல்ல. சரி, க்ளூ கேட்டதுனால சொல்லிடுறேன். நம்ம உடல் உறுப்புல ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க.
1: அப்படியாமா?
0: ஆமா.
1: என்ன கேள்வி திரும்ப சொல்லுங்க.
0: எந்த மணி ஒலி எழுப்பாது?
1: எந்த மணி ஒலி எழுப்பாது? கண்மணியாமா?
0: கண்மணி அப்படி சொல்ல முடியுமா? கண்கள் தானே சொல்லுவோம். அது கண்மணிங்கிறது நான் இதா சொல்றது.
1: நன்றி
0: சார், நன்றி சார், அருமையா கலந்துக்கிட்டீங்க, நன்றி.
1: சூப்பர் சூப்பர்,
0: நன்றி, நன்றி சார்.
2: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து புதிய தம்பி நிகழ்ச்சி இப்படிதான் இருக்க போகுது. நிறைய கேள்விகள் வந்து நானும் வச்சிருக்கேன், மங்களமும் வச்சிருக்காங்க, நீர்களும் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கூடவே இன்னைக்கு நிகழ்ச்சி முழுவதும் நம்ம கல்பனா ராகவேந்தர் அவங்க பாடின பாடல் தான் கேட்க போறோம். அதுல நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்டு வந்துடலாமா? சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்க, மைனா திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.

0: ஏமான் அவர்களுடைய சீலயுக பாரதி அவர்களுடைய வரிகளில் சோலா சாய் மற்றும் கல்பனா அவர்கள் இணைந்து பாடின பாடல் கேட்டு வந்தீங்க மைனா திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியாக 4:15 நம்மளும் ஆகிட்டுருக்க நேர்கள் பொது ஹேத்துமை நிகழ்ச்சியோடு தான் அணிச்சிருக்கீங்க. பொது ஹேத்துமை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேர் யார் அப்படிங்கிறத கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: நான் தூத்துக்குடி மாவட்டம் இறந்தபட்டியிலிருந்து மாரியம்மாள் பேசுகிறேன் மேடம். ஐசு மேடம், மங்கள் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு சும்மா பாட்டை கேட்டுக்கிட்டு நல்லா இருக்கேன். நீங்க ஒரே மனோபட்டா போட்டீங்க அப்பவே.
0: கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம். பட்டை கிளப்பிட்டீங்க உங்க.
0: சரி ஓகே.
1: இப்ப முத எடுத்தோடனே சிங்கி சிங்கி சிமிக்கி
0: கேட்டிருக்கீங்க. நம்புறோம்.
2: சொல்லிட்டாங்கல்ல முதல்ல கல்பனா ராகவேந்திர அவங்க பாடின பாடல் தான்.
0: சரி, இப்ப கேள்வி கேட்க ரெடியா இருக்கீங்களா?
1: நான் கேட்க மேடம். எனக்கு 3 பாட்டு. மாவுல
0: மாவா?
1: ஆமா மா.
0: மாவா?
2: வெறும் மா?
1: ஆமா
0: மாவா. மாவா
1: என்ன
0: பாட்டு பாடலாம்? மாம்பழம் மா மாம்பழம், மல்கவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், நீதான் அடி. அப்புறம் வந்து மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, மானா மதுரை குதிரை ஒண்ணு கலக்குதடா. எத்தனை படிக்கணும்?
2: முடிஞ்சது. வெற்றி பெற்றாச்சு ஐஷோ.
1: நான் எதிர்பார்த்த பாத்து என்னன்னா
0: ஒரு பூ சரியா? முதல் பாதி வந்து ஒரு பொருள்னு சொல்ல முடியாது, ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை குறிக்கும். ஓகேவா? அடுத்த ரெண்டாவது பாதி வந்து ஒரு தேச தலைவரை குறிக்கும்.
1: தெரியலையே
0: என்னவா இருக்கும்?

0: இது ரெண்டும் சேர்ந்து ஒரு படம், படத்தோட பேரா?
1: பூ.
0: பூ.
1: பூ பெயர். பூ பெயர்.
0: சே, ஈஸியான பூ.
1: ஆமா, கண்டுபிடிச்சான பூ. ரொம்ப ஈஸியான
2: பூ
1: இல்லையே.
0: அதாவது ரெண்டாவது வார்த்தை வந்து தேச தலைவரோட பேரு, முதல் வார்த்தை இயற்கையோட சம்மந்தப்பட்டது. அது இல்லாம நம்மளால இதுக்கு மேல என்ன சொல்ல
1: இருக்க முடியாது.
0: டைம் போட்டாச்சு நீங்க?
1: டைம் போட்டு கொஞ்சம் யோசிச்சு
2: பாருங்களேன்.
1: தெரியலையா? ஓகே, சொல்லிடலாமா? என்ன டைம் இருக்கு? யோசிக்க என்ன யோசிக்க, 10 செகண்ட் இருக்கு.
2: இல்ல மேடம், தெரியல.
0: தெரியல,
1: தெரியலன்னு சொல்றீங்களே.
0: நான் சொல்லட்டுமா?
1: நீங்க சொல்லிருங்க.
0: சூரியகாந்தி.
1: அதேதான்.
0: திங்களா? கரெக்ட். ஐயோ, விட்டுட்டவே. சன்ஃப்ளவர் ஆயில் டெய்லி வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்றோம்.
1: அதான்,
0: சூரியன் இல்லாம நமக்கு ஒண்ணுமே இல்லை.
1: ஆமா,
0: சரி, ஓகே, ஓகே,
2: வாழவே முடியாது.
0: வாழவே முடியாது. சரி, நன்றி, நன்றி.
2: பாட்டு நல்லா ஜம்முன்னு போடுங்க.
1: ஜம்முன்னு போட்டுடலாம். கேளுங்க நீங்க, சரிங்களா?
2: நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
1: கேட்டுக்கிட்டே இருங்க. நன்றி, நன்றி,
2: நன்றி. கேட்டுக்கிட்டே இருப்பேன் மேடம்.
1: நன்றி, நன்றி, நன்றி. ஓகே, மாரியம்மாள் வந்து, மாரியம்மாளா மாரித்தாயா? மாரியம்மாள் தான். ஓகே, மாரியம்மாள் வந்து சூப்பராக வந்து விளையாடிட்டு போயிட்டாங்க. அடுத்து யார் வராங்க, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க வராங்கிறத கேட்டலாம். வணக்கம்.
0: பாருங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்
3: மேடம்.
0: வணக்கம் சார். தென்காசி மாவட்டத்திலிருந்து சுப்பிரமணியன்.
1: ஓகே,
0: ஓடியாடி வேலை செய்தவன் மூலையில் ஒதுங்கி கிடப்பான், அவன் யார்? வீட்டுல இருக்கக்கூடிய பொருள்
3: தான்.
0: அது அவங்க இருக்காதுன்னு நினச்சி சிரிச்சாங்க. ஐஷு
1: இல்லை, நானும் அதான் நினச்சேன். நான் அதான் நினச்சேன், சரியாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி.
0: நாம தான் ஓடி ஆடுறோம், ஆனால் வேலை செய்கிறதெல்லாம் அந்த தொடைப்பான் தான் செய்யுது. இல்லை,
1: சரி, நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க?
0: நன்றி, அழகாக கொடுத்துட்டீங்க. சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. எனக்கு ஈஸியாக கேட்டணும்னா அந்த தொடைப்பான் மாதிரியே ஒரு கேள்வி கேட்டணும்.
1: நடிகை ஸ்ரீதேவி எந்த ஊரில் பிறந்தார்? அவங்க பிறந்தாங்கல்ல அந்த ஊரில் தான்.
0: அது ஒரு ஊர், விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள. நான் நினைக்கிறேன் விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள.
1: டைம் போட்டுக்கோ.
0: டைம் போட்டுருங்க. நான் மாவட்டத்துக்குள்ள போறேன். மாவட்டத்துல ஏதோ ஒரு கிராமம் தெரியலையே. ஸ்ரீதேவி நடிச்ச படம் ரெண்டு மூணு சொல்லுங்கன்னா கூட டக்கு டக்குன்னு நான் சொல்லிடுவேன். நீங்க அவங்க பிறந்த ஊரை கேட்டுட்டீங்க. விருதுநகர் மாவட்டம் கரெக்ட் பார்த்தீங்களா? விருதுநகர் மாவட்டம் கரெக்டு, பட் ஊர் தான் வந்து எனக்கு என்ன ஊர்னு சொல்ல தெரியலையே. மீனாம்பட்டியா? இல்லை, மீனுக்குட்டியா? இல்லை, இல்லையா? என்ன என்ன ஊர் சார்?
1: பெடிக்கா? பெடிக்கு புகழ்பெற்ற சிவகாசி.
0: சிவகாசி? ஓ, சிவகாசி தானா? அதுல ஏதோ ஒரு கிராமம் மாதிரி ஒரு பேர் சொல்றோம்ல இல்லையா, அப்படி மேலோட்டமா தெரிஞ்ச ஊர்.
1: கேள்விப்பட்டிருக்கீங்க?
0: அப்ப கூகுள்ல போய் தேட வேண்டி நான் கரெக்டா, அது என்ன பட்டி என்ன கிராமம் அப்படின்னு. நன்றி சார், நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி சார், நன்றி.
0: சரி சரி, நம்ம பார்த்து இதுக்கு விட கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். இனிமே பொது கேள்வியோட அப்படி வரலாம். நம்மள
1: ஒன்னும்
0: கஷ்டப்படுத்த வேண்டாம் நினைச்சா நேர்கள் நம்மள கஷ்டப்படுத்த.
1: நன்றி சார், நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி,
1: நன்றி. அதாவது கேள்விலாம் வந்து எங்கேருந்து எடுப்பாங்கன்னு தெரியல.
0: கரெக்ட்.
1: திடீர்னு ஏதாவது தக்குன்னு வந்து கேட்டுருக்காங்களா?
0: நம்ம வந்து சினிமா சம்மந்தப்பட்டதே கேட்டோன்னே அவங்க, நானும் சினிமா சம்மந்தப்பட்டது வரேன் அப்படின்ட்டு எந்த ஊர் அப்படின்ட்டாங்க.
1: சரி, ஓகே, நம்மளும் கூட தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துட்டு இருக்க, தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களோட இசையில. நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் கல்பனா ராகவேந்தர் இணைந்து பாடின பாடல் மாயாவி திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

மாயாவி திரைப்படத்தில் வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியா 4:28 ஆகிட்டு இருக்கா. நேர்கள் புதிய துமி நிகழ்ச்சியோடு தான் அணிஞ்சிருக்கீங்க. புதிய துமி நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததான் யார்

0: பேச வராங்க அப்படிங்கறத கேட்டுலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மண்ணையும் பொன்னாக்கூர்லேருந்து காடுகுத்தி கிருஷ்ணன் பேசுறமா. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: கேள்வி கேளுங்கம்மா.
0: கேள்வி கேளுங்கம்மா, முதல்ல கேட்டுருங்கம்மா. எனக்கு
1: அதான் சமையல் பண்ண வேண்டியிருக்கா. தான் நீங்க
2: எத்தனை மணிக்கெல்லாம் தான் நீங்க சமையல் பண்ணுவீங்க?
0: பண்ணிட்டே தான் இருப்பீங்களா சார்?
1: ஆமாம்மா, வீட்டில் குக்கு வேலை போகிற நான் தான்.
0: குக்கு வேலை ஃபுல்லாக நீங்கள் தானா?
2: குக்கு வேலை ஃபுல்லாக.
0: சரி, உங்களுக்கான கேள்வி நான் கேட்கவா மங்களம் கேட்கட்டுமா?
2: படத்தோட பேர் தானே சார், ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அது ரெட் இல்ல, ரெட் ரோஸ் இல்ல. நான் ரெட் ரோஸ் சொல்லலையே. சியர்ஃபுல், சியர்ஃபுல் பேர்ட்ஸ்.
0: யோசிங்க சார், டைம் போட்டுறேன் நானே.
1: ரோஜாவா?
2: இல்ல சார், பேர்ட்ஸ் பறக்கும்ல.
0: இதுக்கு நீங்க பறவைனே சொல்லிருக்கலாம்.
2: படம் பேர் சொல்லுங்க சார், சியர்ஃபுல் பேர்ட்ஸ். இது வந்து இங்கிலீஷ் மீனிங். தமிழ்ல ஒரு படம் சொல்லுங்க நீங்க, அந்த வார்த்தைக்கு
0: ஏதாவது ஒரு படம் பேரை சொல்லுங்க. பறவை.
2: டைம் இருக்க முடிஞ்சாச்சு மகர்ஷன் சாருக்கு.
0: டைம் இருக்கு
2: இருக்கு இருக்கு. தெரியுதா சார்? தெரியலையா? உல்லாச பறவைகள்.
1: உல்லாச
2: பறவைகள் பேர்ட்ஸ். ஓகே. எப்போதும் வந்து நீங்க தான் கொஸ்டின் கேப்பீங்களா? ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நாங்களும் கேக்குறோம் நாலு கொஸ்டின் இங்கிலீஷ்ல அப்படின்னு. சரி, இப்ப நீங்க என்ன கேளுங்க?
0: நீங்க கேட்டுங்க சார்.
1: இப்ப பாட்டு கேட்கவா இல்ல ஒரு விடுகதை கேட்கணுமாமா?
2: எது
0: உங்களுக்கு என்ன கேட்கணும்?
2: இல்ல நீங்க விடுகதையே கேளுங்க. எனக்கு பாட்டுன்னு உடனே நம்ம சிக்கல்ல வந்து நிப்போம். நீங்க விடுகதையே கேட்டுருங்க.
1: ஒரு வீடு இருக்கு, அக்காவுக்கும் தம்பிக்கும் எனக்கு தான் முழு வீடு வேணும்னு சண்டை போடுறாங்க.
2: ஒரு வீடு இருக்கு, அக்காவும் தம்பியும் சண்டை போடுறாங்க, எனக்கு தான் முழு வீடு வேணும்னு.
1: ஆமா, எனக்கு தான் வேணும். நடுவர் வந்து சொல்லுவாரு, ஆளுக்கு பாதி வச்சு, இல்ல எனக்கு முழு வீடா வேணும் அப்படிங்காரு.
2: சரி,
1: அக்காட்ட ஒண்ணு சொல்லுவாங்க சரின்னு, உனக்கு முழு வீடுன்றாரு. தம்பிட்ட சொன்ன தம்பி சரி இருந்தாரு, அவருக்கு முழு வீடு வந்துருது.
2: சரி,
0: மேஜிக் நடக்குது.
2: அது எப்படி, என்ன சொல்லிருப்பாருன்னு கேக்குறீங்களோ?
1: ஆமா,
0: என்ன சொல்லிருப்பாரு?
2: ரெண்டு பேரும் சண்டை
1: போடணும். நான் தரேன்,
2: சொல்லுங்க.
1: அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சிது, தம்பிக்கு முடியல.
2: டைம் போடுங்க. ரொம்ப சுவாரஸ்யமான கட்டம் வந்தாச்சுன்னு
0: நினைக்கிறேன்.
2: அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சா?
1: ஆமா, தம்பிக்கு கல்யாணம் முடியல.
2: முடியல.
0: ரெண்டு பேருக்கும்
2: தெரியலையே. இது என்ன குடும்ப சிக்கலாம் இருக்கு.
0: அக்கா ஹஸ்பண்ட் தங்கச்சி யாரும் இருக்காங்களா?
1: இல்லம்மா, இல்ல. ஒரு அக்கா தான், ஒரு தம்பி தான். அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு தம்பி கிட்ட போய் சொன்னாரு, அக்காவுக்கு முழு வீடா குடுத்துரு அப்படின்ட்டாரு. தம்பி குடுத்துட்டான். ஆனா அக்காட்ட என்ன சொன்னா தெரியுமா? உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதை உன் தம்பிக்கு குடுக்கணும் அப்படின்னாரு.
2: இல்ல, அதுக்கு பதிலா நான் வீட்டையே குடுத்துறேன்டாங்களா?
1: இல்ல இல்ல, பொண்ணையும் கொடுத்து ஒரு அந்த அக்காவுக்கு வந்து ஒரே பொண்ணுதான்.
2: பாரு, பொண்ணை கொடுத்துட்டு வீடு அங்க போயிரும், அதே வீடு உனக்கு கிடைச்சிரும். மாப்பிளையும் தம்பியா?
1: மாப்பிள்ளையும் ஒரே பொண்ணு.
2: அப்ப பொண்ணுங்கறத நீங்க சொல்லல, அக்காக்கு கல்யாணம் ஆச்சு. அக்காக்கு கல்யாணம் ஆச்சு.
1: கல்யாணம் முடிஞ்சிட்டு நீ அடுத்த குழுன்னு கேட்டிருந்தா நான் பொண்ணு அப்படி ஒண்ணு இருப்பேன்.
2: பொண்ணு, பையன், மாப்பிள்ள, தம்பி. நல்ல ஒரு குடும்ப கதையா போச்சு. சரி, ரைட்டு. அப்ப இதான் விஷயம், தம்பி இருக்கு, அக்காவுக்கு பொண்ணு இருக்கு, பொண்ணு இருக்கு, பொண்ணதிக்கு உன் பையனை கட்டி கொடுத்துரு, வீடும் வந்துரும், மாப்பிளையும் ரெடி. ரைட், ஓகே.
1: அக்காட்ட சொல்லிட்டு உன் பொண்ணை உன் தம்பி கட்டி கொடுத்துருந்தாரு, தம்பிக்கு வீடு வந்துச்சு, அக்காளுக்கு முழு வீடு வந்துட்டு.
2: நல்ல வேலை எனக்கு தம்பியே இல்லை. ரொம்ப நன்றி.
1: ஆனா எனக்கு அக்கா இருக்குமா?
2: நன்றி சார், நன்றி சார். ஓகே, நன்றி, நன்றி கிருஷ்ணன் சார், நன்றி. அடுத்த நேரம் பாத்துடலாம்.
0: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: கோயில்பட்டி வட்டம், பாண்டவர் மங்கலம், கோவிந்தராஜன்.
2: பாண்டவர் மங்கலம், கோவிந்தராஜன் சார், கேள்வி கேட்கலாம் சார் ஐஷுக்கு. நீங்க?
3: ஆமா,
2: நீங்க தான் கேட்கணும்.
0: கோவிந்தராஜன் சார், கேளுங்க சார்.
3: அம்மா, உச்சரிப்பு ஒரே அர்த்தம். உச்சரிப்பு வந்து ஒரே அர்த்தம், ஆனா அது பொருள் ரெண்டு.
0: சரி,
2: ஓ,
3: அப்படி ஆங்கிலத்துல ரெண்டு வார்த்தை, தமிழ்ல ரெண்டு வார்த்தை சொல்லுங்க.
0: எப்படி எப்படி சொல்லுங்க.

0: மங்கள மக்கா சிரிக்கிறாங்க.
1: பொருள் இரண்டு. அப்படி ஆங்கிலத்துல ரெண்டு வார்த்தை, தமிழ்ல ரெண்டு வார்த்தை சொல்லுங்க.
2: வார்த்தையா சொல்லலாமா சார்? வார்த்தை தான்.
0: ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க
2: நினைக்கிறேன்.
0: சரி, டைம் ஓடுது. எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு எனக்கு
2: இப்போது பிடி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைக்கு வந்து தமிழில் ரெண்டு அர்த்தம்.
0: சரி,
2: அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் கேட்குறாங்க. கரெக்டா சார்?
1: இல்லைம்மா,
0: கேள்வி அது இல்லை.
1: வெயிட்னு பாருங்க.
2: வெயிட், வெயிட் பண்ணுறது, காத்திருக்கிறது ஒன்று, பொருளோட எடை ஒன்று. கரெக்டாக
0: இப்போ சரி, நெஸ்ட் ஒன்று வந்து அடுத்து, இன்னொன்று வந்து அந்த கூடு, பறவையோட கூடு, நெஸ்ட். ஓகேவா சார்? அப்புறம் வந்து தமிழ்ல வந்து அணி, அணி அப்படின்னா அணிகலனையும் குறிக்கும், அணி
2: வரிசை,
0: வரிசை அந்த மாதிரியும் குறிக்கும் இலக்கணத்துல. ஓகேவா?
2: ஆனா
0: ஒத்த கால தான் நிக்கிறான். அவன் யாரு?
1: கதவு.
0: இல்லையே,
2: ஓடுறான், ஆடுறான், ஒத்த கால நிக்கிறான்.
0: நீங்க கதவுன்னு சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியலையா? இது வந்து நம்ம உடல் உறுப்புல வந்து ஒரு பகுதி.
2: கால்னா ரெண்டு. சார் சொல்லிருங்க சார்.
0: ஆமா சார்,
2: அது இல்லாம நம்மளால பேச முடியாது. இதை விட க்ளூ என்ன கொடுக்க?
0: கொஞ்சம் யோசிங்க.
2: டைம் இருக்கா? முடிஞ்சு போச்சா?
0: டைம் முடிய போகுது, 10 செகண்ட் இருக்கு.
2: அது இல்லாமல் பேச முடியாது.
0: நீங்கள் கொடுத்த க்ளூவில் கண்டுபிடிச்சிட்டாங்க
2: சார். நாக்கு, நாக்கு,
0: நாக்கு வந்து நம்ம வந்து சுழற்றுறோம், அதெல்லாம் செய்கிறோம். அது சாப்பிடும்போது ஓடுது அந்த மாதிரி. ஓகேவா சார்?
2: சரி சரி,
0: நன்றி சார், நன்றி. உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்துடலாம்.
2: சார், நேயர்கள் மாதிரி இனிமேல் யோசிச்சு யோசிச்சு க்வெஸ்சன் எடுக்கணும் உங்களுக்குல.
0: அதே தான்,
2: ஒரே வார்த்தை இரண்டு பொருள் ஆங்கிலத்தில் தமிழ் அப்படின்னு. ஓகே, அடுத்து பாடல் கேட்டுடலாம். அழகா,
0: ஓகே, சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் இதை வந்துட்டே இருக்கு. ஆறு திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுவாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் கல்பனா ராகவேந்தர் பாடின பாடல் தான் இதை வந்துட்டே இருக்கு. கேட்டுவாங்க.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் சரியாக 4:41 ஆகிட்டுருக்க. நேர்கள் பொது ஹிதமி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நேர் யார் அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வெச்சாலிப்பட்டியிலேருந்து ரேணுகாதேவி மேடம்.
0: ரேணுகாதேவி ரெட்டியார்பட்டி.
2: யாரிடம் கேள்வி கேட்க போறீங்க?
3: உங்கள் கேள்வி கணைகள் யாருக்கு? நீங்க யார்கிட்ட கேக்குறீங்க கேள்வி? அத கேக்குறாங்க.
0: போட்டுருங்க. ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
1: இது ஒரு சாப்பிடுற பொருள் தான்.
0: சாப்பிடுற பொருளா?
3: அத்தனை காட்டுக்குள்ள பொத்துன்னு உள்ளறான், பார்த்தது ரெண்டு பேரு, தூக்குறது பத்து பேரு.
1: பத்து பேர்.
0: காஃபியா?
1: இல்ல, அது பொத்துன்னு
3: உழுமா?
0: இல்ல, ஜீனியா?
1: தெரியாது.
3: டைம் இருக்கா? முடிஞ்சு போச்சா?
0: முடிஞ்சிருச்சு.
3: நீங்க தான் பதில் சொல்லணும். அந்த பொத்துன்னு விளர்றது
1: என்னதுன்னு?
3: பனம்பழம்.
0: பனம்பழம்.
3: ஆமா, அது பாக்குறது ரெண்டு பேர், தூக்குறது பத்து பேர்னா?
0: எப்படி?
3: கஷ்டமா கேளுங்க.

0: சரி, உங்களுக்கு வந்து ஒரு புதிர் கேட்கலாம், சரியா?
1: என்ன
0: புதிர் அப்படின்னா, எனக்கு 6 வயசு, சரியா? சரி, இல்லை உங்களுக்கு 6 வயசுன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு 6 வயசு ஆகும்போது எனக்கு வந்து உங்கள் வயசில் பாதி வயசு, சரியா? உங்களுக்கு 70 வயசு ஆகும்போது எனக்கு என்ன வயசு ஆகும்?
1: எனக்கு 6 வயசா இருக்கும்போது உங்களுக்கு 3 வயசா?
0: ம், எனக்கு வந்து உங்கள் வயசில் பாதி வயசு. ம்,
1: பாதி வயசுனா அப்போ எத்தனை?
0: ம்,
2: உங்களுக்கு 70 வயசு ஆகுது இப்போ.
0: ம்,
1: 67.
0: 67ஆ? கரெக்டாக சொல்லுங்க.
1: 67 தானே?
0: 67 தானே?
2: அப்போ நீங்கள் மட்டும் வயசாகிட்டீங்க, அவங்களுக்கு வயசே ஆகலை.
0: ஆமாம்,
2: என்ன
0: வயசு? நீங்க பாதி வயசு எனக்கு 35 வயசு நீங்க சொல்லுவீங்க, நான் எதிர்பார்த்தேன்.
2: மங்களம்
0: வந்து ரொம்ப தெளிவா யோசிச்சிருக்காங்க. சரி, அடுத்த நீங்க உங்ககிட்ட என்ன கேள்வி கேக்குறேன். வணக்கம்.
1: ஹலோ,
2: வணக்கம். யார் இங்க இருந்து போடக்கூடிய அணிகலன், அத முதல் வார்த்தையா வச்சு வரக்கூடிய 3 பாட்டு எனக்கு வேணும். பாட்டு பாடுங்க, என்ன வருது பாப்போம். அதெல்லாம் இல்ல, வார்த்தையே வந்து அந்த அணிகலன் தான் வரணும். சிகப்பு லோலாக வர, சிகப்புல வருது முதல்ல, கலர்ல வருது.
1: அதுல
2: வளையல் ஒண்ணுதான். அடுத்த அடுத்த அணிகலனுக்கு போங்க. தங்கச்சங்கிலி சொல்லிடலாமே. கொலுசு கொலுசு இல்ல, கொலுசே கொலுசே இசப்பாடு கொலுசே. நன்றி, மார்க்
1: யாராலுமே
0: ஓட்ட முடியாத வாகனம்.
2: யாராலுமே ஓட்ட முடியாத வாகனம்.
0: கொடுத்துருங்க.
2: பெண்களுக்கும்
0: பேர் வைப்பாங்க, தெரியல.
1: என்னது
2: தெரியலையே, ஐதையே தெரியலையே.
1: இதுக்கு
2: பேசாம முருகருக்கு வாகனம் சொல்லி இருந்தா கூட நான்
1: சொல்லிருவேன்.
0: திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்துல இருந்து கல்பனா ராம் இந்திரபாடின பாடல் இதோ வந்துட்டே இருக்க கேட்டுவாங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் சரியா 4:53 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பொதுகிதமை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நேர்கள்லாம் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கடினமான கேள்விகள்லாம் எடுத்துகிட்டு வந்து
2: தேடி தேடி கொஸ்டின் வந்துருக்காங்க நமக்கு.
1: கேட்டாங்க, ரொம்ப சிரமமாகவும் இருந்தது, ஒரு சிலர் கேட்டாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது.
2: கரெக்ட்.
1: அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு, யார் யார் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத

0: சொல்லிடலாம். முழு மதிப்பெண், அதாவது நேர்களில் யார் முழு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, பூலான்குளம் சுப்பிரமணியன் அவங்க முழு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, இரண்டு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. வெக்காளிப்பட்டி ரேணுகாதேவியும் இரண்டு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அப்புறம் கடைநல்லூர் பீமா அவர்களும் இரண்டு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து காரக்குறிச்சி கிருஷ்ணன் ஒரு மதிப்பெண்ணும், பாண்டவர் மங்கலத்திலேருந்து கோவிந்தராஜன் சார் அவங்களும் ஒரு மதிப்பெண் வாங்கி மொத்தம் வந்து எட்டு மதிப்பெண்
1: நேர்கள்.
0: அடுத்து வந்து நான் வந்து ஐந்து மதிப்பெண் வாங்கியிருக்கேன், நீங்க வந்து மூன்று மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க. அதனால மொத்தம் இன்னைக்கு வந்து எட்டு நேர்கள் பேசினாங்க, பதினாறு மதிப்பெண் இப்படிதான் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு
1: சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்தாச்சு. அதனால
0: எல்லாருக்கும் ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம். கை தட்டுறதுக்காக பார்த்தேன், இதுவும் இல்ல, அதனால நம்மளே கை தட்டிடுவோம். சரி, நேர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடலாம். ஓகே, நிகழ்ச்சி நிறைவான பாடலும் கல்பனா ராகவேந்தர் அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போறோம். சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. ரஜினி முருகன் திரைப்படத்துல இருந்த நேர்கள் பாடலை கேட்டு வச்சுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இவ்வளவு நேரம் பொதுகிதமை நிகழ்ச்சியில உங்க கூட பேசியிருந்தது நான் உங்க அன்பு தோழி ஐஷுவினு மற்றும்
1: நான் உங்கள் மங்களம் ராதாகிருஷ்ணன்.
0: நன்றி நேர்களே. நேர்களே, பாடலை தொடர்ந்து ஐந்து மணிக்கான செய்திச் சுருக்கமும், அதனை தொடர்ந்து ஐந்து இரண்டுக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1976 வெளிவந்த படத்தை பற்றியும் பாடல்களையும் தான் கேட்டு ரசிக்க போறீங்க. ஸோ நிகழ்ச்சியில் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க.

0: நேர்கள் ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய புதிய துமி நிகழ்ச்சி. இன்னும் சில நிகழ்ச்சிகளை கேட்கலாம். 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சௌஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

என்றும் உங்கள் இசை நண்பன் நம்ம ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நெல்லிப்பண்ணி 102.6 மெகாஹெர்ட்ஸின் எல்லா நேர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேரம் சரியாக 5:03 ஆகிட்டு இருக்க நேர்களே, நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இடைவிடாது இன்னிசை பாடல்கள் வளம் வரும் இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு படமும் பாடலும்

நிகழ்ச்சியில் 1976 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றியும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. கூடவே அந்த படங்களில் இடம்பெற்ற பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. அந்த வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துடைய கதையை முதல்ல நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா கதை வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமாக வந்து 76 வந்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அதை பார்க்கப்படுச்சுங்க. அதாவது ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அதுவும் ரெண்டு பேரும் பேச்சில். எதிர் வீட்டில் ஹீரோயின் அவங்க அக்காவும் இருக்காங்க. ஹீரோவை ஹீரோயினும் ஹீரோவோட நண்பனை ஹீரோயினோட அக்காவும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போவுமே வந்து படத்துக்கு சுபம்னு போட்டு என் கார்டு போட்டிருக்கலாம். ஆனால் வந்து ஒரு 14 ரீல் வந்து படம் ஆக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா. அங்கே தான் வந்து கே பாலச்சந்தர் வந்து இந்த படத்தில் ஒரு உறவு சிக்கலை சொல்லி கதையை அமைச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். நேர்கள் என்ன படம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நண்பன் நல்லவன் அப்படின்னு நம்புறாரு அப்பாவியான ஹீரோ. தன்னுடைய காதலியிடம் நண்பன் வந்து இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியும் அதை வந்து நம்ப மறுக்கிறாரு நம்ம ஹீரோ. பல டைமும் சொல்கிறாங்க, அவங்களாம் ஏற்றுக்கலைங்க. ஒரு நாள் ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவோட நண்பர் மூன்று பேரும் படகுகளை சவாரி போகிறாங்க. ஹீரோவுக்கு நீச்சல் தெரியாதுங்க, பாவம், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நண்பருக்கு நல்லா வந்து நீச்சல் தெரியும். அவர் வந்து நீச்சலில் சாம்பியன் அப்படின்னே சொல்லலாம். ஹீரோ தண்ணியில் தவறி விழுறாரு. நண்பன் காப்பாற்றாமல் வேடிக்கை பார்க்குறாரு. இப்போ தான் ஹீரோவுக்கு நண்பனோட சுயரூபமே தெரியுது. ஆனால் என்ன பிரயோஜனங்க, ஒன்றுமே செய்ய முடியாது இல்லைங்களா. இப்படி தான் இந்த படத்துடைய கதை இருக்குது. இதுக்கப்புறம் சில உறவு சிக்கல்கள் எப்படி டீல் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய கிளைமேக்ஸ் ஆகவும் இருக்குது. நேர்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, 1976 கே பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்த திரைப்படமான 3 முடிச்சு அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து எப்படி தமிழ் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1974 கே விஸ்வநாத் அவர்களுடைய இயக்கத்தில் தெலுங்கு மொழியில் ஓ சீதா காத அப்படிங்கிற படத்துடைய மறு உருவாக்கம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, மலையாள மொழியிலும் இந்த படம் எடுக்கப்பட்டுச்சுங்க. அதாவது 1975 மாட்டாரு சீதா அப்படிங்கிற பெயரில் மலையாள மொழியிலையும் இந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து கமலஹாசன் அவர்கள் வில்லனா, மலையாள மொழியில் வில்லனா நடிச்சிருப்பாரு. அந்த கதாபாத்திரத்தை தான் தமிழில் ரஜினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் பாடல்கள் எல்லாமே ஒரு 3 பாடல்கள், அந்த 3 பாடல்களுமே வந்து கேட்குற மாதிரி ரொம்ப சூப்பரான பாடல்களாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படம் 75-76 ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படமாகவும் இது பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இந்த திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். 3 முடிச்சு திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துகிட்டே இருக்கு. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம் அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் கேட்டுவாங்க.

நேர்கள் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு தான் வச்சுருக்கீங்க. இன்றைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1976 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்பட பாடல்களையும் தான் நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து என்ன திரைப்படம் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் வந்து சிவகுமார் அவர்கள், ராணி சந்திரா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இது வந்து ஏசி திரு லோகச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம்ங்க. என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நிறைய பேர் என்ன திரைப்படம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லைங்களா. எழுத்தாளர் மகரிஷி அவர்கள் எழுதின தமிழ் புதினம் ஒன்று அடிப்படையாக வைத்து தான் இந்த திரைப்படம் தயாரிக்கப்படுது. அந்த திரைப்படத்தின் பெயர் தான் பத்ரகாளி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்களுடைய இசையில் வெளிவந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் சொல்லும்போது, கண்ணன் ஒரு கை குழந்தை, ஒத்த ரூபா உனக்கு தாரேன், கேட்டேலா அங்கே அப்படிங்கிற பாடல்கள் எல்லாமே அந்த காலத்தில் ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல்களாகவும் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நடந்த ஒரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, பத்ரகாளி திரைப்படத்தில் கதாநாயகியாக ராணி சந்திரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலாச்சார நிகழ்ச்சிக்காக அவங்களுடைய குழு மற்றும் குடும்பத்தினருக்கார துபாய்க்கு வந்து போகிறாங்க. கலை நிகழ்ச்சி முடிஞ்சு 1976 அக்டோபர் மாதம் அவங்க வந்து சென்னை திரும்பும்போது திடீர்னு விமானம் வந்து தீப்பிடித்து விமான நிலையத்துக்கு அருகிலேயே மோதி விபத்துக்குள்ளாகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட பயணம் செஞ்ச மொத்த நபர்களும், அவங்க அம்மா உட்பட அவங்க தங்கை, அது போக அந்த விமானத்தில் பயணம் செஞ்ச எல்லாருமே வந்து அந்த விமான விபத்தில் வந்து உயிரிழக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த படம் பாதியிலேயே வந்து அவங்களால நடிக்கப்பட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. ராணி சந்திரா அவர்கள் நடிக்கவிருந்த பத்ரகாளி படத்துடைய மீதி ஒரு சில காட்சிகளை வந்து ஓரளவுக்கு அவங்கள மாதிரி உருவம் இருக்கக்கூடிய பட்டிக்காட்டு ராஜா அப்படிங்கிற படத்தில் நடனம் மாடிய புஷ்பா அப்படிங்கிற ஒரு நடிகை, அவங்க துணை நடிகை, அவங்கள வச்சு தான் இந்த படத்தை வந்து 1976 எடுத்து டிசம்பர் மாதம் ரிலீஸ் செஞ்சிருப்பாரு இயக்குனர் ஏசி லோகச்சந்தர் அவர்கள். இப்படி தான் இந்த திரைப்படமும் படமாக்கப்பட்டுச்சு. இப்போ பத்ரகாளி திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துகிட்டே இருக்க கேட்டுவாங்க. சுஷிலா மற்றும் காயத்ரி அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் பத்ரகாளி திரைப்படத்திலேருந்து இதோ

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நேரம் சரி 5:18 ஆகிட்டு நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1976 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற கதைக்களம், அந்த திரைப்படங்களில் நடந்த சுவாரஸ்யங்கள், இதை பற்றி தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்து தான் என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்கிறது.

முன்னாடி இந்த திரைப்படத்துடைய கதை இதை பற்றி சொல்லியாகணும். இது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரகசிய உளவாளியாக கதாபாத்திரத்தில் செல்வம் அப்படிங்கிற கதாபாத்திரம் ஒரு சில காரணங்களால அவரை மாதிரியே தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார தொழிலதிபரான ராஜாவை போல நடிக்கிறாருங்க. இதனால் செல்வம் அவருடைய வீட்டையும் ராஜா அவருடைய வீட்டையும் கவனித்து கொள்ள வேண்டிய நிலைக்கு ஆளாகிறாங்க. அதாவது ரெண்டு பேரும் மாறி வீட்டை மாற்றி வந்து இருந்து அந்த வீட்டை கவனிக்கக்கூடிய நிலைக்கு உருவாகிறாங்க. தான் சொந்த வாழ்க்கையை பணியம் வைத்து ராஜாவுடைய சிக்கலை செல்வம் எப்படி தீர்க்கிறாரு அப்படிங்கிறதா அந்த படத்துடைய கதை. என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வம் மற்றும் ராஜா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் MGR அவர்கள் நடிச்சிருப்பாங்க. மல்லிகா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வாணிஸ்ரீ அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அது போக நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் வந்து இடம்பெற்றிருப்பாங்க. வெண்ணிராடை நிர்மலா, அப்புறம் AM ராஜன் அவர்கள், இன்னும் வந்து குட்டி பத்மினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்திருப்பாங்க. குழந்தை நட்சத்திரமா ராஜகுமாரி அவர்களும் வந்திருப்பாங்க. '76 வெளிவந்த இந்த திரைப்படம் தான் ஊருக்கு உழைப்பவன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை எம் கிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதி இயக்கியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லியாகணும். MGR வாணிஸ்ரீ அவங்களாம் வந்து அந்த படத்தில் வந்து மெயின் ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து 1970 கன்னட மொழியில் வெளிவந்த பாலு பௌகித்து அப்படிங்கிற படத்துடைய ரீமேக்காக வந்து நம்ம தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாகவும் இருந்துச்சு. அதாவது ரகசிய உளவாளியாக MGR அவர்கள் நடித்த இன்னொரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வெளியூர்களில் போய் படமாக்கப்பட்ட திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்று. அதாவது மைசூர், பெங்களூர் போன்ற நகரங்களில் வந்து இந்த திரைப்படம் வந்து படமாக்கப்பட்டது. அன்றைய காலத்தில் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். KJ யேசுதாஸ் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வந்துக்கிட்டே இருக்க கேட்டுவாங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நிலைப்பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நீர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1976 வெளிவந்த திரைப்படங்கள் பத்தியும் அந்த படங்கள்ல இடம்பெற்ற பாடல்களையும் தான் நீர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, படத்தில் எம்ஜிஆர், லதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருப்பார். பி நீலகண்டன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் நீதிக்கு தலைவணங்க அப்படிங்கிற இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சூப்பரான பாடல்களாக தான் அமைஞ்சிருக்கும். இப்போ நிகழ்ச்சியில் இந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் சரி 5:30 நிமிடமாகிட்டு இருக்கு. நீர்கள் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு அணிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு 1976 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களையும் நீர்கள் கேட்டுட்ருக்கீங்க. நீதிக்கு தலைவணங்க திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு வந்தோம். பா நீலகண்ணன் அவர்களுடைய இயக்கத்தில் தான் எம்ஜிஆர் லதா வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய முக்கியமான கதை அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கருப்பொருள் என்ன அப்படின்னா, நீதியை மதிக்கிறது, அதற்கு தலை வணங்குவது, அதுதான் இந்த படத்துடைய கருப்பொருளாகவும் பார்க்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தந்தையுடைய கண்டிப்பு, தாயுடைய பாசம், நண்பருடைய துரோகம், அது மட்டும் இல்லாமல் நாயகன் அதாவது கதாநாயகன் அவர்களுடைய தன்மானம், இந்த உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு அதிரடி படமாக வந்து எடுக்கப்பட்டது தான் நீதிக்கு தலைவணங்கு அப்படிங்கிற இந்த திரைப்படம். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் நீதியின் முன் தலைவணங்க வேண்டும் அப்படிங்கிற தர்மத்தை வலியுறுத்தி இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுச்சு. அந்த திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டு வந்தீங்க. அடுத்ததான் என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, பிபி ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய இயக்கத்தில் சிவாஜி கணேசன், மஞ்சுளா, பண்டரிபாய், அப்புறமா வந்து வி கே ராமசாமி இவங்க எல்லாரும் நடிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து சிவாஜி கணேசன் அவர்களும் மஞ்சுளா அவர்களும் முக்கியமான வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஹிந்தி மொழியில் வெளியான ஆக்காலே லாக்ஜா அப்படிங்கிற படத்துடைய தமிழில் மறு உருவாக்கம் செஞ்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்துடைய கதை அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பணக்கார பெண்ணை காதலிக்கிறாரு ஏழை நாயகன். குடும்பத்துடைய தடையினால் அந்த இருவரும் வந்து பிரியிறாங்க. பிரியக்கூடிய சூழலும் ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை மீட்கக்கூடிய ஒரு உணர்வு போராட்டம், உணர்ச்சி வசமான திருப்பங்களை கொண்ட ஒரு திரைப்படமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் உத்தமன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து பாடல்கள் எல்லாமே கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில் பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லா பாடல்களுமே வந்து மக்கள் மனதில் நின்ற பாடல்களாகவும் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வாங்க. நேரம் சரியா 5:32.

நேரம் சரியாக இந்த மணி 39 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நீர்கள் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு அணிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1976 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களையும் தான் நீர்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த திரைப்படம் அடுத்ததான் நம்ம இந்த திரைப்படம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரவிச்சந்திரன், ஜெயசித்ரா,

கொலை வழக்க விசாரணை செய்கிற மாதிரி ஒரு திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதைகளம் கண்ட ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் வந்து கோவர்த்தனம் அவர்கள் வந்து இந்த பாடல்கள் வந்து பாடல்களுக்கு இசையமைச்சிருப்பாங்க. இளையராஜா அவர்கள் இந்த படத்தில் பின்னணி இசையை அமைச்சிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். கே நாராயணன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் வரப்பிரசாதம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஒரு கொலை வழக்க மையமாக வச்சு வெளிவந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த 70ஆம் ஆண்டு காலகட்டங்களில் ஒரு சஸ்பென்ஸை வந்து பேஸ் பண்ணி வந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்று. இப்போ இந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வாங்க. கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் இதுவும்

நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நிலைப்பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. 1976 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்படங்களில் உள்ள பாடல்களையும் நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்தது எந்த திரைப்படம் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 1970களில் வந்து கே பாலச்சந்தர் அவர்களுடைய திரைப்படங்கள் பேசப்பட்ட திரைப்படங்களாக இருந்துச்சு. அதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படம் தான் மன்மத லீலை அப்படிங்கிற திரைப்படம். திருமணத்தை மீறிய உறவுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு பாலிவனுடைய கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. மனைவி ரேகாவை மீறி பல பெண்களுடன் பழகக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் வந்து மது அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த வாழ்க்கை முறையும் தன் தவறை உணர்ந்து அவர் எப்படி திருந்துறாரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நகைச்சுவை கதைக்களமாக சொன்ன ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் வெளிவந்ததுங்க. ரேகா கதாபாத்திரத்தில் ஆலம் அவருங்க நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அன்பான மனைவியாக கணவனுடைய போக்கை எண்ணி மனவேதனை அடையக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவும் ரேகா அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரேகா கதாபாத்திரத்தை ஆலம் அவருங்க ரொம்ப அழகாகவே நடிச்சு கொடுத்துருப்பாங்க. இது போக ஜெயபிரதா அப்புறம் ஒய் விஜயா போன்ற நடிகைகளும் இந்த படத்தில் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அதன் மூலமாக தனக்கு வந்து அன்பை தேடக்கூடிய ஒரு வாலிபன் கதாபாத்திரத்தில் கமல் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் இந்த படத்துலேயும் பாடல்கள் எல்லாமே வந்து மக்கள் மனதை தொட்ட பாடல்களாகவும் இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற இந்த பாடல் இந்த படத்துக்கு ரொம்பவே பலம் சேர்த்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த பாடல் கேட்டு வந்துடலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் சரியாக 5:50 ஆகிட்டுருக்கு. நேர்கள் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு நினைச்சிருக்கீங்க. இன்றைக்கு 1976 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களையும் நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததான் எந்த திரைப்படம் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படம் மூலமாக ஒரு இசையமைப்பாளர் நம்ம தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமாகிறாரு. அவர் தான் ஜி கே வெங்கடேசன் அவருடைய உதவி இசை உதவியாளராக பணிபுரிந்த ராசையா என்ற இளையராஜா அவர்கள். முதல் முதலாக இளையராஜா அவர்கள் இசையமைக்க வந்தபோது இசையை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி பஞ்ச அருணாச்சலம் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சில பாடல்களை வந்து பாடியும் காமிக்கிறாங்க. நல்லா தானே இருக்குது, இதை வச்சே நான் திரைக்கதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாடல்கள் உருவாகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 1976 வந்து இந்த படம் வந்து பாடல்கள் வெளிவந்த பிறகு தமிழ் சினிமாவுடைய ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்தது அப்படின்னே சொல்லலாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடல்கள் வந்து புதுமையான கிராமத்து இசையை கொண்டு உருவாக்கப்பட்ட பாடல்களாகவும் இருந்துச்சு. 60களில் 70களில்லாம் வந்து நிறைய பாடல்கள் வந்தாலும் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இந்த படம் வந்து முதலே வெற்றி பெற்ற படமாகவும் அமையல, பாடல்களும் வெற்றி பெற்ற பாடல்களாகவும் இல்லை. முதல்ல சில நாட்கள் வந்து இந்த திரைப்படம் வந்து மக்கள் மனதில் ஒரு சலிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்தமில்லை பந்தமில்லை அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும், அந்த பாடலை நீக்கிடுறாங்க. அப்படி நாட்கள் போகுது, பாடல்கள் ஹிட் ஆகுது, படமும் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமா 56வது நாளில் மறுபடியும் அந்த பாடல் இந்த திரைப்படத்தில் சேர்க்குறாங்க. இதை பற்றி நிறைய விஷயங்களும் இன்னும் இருக்குங்க, சொல்லிக்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் கருப்பு வெள்ளை திரைப்படம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த திரைப்படத்தில் இந்திய மற்றும் மேற்கத்திய செவ்வியல் இசையை தமிழ் நாட்டுப்புற இசையுடன் சேர்த்து பாடல்களை உருவாக்கியிருப்பார் இளையராஜா அவர்கள். இப்படி இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக இசை அமைக்கும் போது மின்சாரம் தடைபடுது. அது மட்டும் இல்லாமல் பாடல்கள் பாடுறாங்க ஜானகி அவர்கள், அப்பவும் வந்து பாடல்கள் பாடக்கூடிய அந்த கேசட்டில் பாடல்கள் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் போகுது. அதுக்கப்புறம் மீண்டும் பாடி இப்படி பல பிரச்சனைக்கு பிறகு இந்த படம் வந்தாலும் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் கிராமத்து இசைக்காகவே இந்த பாடல் வெற்றி பெற்றது, இந்த படம் வெற்றி பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாடல் கேட்டு வந்துருங்க. ஜானகி அவர்களுடைய குரலில் தான் பாடல் கேட்க போகிறோம். அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து

நேரம் சரி 5:57 ஆயாச்சு. படமும் பாடலும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. 1976 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்படங்கள் இடம்பெற்ற பாடல்களையும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைவான திரைப்படம் என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி கணேசன், கமலஹாசன், தேவிகா, ஜெயசித்ரா இப்படி பல நடித்து வெளிவந்த திரைப்படம் தான். எஸ் ஏ கண்ணன் அவர்கள் எழுதி பலமுறை விதி அப்படிங்கிற பெயரில் மேடை நாடகமாக உருவான திரைப்படம் தான். சத்தியம் அப்படிங்கிற பெயரில் தமிழ் மொழியில் வெளிவந்த திரைப்படம். இதில் கே.வி. மகாதேவன் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பாங்க. கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் உள்ள இந்த படம் வந்து பாடல்கள் எழுதப்பட்டிருக்கும். நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் இந்த திரைப்படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் சத்தியம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, நானும் கிளம்புறேன் மீண்டும் வேறொரு நாள். அடுத்த வாரம் சனிக்கிழமை உங்கள் நாரியம் காற்றலைகளை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷு வேணும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டும் என தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியிருக்கிறார். பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லிஷா பால், தன்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஸ்லோவாக்கியா பிராட்டிஸ்லாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் மாலை 6:03 நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மாலை நேர நிகழ்ச்சிகளை வழங்குறதுக்காக காற்றலைகள் உங்களோடு இணைஞ்சிருக்கிறேன் நானுங்கள் மீரா. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க இது பக்தி மாலை, இறைவனை போற்றி துதிக்கும் பக்தி பாமாலைகளோடு. வாழ்க்கையில் நமக்கு புன்னகை என்பது ஒன்றே போதும், நாம் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளையும் வென்று காட்டுவதற்கு. நேர்களை பக்தி மாலையில் முதலில் ஒலிக்க இருப்பது அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல்.

கொண்டிருப்பது பக்தி மாலை. இதயம் திறந்து சிரிப்பவர்களிடம்தான் இறைவனின் பேரன்பு என்பது எப்போதும் குடியிருக்கும். பக்தி மாலையில் அடுத்து ஒலிக்க இருப்பது எல்லார் ஈஸ்வரி குரலில் பாடல்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மாலை 6:13 நேர்கள் கேட்டுட்டிருக்கிறீங்க, இது பக்தி மாலை. மற்றவர்களை மகிழ்விப்பதில் கிடைக்கும் திருப்தி தான் நம்முடைய வாழ்க்கையின் மிகச்சிறந்த மகிழ்ச்சியாகும். நேரம் 6:13 ஒலிக்கிருப்பது வாணி ஜெயராம் குரலில் பாடல்.

மாலை 6:17 ஒலித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை. வாழ்க்கையில் சிறிய விஷயங்களில் பெரிய மகிழ்ச்சியை காண்பவர்களே வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறார்கள். 6:17 ஒலிக்க இருப்பது ஹேமா ஜான் குரலில் பாடல்.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் மாலை 6:22. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் விட்டு கொடுத்து வாழ பழகினால் வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. நேர்களை பக்தி மாலை நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்கலாம். எஸ். சரளா குரலில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிய மாலை வணக்கங்கள் நேர்களே. நேர மாலை 6:30. நேர்களை நீ தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க 7 வரைக்கும். சேவை செய்திகள். நேர்களே, முதல் தகவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் கோரம்பள்ளம் தூத்துக்குடியில் கட்டணம் இல்லா பயிற்சி வகுப்புகள், அதாவது நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வந்து நிரப்பப்பட இருக்கக்கூடிய TNPSC Group 2 இந்த மாதிரி முதல்நிலை தேர்வுக்கான அறிவிக்கை வெளிவந்திருக்கு இல்லையா. இந்த தேர்வு வந்து நடைபெற இருக்குது. அதனால் இந்த தேர்வுக்கு வந்துட்டு நம்ம மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் வந்து கட்டணம் இல்லா பயிற்சி வகுப்புகள் வந்து தொடங்க இருக்கிறாங்க. இன்றிலிருந்து அப்படின்னா 24/8/2026 திங்கட்கிழமை என்று காலை 10:30 துவங்கப்பட இருக்குது. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 0461-2003-251 அப்படிங்கிற தொலைபேசி எண் வாயிலாகவோ அல்லது மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு நேரில் வந்து பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகளில் வந்து கலந்துக்கலாம். முன்பதிவு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொலைபேசி எண்களில் வந்துட்டு நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம். 0461-2003-251 அப்படிங்கிற இந்த எண்களில் வந்துட்டு நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கணும். அல்லது வந்து தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூகுள் படிவத்தையும் வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், முதிர்கன்னிகள், இந்த மாதிரி இந்த பெண்களெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை களைந்து அவங்க வாழ்கிறதுக்கான வசதிகளாக கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் அமைக்கிறது, தொழிற்பயிற்சிகள் வழங்குறது, இந்த மாதிரி தேவையான திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்போடு சிறப்பான முறையில் வாழ்கிறதுக்காக தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிரின் நலவாரியம் செயல்பட்டு வருது. இந்த பயன்கள் எல்லாத்தையும் பெறுறதுக்கு நலவாரியத்தில் பதிவு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம். திருநெல்வேலி மாவட்டத்தில் வலைதளத்தில் பதிவு மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய கைம்பெண்கள், ஆதரவற்ற மகளிர், அது மட்டும் இல்லாமல் பேரிளம் பெண்கள் தங்களுடைய விவரங்களை வலைதளத்தில் வந்து புதுசாக பதிவு செஞ்சுக்கிட்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வலைதள முகவரி நான் சொல்லிடுறேன், www.tnvidowwelfareboard.tn.gov.in அப்படிங்கிற இந்த வலைதளத்தில் போயிட்டு நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாக முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவல வளாகம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரியிலையோ அல்லது தொலைபேசி எண்கள் 0462-2527-6267 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இரண்டு தகவல்களோடு இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாட்டு வந்துட்டே இருக்கு கோப்ரா படத்திற்காக விவேக்கின் பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல், நகுல் படியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, உங்களுக்காக கேட்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேர்லி நேரம் மாலை 6:40 ஆயிட்டிருக்கு. நேர்கள் சேவை செய்திகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்னைக்கு நடைபெறக்கூடிய தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்துக்கிட்டு திரும்புகிறவங்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 5,000 வரைக்கும் மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்தில் 2026 பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பக்கூடிய பௌத்தர்கள்கிட்டருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்ப

முடியும். www.bcmbcmw.tngov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்திலிருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 15/11/2026 உரிய ஆவணங்களோட அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னா, ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலச மகால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை, 600005 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசி தேதி 15/11/2026. நேர்களை, நேரம் ஆயாச்சு 6:41. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் KGF Chapter 2 இருந்த பாடல் வந்துட்டு இருக்க. மதுரை கவி இவங்களுடைய பாடல் வரிகளை அனன்யா பட் பாடியிருக்காங்க. கேட்கலாம் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு 6:41.

அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தால் ஒரு சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து மாதம் ஒரு முறை நடத்தப்படுது இல்லையா. ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வர வெள்ளிக்கிழமை வந்துட்டு நடக்கிறது.

கலந்துக்கிட்டு பயன்பெற விரும்புகிறவங்க பயன்பெறலாம் அப்படிங்கிற இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் இருந்துச்சு. காதலிக்க நேர்மலை திரைப்படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம்.

நேரம் மாலை 6:45 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நேர்கள் நம்ம நிலைப்பண்பலை 102.6 பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க சேவை செய்திகளாக.

நேர்களின் நேரம் மாலை 6:50. சேவை செய்திகளில் நிறுவன தகவல் தெரிஞ்சுக்க போறீங்க. வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நடத்தக்கூடிய வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி ஆகஸ்ட் 27 எல்லா மாவட்டங்களிலும் நடைபெற இருக்கு. இந்த

திட்டம், வருங்கால வைப்பு நிதி மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தோட உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், ஓய்வூதியம் பெறுறவங்க ஆகியோருடைய குறை தீர்க்கும் மற்றும் சேவை வழங்கும் தளமாகவும் தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் வந்து செயல்படும். வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.1 நிகழ்ச்சி திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டங்களில் 27/8/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு காலை 9 மணியிலிருந்து நடைபெற இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் மெரிட் தொழில்நுட்ப கல்லூரி அங்கே வந்துட்டு நடக்க இருக்கு. எங்கே அப்படின்னா கடையும் முக்குடல் மெயின் ரோடு இடைக்கால் அம்பாசமுத்திரம் இந்த முகவரியில் வந்து இங்கே நடக்க இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் ஸ்ரீ வையாபுரி வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளி ராஜபாளையம் ரோடு சங்கரன் கோவிலில் வச்சு நடக்க இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் முனிசிபாலிட்டி கூட்டரங்கம் பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முனிசிபாலிட்டி கூட்டரங்கத்தில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் சார்பாக நடக்க இருக்குதுங்க. நிறைவான தகவலோடு நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. குட் நைட் படத்துல இருந்து ஷாண்ட்ரோடன் கல்யாணி நாயர் பாடியிருக்கிறாங்க. ஷாண்ட்ரோடனுடைய இசையில தான் பாடல் வருது, மோகன் ராஜனுடைய பாடல் வரிகள்ல.

நேரம் மாலை 6:55. நேர்கள் நீ தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்று இனியும் நாளையும் ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. நேர்களை இன்று 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை கேட்டு ரசிக்கலாம். 8:05 ஓரும் உறவும் கேட்க இருக்கிறீங்க. இன்றைய ஓரும் உறவு நிகழ்ச்சியில் மார்க்கண்டேயின் கதை வில்லுப்பாட்டு கேட்க இருக்கிறீங்க. வழங்குவோர் தச்சநல்லூர் முத்துராஜம்மாள் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியத்தில் கடல்சார் உணவுகள் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேரன் மகாதேவி ஏ ராஜதுரை அவங்களுடைய தொகுப்பு உலாவரை கேட்டு ரசிக்கலாம். 4 ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. 22/8/2026 சனிக்கிழமை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் செந்திலாண்டவன் அவர்கள். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதீபா அவர்கள். காலை 7:00 தொழில் தொடங்குவோம் உரை கேட்கலாம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை கேட்கலாம். உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை கேட்கலாம் வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். காலை 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நேர்கள் கேட்கலாம். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. தேவை அறிந்து உதவுவது சிறந்ததா அல்லது உதவினால் மட்டும் போதுமானதா அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். நேர்களை நாளை காலை 10:02 BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளை நேர்கள் கேட்கலாம். காலை 10:12 மனம் விரும்புதே நேர்வரப்பு பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கன்ஹா தேசிய பூங்கா பற்றிய தகவல்களோடு நிகழ்ச்சி கேட்கிறீங்க. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி. தொடர்ந்து திரையிசை. நாளை நண்பர்கள் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கோபத்தால் இழந்த வாய்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் தான் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறீங்க. 1:00 நலம்தானா குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் கணையம் பாதுகாப்பு முறைகள் பற்றிய தகவல் கூட பாடல்கள் கேட்கலாம். பிற்பகல் 2:00 கொக்கோ 3:02 திரையருவி. மாலை 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே நாளை மாலை 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை. 7:30 ஆசையஞ்சல் நிகழ்ச்சி. 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரம் கூறும் பெண்ணியம் மற்றும் அறநெறிகள் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. 10:00 தொலைபேசி வழியாக நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்று இனியும் நாளையும் ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிமையான இரவு வணக்கங்கள் நேர்களே. நேரம் இரவு 7:01 ஆயிற்றுக்கு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க அறிவியல் தகவல்களுடன் திரைசை நிகழ்ச்சி. விழுங்க ஜோரா காற்றில் இணைஞ்சிருக்கிறேன், நான் உங்க மீரா. இன்னைக்கு அறிவியல் தகவல் என்ன தகவல் அப்படின்னா, இயற்கையும் அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் மனித அறிவுக்கு எட்டாத பல விசித்திரங்களையும் ஆச்சரியங்களையும் வச்சுருக்கங்க. அதில் ரொம்ப முக்கியமானது எக்கோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள் ஒலியை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் தான். மனிதர்கள் நமக்கு எல்லாருக்குமே காது அப்படிங்கிறது வெறும் ஒலியை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உறுப்பாக தான் இருக்குது. ஆனால் விலங்குகளுக்கு கேட்கும் திறனை தவிர்த்து வெறும் சத்தத்தை கேட்குறது மட்டும் இல்லாமல் இருட்டில் வழி அறிஞ்சிக்கிறதுக்கும் எதிரிகள் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கும் உணவை தேடி வேட்டையாடவும் ரொம்ப ஒரு முதன்மையான விஷயமாக வந்து இருக்குதுங்க. என்னது அந்த எக்கோ லொக்கேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். பாட்டு வந்துட்டே இருக்கு உங்களுக்காக, உன்னிகிருஷ்ணன், பாப் ஷாலினி குரல்கள் அப்பூ படத்திற்காக.

0: அறிவியல் தகவல்களுடன் திரை இசை நிகழ்ச்சி நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. 7:09 ஆகிட்டுருக்கு. என்ன அது எக்கோ லொகேஷன் அப்படின்னா, எக்கோ லொகேஷன் அப்படிங்கிறது விலங்குகள் தங்களுடைய உடலிலிருந்து ஒலியை எழுப்பி அது எதிர இருக்கக்கூடிய பொருட்கள் மீது மோதி அது திரும்பி வரக்கூடிய எதிரொலியை வச்சு அதை கவனித்து அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு இயற்கை அதிசயம்தான் இந்த எக்கோ லொகேஷன் அப்படிங்கிறது. கண்ணால் பார்க்க முடியாத இருட்டிலையும் இந்த தொழில்நுட்பம் விலங்குகளுக்கு ஒரு சூப்பர் பவர் போல் செயல்படுதுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். என்னென்ன உயிரினங்கள் வந்து இந்த எக்கோ லொகேஷனை வந்து பயன்படுத்துது அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. மனோஜ், சித்ரா, உன்னிகிருஷ்ணன், ரஞ்சினி எல்லாரும் பாடியிருக்காங்க. சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். எந்த திரைப்படத்திலேருந்து அப்படின்னா, விஏபி படத்துலேருந்து தான் கேட்க போகிறோம். வாலியின் பாடல் வரிகளில் முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நேர்களை நேரம் 7:15 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் நம்ம நிலைப்பன் மலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. அறிவியல் தகவல்களுடன் திரேசி நிகழ்ச்சி. எக்கோ லொகேஷன் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? விலங்குகள் தங்களுடைய உடல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒலியை வந்து வெளியேற்றும். இந்த ஒலி அலைகள் அது காற்றுலையா இருக்கலாம் அல்லது தண்ணீர்லையா இருக்கலாம், அது முன்னோக்கி பயணிச்சு வழியில் ஏதாவது ஒரு மரம் பாறை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பொருட்கள் மேலே இந்த ஒலி அலைகள் மோதி அப்படியே எதிரொலியாக பின்னோக்கி திரும்பி வர்றது. திரும்பி வர்ற அந்த ஒலியை இந்த விலங்குகள் காதுகள் மூலமாக துல்லியமாக கேட்டு அந்த ஒலியோட வேகத்தையும் அது திரும்பி வர எடுத்துக்கிறக்கூடிய நேரத்தையும் அந்த விலங்கோட மூளை வந்து கணக்கிட்டு அந்த பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ வேகத்தில் நகருது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்குதுங்க. அதுவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஓகே, இந்த எக்கோலுக்கு லொக்கேஷனை இதந்த விலங்குகள் பயன்படுத்துதுன்னா ஒரு பாட்டுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்க மின்சார கனவு படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். வைரமுத்து

நேர்களை நேரம் இரவு 7:21 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க அறிவியல் தகவல்களுடன் திரைசை. எக்கோ லொகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை எந்தெந்த விலங்குகள் பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. வவ்வால்கள் தாங்க ரொம்ப மெயினாக பயன்படுத்துது. இந்த வவ்வால்களுக்கு கண் பார்வை ரொம்ப குறைவு, ஆனால் ஒலியை பயன்படுத்தி கண்ணால் பார்க்குறத விட ரொம்ப துல்லியமாக சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை சூப்பராக பார்க்கும். வவ்வால்கள் வந்து அதோடைய வாய்ப்பகுதி அல்லது மூக்கு வழியாக ரொம்ப அதிக சத்தமுள்ள அல்ட்ராசோனிக் ஒலி வந்து உண்டாக்கும். இந்த ஒலி அலைகள் காற்றில் ட்ராவல் பண்ணி எதிரில் இருக்கக்கூடிய மரங்கள் அது எந்த ஒரு பொருளோ பறவையோ எது மேலேயோ பட்டு எதிரொலிச்சு வரும் இல்லையா. அந்த எதிரொலிச்சு வரக்கூடிய ஒலியை வச்சு அது எவ்வளோ தூரத்தில் அந்த பொருள் இருக்குது, திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி அதை ஈஸியாக வந்து கணிச்சிடும் இந்த வவ்வால்கள். எக்கோ லொகேஷன் எவ்வளோ வந்து விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. இன்னும் தொடர்ந்து என்னென்ன விலங்குகள் இந்த எக்கோ லொகேஷனை பயன்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு இந்தியன் படத்தில் இருந்து வாலியோட பாடல் வரிகள்லாம் எஸ்பிபி ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. ஏறமானோட இசையில் தான் பாட்டு கேட்க போகிறோம், கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அறிவியல் தகவல்களோட திரைசி நிகழ்ச்சி. இது நம்ம நிலைப்பண்பலை 102.6. வவ்வால்கள் எப்படி எக்கோ லொக்கேஷனை பயன்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதே மாதிரி கடலுக்குள்ளே நீருக்குள்ளே வந்துட்டு டால்ஃபின்கள், திமிங்கலங்கள் இது எல்லாமே இந்த எக்கோ லொக்கேஷனை வந்து பயன்படுத்துதுங்க. கடலுக்கு அடியில் ரொம்ப ஆழமாக போக போக சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்காது, ரொம்ப இருட்டாக இருக்கும். இதனால் டால்ஃபின்கள், திமிங்கலங்கள் இது எல்லாம் இந்த எக்கோ லொக்கேஷன் முறையை வந்து தான் நம்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டால்ஃபின் தலையில் முன்பகுதியில் வந்து மெலன் அப்படிங்கிற கொழுப்பு நிறைந்த ஒரு பகுதி வந்து இருக்கும். இது வவ்வால்கள் போல் வாயால் வந்து ஒலி எழுப்பாது. தலைப்பகுதி வழியாக ஒலி அலைகளை முன்னோக்கி போகிறதுக்கு வந்து அந்த ஒலி அலைகளை பயன்படுத்துறதுக்கு தலைப்பகுதியை பயன்படுத்தும். தண்ணீரில் பட்டு திரும்பி வரக்கூடிய அந்த எதிரொலியை காதுகளில் கேட்காம அதோட கீழ்த்தாடை எலும்பு இருக்கும், அந்த எலும்புகளில் அதிர்வுகள் மூலமாக அந்த ஒலி எவ்வளோ தூரத்துலேருந்து பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத அது கண்டுபிடிச்சி அது நேராக காதுக்கு வந்து அனுப்பும். இப்படி தான் கடலுக்கு அடியில் மறைஞ்சிருக்கக்கூடிய மீன்களை துல்லியமாக கண்டுபிடிச்சி வேட்டையாடுற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மீன்கள் செய்து. இன்னும் வேற என்ன மீன்கள் இந்த எக்கோ லொக்கேஷன் வந்து பயன்படுத்துது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ வந்துட்டுருக்க பாட்டு மிஸ்டர் ரோமியோ படத்தில் இருந்த பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன், உதித் நாராயணன் பாடியிருக்காங்க. வாலியோட பாடல் வரிகளில் ஏரவான் இசையில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்கலாம்.

நேரம் சரியாக 7:35. இது நல்ல இனிசை களஞ்சியம். நம்ம நிலை பண்பலை 102.6 கேட்டுட்டுருக்கிறோம். எக்கோ லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த ஒலி தொழில்நுட்பத்தை எப்படி உயிரினங்கள் பயன்படுத்துது அப்படின்னு, அடுத்து யார் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, குகையில் வாழக்கூடிய பறவைகள் இருக்கும் இல்லையா, அதில் சில பறவைகள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. எப்படி அப்படின்னா, இருண்ட குகைக்குள்ளே வாழக்கூடிய சில பறவைகள் வந்து இந்த எக்கோ லொக்கேஷனை எப்படி பயன்படுத்துது அப்படின்னா, அது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயில் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைகள், ஸ்விப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைகள், இதெல்லாம் இருண்ட குகைக்குள்ளே வாழக்கூடிய பறவைகள். இந்த குகைக்குள்ளே வந்து பறக்கும்போது தன்னுடைய நாக்கால் ஒரு சவுண்டு வந்து கொடுக்கும், கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்து கொடுக்குது. இந்த சவுண்டு குகை சுவர்களில் பட்டு எதிரொலித்து திரும்பி வர்றதை வச்சு குகை சுவர்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத இது வந்து ஈஸியாக கணிச்சிடும். சுவர்களில் முட்டி விபத்துக்குள்ளாகாமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயத்தை வந்து அது பயன்படுத்துதுங்க. இன்னும் சில விலங்குகள் இருக்குது என்ன அப்படின்னு ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். பாட்டு வந்துகிட்டே இருக்குது. ஜென்டில்மேன் படத்தில் இருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளை ஷாகுல் ஹமீத் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. ஏரமானுடைய இசையில்

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களை, நேரம் 7:42 நிமிடம். அறிவியல் தகவல்களுடன் திரையிசையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. எக்கோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒலியை பயன்படுத்தி அதனுடைய இருப்பிடங்களை அல்லது வந்து இங்கே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சக்கூடிய அந்த அறிவியல் விந்தை வந்து எப்படி எந்தெந்த விலங்குகள் பயன்படுத்துது அப்படின்னு தான் பேசிகிட்ருக்கிறோம். நீர் மூஞ்சுர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலூட்டி எலி வகைகள் வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. தரையில் வாழக்கூடிய சிறிய பாலூட்டி விலங்குகள் வந்து இந்த எக்கோலொகேஷனை பயன்படுத்துது. இதுக்கு வந்து ஸ்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடய பேர். மண்ணுக்கு அடியில் வாழக்கூடிய இந்த ஒரு சின்ன எலி மாதிரி இருக்கக்கூடிய இந்த விலங்கு ஒரு மெல்லிய அல்ட்ராசோனிக் ஒலிகளை எழுப்பி தங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாதைகளையும் வலைகளையும் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்துது. என்ன விலங்கு அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டு கேட்க போகிறோம். காதலன் படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகள்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி பாடியிருக்காங்க. ஏரமான இசையில் தான் பாட்டு வருது.

அறிவியல் தகவல்களுடன் திரையிசையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் எக்கோ லொகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தக்கூடிய விலங்குகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். மடகாஸ்கரில் டென்ட்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு இருக்குங்க. இந்த விலங்கு இதனுடைய முதுகில் இருக்கக்கூடிய முட்கள் இருக்குமல்ல, முள், அந்த முள்ளை வச்சு ஒன்றோட ஒன்று உரசி ஒரு விதமான சவுண்டை வந்து உண்டாக்குது. இந்த சவுண்டு வந்து உருவாக்குற எதிரொலியை வச்சு இருட்டில் தன்னுடைய வழியை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்குது இந்த மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய டென்ட்ரக் அப்படிங்கிற விலங்கு. சொன்ன மாதிரி இயற்கை அப்படிங்கிறது நிறைய அதிசயங்களையும் விசித்திரங்களையும் உள்ளடக்கியது. அதில் ஒன்று தான் இந்த எக்கோ லொகேஷன். இதை பற்றி இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு. பாம்பே படத்தில் இருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ஹரிஹரன், ஸ்வனலதா, ஜி வி பிரகாஷ்குமார், சாரதா அவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஏரமான் இசையில் தான் பாட்டு வருது, கேட்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: எக்கோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையோட இந்த விசித்திரமான முறையை பார்த்து மனுஷங்களாகி நாம் கூட வந்துட்டு ரெண்டு முக்கியமான தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து அடிப்படையாக வச்சு என்ன அப்படின்னா ரேடார் அப்படின்ற விஷயந்தான். ஆகாயத்தில் விமானங்கள் பறக்கிறோடைய திசையும் தூரத்தையும் கணிக்க பயன்படக்கூடிய இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இந்த விலங்கினங்கள் பயன்படுத்தக்கூடிய எக்கோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறையை பார்த்து தான் கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம். ரெண்டாவது தொழில்நுட்பம் என்ன தெரியுமா? சோனார் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் தான். இது நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கடியில் வழியை அறிஞ்சிக்கிறதுக்காகவும் கப்பல்களை வந்து கண்டறியறதுக்கும் பயன்படக்கூடிய தொழில்நுட்பம் தான் இந்த சோனார் தொழில்நுட்பம். இது இரண்டுமே, சோனார் ரேடார், இந்த ரெண்டுமே வந்து இந்த எக்கோ லொக்கேஷன்

முறையை பயன்படுத்தி தான் நாம வந்து கண்டுபிடிச்ச தொழில்நுட்பங்கள். எக்கோ லொக்கேஷன் அப்படிங்கிறது உயிரினங்களுடைய ரொம்பவே அற்புதமான ஒரு திறன். ஒலியை பயன்படுத்தி சுற்றுப்புறத்தை அறியக்கூடிய இந்த இயற்கை யுத்தி உயிரினங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்காக இருக்குது. இது உயிரினங்களுடைய தகவமைப்பு திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அறிவியல் அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். மனதை திருடி விட்டாய் படத்துல இருந்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ விஜயோடைய பாடல் வரிகளில் சங்கர் மகாதேவன், யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம். பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டினார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ்

கூறியுள்ளார். இந்த சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 64 திருக்கோவில்களில் 125 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். கன்னியாகுமரி மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலில் 1 கோடி ரூபாய் செலவில் பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானதல்ல என்றும் திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தாவைக்க அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தாவைக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியிருக்கிறார். பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். சௌகார் ஜானகியின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடன் உதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்காக ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவுநீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் ஜாங் சு ஜியான் ஜியாயி ஃபேன் இணையை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அன்பு நேர்களுக்கு இனிமையான இரவு வணக்கங்கள் நேர்களே. நேரம் 8:05. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க ஊரும் உறவும்.
1: ஊரும் உறவும் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் மார்க்கண்டேயன் கதை வில்லுப்பாட்டு கேட்கலாம். வழங்குவோர் முத்துராஜம்மாள் குழுவினர்.

0: எப்படி ஆண்டு வருகிறான்?
1: வாழும் மிருகண்டனாகப்பட்டவனால் மனைவியாகப்பட்ட
0: அவன்
1: பிராண தேவியோடு ஆண்டு வருகிறான்.
0: ஆண்டு வரக்கூடிய போதும்
1: அப்படி

0: மனைவியாகப்பட்ட பிராணதேவியோடு ஆண்டவராக
1: ஆண்டவரை கூடிய போதும்
0: அவர்களுக்கு எல்லாவித செல்வாக்கும் இருக்கிறது.
1: எல்லா செல்வாக்கும் இருக்கிறது.
0: செல்வாக்கு என்பது கிடையாது.
1: என்பது இல்லை.
0: செல்வாக்கு என்றால் என்ன?
1: செல்வாக்கு

0: என்றால் ஏகப்பட்ட சொத்து சுகத்தோடு ஆடாமர் அதிகார செல்வத்தோடு ஆண்டு வருகிறார்.
1: ஆண்டு வருகின்றான்.
0: ஆண்டு வரக்கூடிய அந்த வாழும் மிருகண்ட நபர்களுக்கோ
1: அவர்களுக்கோ
0: குழந்தை பாக்கியம் என்பது கிடையாது.
1: குழந்தை என்பது கிடையாது.
0: பிள்ளை என்பது கிடையாது.
1: ஆமா,
0: பிள்ளை இல்லாத காரணத்தினால் அவனுடைய தேவியாகப்பட்ட பிராணதேவியானவள் கணவனுடைய இடத்திலே வந்து
1: என்ன என்ன சொல்லி புலம்பினாரான
0: அழுது புலம்புகின்ற

0: என்ன
1: செய்ய முடியும்?
0: நான் தான் என்ன செய்ய, நீ தான் என்ன செய்வது?
1: சொத்து சுகத்தோடு ஆடாமர் அதிகார செல்வத்தோடு வாழ்ந்த போதிலும்,
0: இந்த கடலூரை ஆண்ட போதிலும்,
1: ஆனால் ஆண்டவனுடைய நமக்கு சோதனையானது பிள்ளை இல்லாத குறையும்.
0: பிள்ளை இல்லாத சோதனை பெரும் சோதனையா இருக்கதம்மா.
1: ஆனதினால் பெண்ணே,
0: என்ன
1: சொல்கிறான? அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலைகள் பட வேண்டாம் பெண்ணே.
0: பெண்ணே, பெண்படியே,
1: அன்று எழுதினவன் அழித்தெழுத போறதும் கிடையாது,
0: எழுதினவன் பிரித்தெழுத போறதும் இல்லை.
1: ஓட்டைக்குள்ளே பெண் பிறந்தாலும் ஓட்ட புள்ளி மாறாது பெண்ணே,
0: ஒருபோது மாறவே மாறாது.
1: ஆனதினால் அம்மா,
0: அம்மா
1: கவலைப்பட வேண்டாம்,
0: கவலை வேண்டாம், கண்ணீர் வடி.
1: அதாவது பெண்ணே, பூத்த மரம் என்றும் காய்க்காமல் இருந்தது கிடையாது. ஆனதினால் ஆண்டவன் நமக்கு எப்படியாவது குழந்தை பாக்கியம் தருவார்.
0: கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் நமக்கு.
1: நாமல் வணங்கக்கூடியோ சிவனாடுடைய அடிகளால்
0: சிவனடிகளாக இருக்கின்றோம்.
1: ஆனதினால் சிவனுடைய பாகத்திலே நாமல் தண்டை நீட்டு ஆண்டவனை அடிபணிய வேண்டும்.
0: ஆண்டவனை பார்க்க வேண்டும், அடிபணிய வேண்டும்.
1: ஆனதினால் மிருகண்டனாகப்பட்டவன் மனைவியாகப்பட்ட பிராணதேவி இடத்திலே
0: என்ன என்னம்மா சொல்லுகிறா?
1: எப்படி வருகின்றார்களே?
0: எப்படி எங்கே அவர் வாரா?

0: அடிபணிந்து
1: வேண்டிய சிவதலங்கள் எப்படி வருகின்றார்கள்?
0: எப்படி அங்கே வருகிறார்கள்?
1: காசி மாநகர

0: கடந்தோம்.
1: ஆகாசமான நகரத்தை கடந்தோம்.
0: ஆண்டவன் இருக்கக்கூடிய சுபகலங்கள் அத்தனையும் போக வேண்டுமே என்றும்,
1: ஆயிரத்து தலங்களும் போக வேண்டுமே என்றும்,
0: திருவண்ணாமலையிலே வந்து
1: திருவண்ணாமலையில் வந்து
0: அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாளை அடிபணிந்து
1: அடிபணிந்து சேர்வு செய்தோம்.
0: அதிலிருந்து பயணமாகி
1: ஆமா
0: காலகாசிக்கு வந்தார்கள்.
1: காலகாசியில் வந்தோம்.

0: சிவதலங்களுக்கும் வந்து கணவனும் தேவியுமாக கனிவுடனே வந்து வணங்கின்றார்கள்.
1: ஆ மன்னவரு தேவியும் மகிழ்ந்திருந்து ஆண்டு வரக்கூடிய போதும்
0: வணங்கி வரக்கூடிய நாளை
1: வணங்கி வரக்கூடிய நாளையில்
0: மறுபடி எங்கே வருகிறார்கள்?
1: எங்கம்மா வருகிறார்கள்?
0: எல்லா தலங்களும் சுற்றி பார்த்து விட்டு
1: சுற்றி பார்த்து விட்டு
0: சிவனை அடிபணிந்து விட்டு
1: ஆமா
0: மறுபடி எங்கே காசிமா நகரத்திற்கே வருகின்றார்கள்.
1: மறுபடியும் காசிக்கு வருகின்றார்கள்.
0: காசிமா நகரத்திலே வந்து கணவனும் மனைவியுமாக
1: ஆமா
0: இரவு நேரமானது
1: இரவு நேரமான போதும்
0: இரவு நேரமான போது கணவனும் மனைவியுமாக காசிமா நகரத்திலே தங்கினார்கள்.
1: அந்த இரவு தங்கினார்கள்.
0: அந்த இரவு நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில்
1: தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில்
0: அந்த காசி விஸ்வநாதராகப்பட்டவர் பார்த்தார்.
1: என்னம்மா செய்தார்?
0: ஆஹா,
1: என்ன
0: நம்மளுடைய பக்தையாகப்பட்ட இந்த மிருகண்டனாகப்பட்டவனும் மனைவியுமாக
1: மன்னவரும் தேவியுமாக
0: ஒரு குழந்தைக்காக வேண்டி
1: ஆமா
0: 1008 சிவதலங்கள் எல்லாம் சுற்றி வருகின்றார்கள்.
1: நம்மளுடைய தலங்கள் எல்லாம் சுற்றி வருகின்றார்கள்.
0: அவர்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டும்,
1: கண்டிப்பாக கொடுக்க வேண்டும்
0: என்று ஆதி கரைக்கண்ட சிவபெருமானாகப்பட்டவர்
1: ஆமா
0: எங்கே வருகின்றாரா?
1: எங்கே வருகிறார்களான
0: பெருமானிடத்திலே வருகின்றார்.
1: என் பெருமாள் கோபால கண்ணன் இடத்தில் வந்து
0: வைத்துடா
1: என்ன
0: என்னை வேண்டி ஒரு குழந்தைக்காக வாழும் கடவுருமா நகரிலே வாழக்கூடிய மிருகண்டனாகப்பட்டவனும்
1: ஆண்டு வரக்கூடிய மன்னன்
0: அவராகப்பட்டவர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஒரு குழந்தைக்காக வேண்டி
1: ஆமா
0: வேண்டிய சிவதலங்கள் எல்லாம் சுற்றி வந்திருக்கிறார்கள்.
1: என்னை நினைத்து வருகின்றார்கள்.
0: ஆனதினால் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டும்,
1: கண்டிப்பாக குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் சுவாமி.
0: அதற்கு நீங்க தான் அதற்கு ஒரு உறுதி சொல்ல வேண்டும் என்றார்.
1: துணை ஒன்று வைக்க வேண்டும்.
0: உடனே என் பெருமான் மாயவனாகப்பட்டவர் சிவபெருமானை பார்த்து சொல்லுகிறார்.

0: என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. குழந்தை இருக்க வேண்டும், பிள்ளை கிடையாது. ஜாதகத்திலும் ஜென்மத்திற்கு இரண்டு பேருக்கும் பிள்ளை இல்லை
1: என்றார்.
0: என் பெருமானாய பார்த்து சொல்லுகிறார், தாங்களை நோக்கி அவன் பூஜைகள் செய்து சிவதட்டை தலங்கள் எல்லாம் சுற்றி
1: வருகிறான்.
0: எல்லாம் சுற்றி வரக்கூடிய அந்த மிருகண்டனுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னீர்களே, ஆனா உயிரை விட்டு
1: விடுவான், உயிரை விட்டு விடுவார் என்றும்.
0: ஆடதினா இரு பேர்களுக்கும் பிள்ளை பாக்கியம் கொடுக்க வேண்டுமானால் அது உங்களால் தான் முடியும்,
1: தங்களால் தான் முடியும்.
0: உங்களுடைய அருளால் அவனுக்கு குழந்தை பிறக்க வேண்டும்.
1: ஆமா.
0: ஆனதினா நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன் என்றார்.
1: தாங்கள் அதுதான் சொல்ல வேண்டும்.
0: உடனே பார்த்தார்,
1: என்ன செய்தால்?
0: ஆதிசிவன் சொல்லுகிறார், என்ன யோசனை அதை சொல்லுங்கோ
1: என்றார்.
0: உடனே பார்த்தார்,
1: என்ன செய்தால்?
0: அவர் இடத்திலே கடவிலே நீங்கள் சென்று
1: சென்று
0: அவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டுமே. ஆனால் அமத்தன் வர வேண்டுமா சமத்தன் வர வேண்டுமா என்று தாங்கள் கேட்க வேண்டும்.
1: அந்த வரத்தை முதல்ல கேளுங்கோ
0: என்று சொல்லும் போது அப்பொழுது பகவான் கேட்கிறார்,
1: என்றால்
0: என்ன சமத்தன் என்றால் என்ன?
1: சொன்ன தெரியும்.
0: எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றார்.
1: ஆமா.
0: அப்பொழுதுதான் என் பெருமாள் சொல்லுகிறார்,
1: என்ன சொல்லுகிறான்?
0: அமத்தன் வரம் என்றால்
1: என்ன?
0: குழந்தைக்கு வயசு வந்த ஆயுள் வயசாக இருக்கும்.
1: ரொம்ப நாளைக்கு இருப்பான்,
0: ஆயுள் கட்டியாக இருக்கும்.
1: ஆமா.
0: ஆனா அங்க பங்க குறையோடு புறப்பான் குழந்தை,
1: ஏதாவது ஒரு குறை இருக்கும்.
0: ஆனா சமத்தன் வரம் என்றால்
1: என்ன?
0: வயது 16.
1: எண்ணி 16 வயது.
0: சகலகளையும் பெற்ற சகலகளா வல்லவனாக இருப்பான்.
1: உலகத்திலே சகலகளா வல்லவனாக இருப்பான்.
0: ஆனதினால் தாங்க சென்று கேட்டு வாருங்கோ என்றார்.
1: ஆமா.
0: உடனே பார்த்தார் ஆதி கரைக்கண்ட சிவபெருமான்,
1: என்ன செய்தால்?
0: மிருகண்டனுடைய கனவிலே வந்து கேட்கிறார்.
1: இரவு நேரத்திலே கனவாயில் வந்து,
0: அப்பா, என்னை நோக்கி நீங்கள் இருபேர்களும் 1008 சிவதலங்கள் எல்லாம் சுற்றி வந்திருக்கிறீர்கள்.
1: இருக்கின்றீர்கள்.
0: ஆனால் உனக்கு குழந்தை வரம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன்.
1: நானும் வந்திருக்கிறேன்.
0: ஆனால் உனக்கு என்ன குழந்தை வர வேண்டும் என்றார்.
1: எனக்கு ஆண் குழந்தை வேணும் சுவாமி.
0: அப்பந்தான் சொல்லுகிற, எந்த குழந்தையாக இருந்தால் என்ன சுவாமி?
1: பரவாயில்லை,
0: மலடன் மலடி என்ற வசதி இருந்தால் போதும் என்றார்.
1: ஒன்று.
0: உடனே பார்த்தார்,
1: என்ன செய்தான்?
0: அப்படியானால்
1: என்ன?
0: உனக்கு அமத்தன் வர வேண்டுமா சமத்தன் வர வேண்டுமா என்றார்.
1: எனக்கு அது ஒண்ணு விவரம் தெரியல சுவாமி.
0: உடனே ஆதி சிவன் சொல்கிறார், அப்பா,
1: என்ன
0: அமத்தன் வரம் என்றால்
1: என்ன?
0: ஆயுள் கட்டியாக இருப்பான்,
1: இருப்பான்.
0: அங்க பங்க குறையோடு இருப்பான்,
1: ஏதாவது ஒரு குறை இருக்கும்.
0: சமத்தன் வரம் என்றால்
1: என்ன?
0: வயது வந்து 16 வயதாக இருக்கும்.
1: 16 வயது மட்டும்.
0: சகலகல வல்லவனாக இருப்பான்.
1: உலகத்திலே பெரிய கெட்டிக்காரனா இருப்பான்.
0: உனக்கு அந்த வர வேணுமா இந்த வர வேணுமா?
1: அந்த வரம் எங்குவதா இந்த வரம் எங்குவதா?
0: உடனே பார்த்தார்,
1: என்ன செய்தான்?
0: மிருகண்டன் சொல்லுகிற சுவாமி,
1: என்ன
0: அமத்தனை பெற்று அவதி பத விடுவதை விட,
1: ஆமா,
0: சமத்தனை பெற்று சட்டு புட்டுன்னு ஜாவ கொடுத்துட்டாலும் பரவாயில்லை,
1: அவன் 16 வயசு வாழ்ந்தாலும் போதும்
0: என்று சொல்லக்கூடிய நேரத்திலே,
1: நேரத்தில்
0: என் ஆண்டவனாகிய சிவபெருமா,
1: ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன செய்வாரா?
0: அப்படியானால் உனக்கு சமத்தன் வரம் தருகிறேன் என்று.
1: தருகிறேன் என்று.
0: வயது 16 வயசுதான் அவனுக்கு.
1: 16 வயசு மட்டும்தான்.
0: பூலோக வாசியாக 16 வயதான உடனே அவன் பாரும் பாலோலோகம் வந்து விடுவான்.
1: ஆமா
0: என்று சொல்லக்கூடிய வார்த்தையை காதிலே கேட்ட போது சரி என்றான் மிருகண்டனாகப்பட்டவன்.
1: மிருகண்டன் சம்மதித்து
0: பாதபத்து பூரணமாக விளைந்து அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தான்.
1: ஆண் குழந்தை ஒன்று பெற்றெடுத்தாலே
0: ஆண் குழந்தை பிறந்த போது
1: என்ன என்ன நடந்துதானே?
0: பாலகனை எப்படி வளர்த்து
1: வைத்தாள்
0: என்ன கலைகள் எல்லாம் கற்று வருகிறார்.

0: அடைத்து வந்தான் பள்ளியில்.
1: ஆமான்
0: என்ன என்ன கலைகள் எல்லாம் கற்றான்?
1: என்ன கலைகள் எல்லாம் கற்றுணர்ந்தான்?
0: 4 வேதம்,
1: 6 சாஸ்திரம்,
0: 11 புராணம்,
1: ஆமா,
0: 28 ஆகமம்,
1: 32 தர்மம்,
0: 64 கலைக்கியானம்,
1: 96 தத்துவம்,
0: 108 ஆகமம் படித்தான்.
1: மேல் என்ன படித்தான்?
0: மல்வித்த வில்வித்த சண்டை செய்ய ஜடுகுடு விளையாட கோழிக்க அடிக்க கிட்டிக்கம் விளையாட கால் தாண்டி விளையாட கட்டமண்ண தாண்ட
1: கட்டமண்ண தாண்டுவது.
0: அது மட்டுமல்ல,
1: வேற என்ன?
0: யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அழகுபட்டிருந்த சிலம்பு தொழில்கள்,
1: மல்லிடம்மா சிலம்பு தொழில்,
0: பல கலைகளும் கற்று வருகிறான்.
1: ஆமான்,
0: அதில் இருந்து அப்பனாகப்பட்ட இந்த மார்கண்டனாகப்பட்டவன் சிவனுடைய பக்தனாக
1: சிவனுடைய பக்தனாக
0: வாழும்.

நேயர்கள் இதுவரை ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் மார்க்கண்டேயன் கதை வில்லுப்பாட்டு கேட்டீர்கள். வழங்கியோர் முத்துராஜம்மாள் குழுவினர். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நீர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஊரும் உறவும். நீர்கள் இனி கேட்கலாம் நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்களின் முதல் பாடல் இதோ கேட்க போறோம். கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க, பாடல் கேட்கலாம்.

நேரம் 8:34. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நாட்டுப்புற பாடல்களில். அடுத்து எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்துல என்ன பாடல் கேட்க போறோம்? பாடல் வந்துட்டே இருக்கு மலேசிய வாசுதேவன், ஜானகி குரல்கள்ல, தேவா இசையில.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்களை நேரம் 8:40 நேர்கள் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் கஸ்தூரி ராஜா அவர்களின் பாடல் வரிகளில் மனோரமா சித்ரா பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டே இருக்க நாட்டுப்புற பாட்டு படத்தில் இருந்த
2: தந்தான

0: மச்சான்.
1: ஏல மறக்க பொட்டி, நீ தாளத்தை போடுறா. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் திண்டா தின் தின் திண்டா, தும் திண்டா தின் தின் திண்டா, இப்படி போடணும். புரியுதா? போடு. அப்படிதான் என் புல்லாங்குழலு. நீ ஏன் வாய் பார்த்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தா?

நேர்களை நேரம் 21:51 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்புல நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க நாட்டுப்புற பாடல்கள். அடுத்து வரைக்கு இருப்பது என் புருஷன் குழந்தை மாதிரி. இந்த படத்துல தேவாயோட இசையில மனோ அனுராதா ஸ்ரீராம் குரல்கள்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

நேர்களின் நிறைவாக ஒலிக்கேற்பது பூ திரைப்படத்திற்காக நான் முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் பெரிய கருப்பு தேவர் குரலில் வந்துட்டு இருக்கு. பாடல் எஸ் எஸ் குமரன், இசையில்

0: நேர்களை இப்போ திரைப்படத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது நாட்டுப்புற பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அபிஷேக் முகோபாத்யாய் வித் தி நியூஸ் அட் நைட்.

அன்புநேர்களுக்கு மீண்டும் இனிமையான இரவு வணக்கங்கள் நேர்களே. நேரம் இரவு 9 மணி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்டு ரசிக்கிருக்கிறீங்க இது இடைவிடாத இசை மழை.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சிவந்தி சிவந்தி சிவந்தி சிவந்தி.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்களுக்கு இனிமையான இரவு வணக்கங்கள். மீண்டும் ஒருமுறை நேர்களே, நேரம் இரவு 9:31. நேர்களை, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒளிபரப்பு. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க இது இலக்கிய சாரல். நேர்களை, இன்று இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில இலக்கியத்தில் கடல் சார் உணவுகள் பத்தி தான் பேச போறோங்க. தமிழ் இலக்கியங்களில், குறிப்பாக சங்க இலக்கியத்தில், ஐப்பகை நிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நெய்தல் நிலம் அப்படிங்கிறது

கடலும் கடல் சார்ந்த இடமும் அது சார்ந்த மக்களுடைய முதன்மை உணவாகவும் அது மட்டும் இல்லாமல் மற்ற நில மக்களுடைய சுவையான உணவுகளில் ஒன்றாகவும் இந்த கடல்சார் உணவுகள் வந்து நம்ம சங்க இலக்கியங்களில் ரொம்ப ஆழமாக வந்து விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பண்டைய தமிழர்கள் கடல் உணவுகளை கையாண்ட விதம், சமைத்த முறைகள், அதோடைய வகைகள் பற்றி இலக்கிய குறிப்புகள் நிறைய சங்க இலக்கியங்களில் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் வந்துட்டு இருக்க சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக, சந்திப்பு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில் பாடலிதோம்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேரம் 9:37. இலக்கியத்தில் கடல்சார் உணவுகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். கடல் உணவுகளுடைய வகைகள் சங்க நூல்களாக இருக்கக்கூடிய அகநானூறு, புறநானூறு, நற்றினை, இது எல்லாத்துலேயும் பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் உணவாக பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் நிறைய வந்து இருக்குது. வாழை, விரால், ஆரல், சுறா இந்த மாதிரி மீன்கள் உணவுக்காக பிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக குழல் மீன் நெய்தல் நில மக்களுடைய முக்கிய உணவாக இருந்திருக்கு. கடலில் பிடிக்கப்படுற பெரிய இறால்களும் வயல் மற்றும் கடல் சார்ந்த பகுதிகளில் பிடிக்கப்பட்ட நண்டுகளும் பழந்தமிழர்களுடைய விருப்பமான உணவுகளாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிப்பி, பீலி, கணவாய் இந்த மாதிரி மீன்களும் கடலோர மக்களால் ரொம்பவே விருப்பமாக சமைத்து சாப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் தொடர்ந்து பேசலாம் இலக்கியத்தில் கடல்சார் உணவுகள் பற்றி. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு. தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: கண்டது இல்லம் கண்டு தெய்வம் தந்த செல்வம் அல்லவா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
2: கடல் சார் உணவுகள் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. நேரம் ஆயிடுச்சு 9:43.

0: 8 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: கடல் சார் உணவுகள் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. நேரம் ஆயிடுச்சு 9:43. கடலில் பிடிக்கப்படக்கூடிய பெரிய இறால்களும் அது மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த பகுதிகளில் பிடிக்கப்பட்ட நண்டுகளும் பழந்தமிழர்களுடைய விருப்ப உணவுகளாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த சமையல் முறைகள் தமிழர்களுடைய கடல் உணவுகளை பச்சையாக வந்து உண்ணாமல் ரொம்பவே வந்து சமைத்து நாகரிகமாக சமைத்து சாப்பிடக்கூடிய முறையில் வந்து தான் சமைத்து சாப்பிட்ருக்காங்க. நெய் வறுவல், மீன்களை தூய்மை செஞ்சு நறுமணப் பொருட்கள் நெய் சேர்த்து வறுத்து உண்ணும் பழக்கம் இருந்திருக்கு. நெய் வறுவல் அப்படின்னாலே அந்த மீன் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நறுமணப் பொருட்கள் எல்லாம் சேர்த்து அதை வறுத்து சாப்பிடக்கூடிய வழக்கமும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீன் துண்டுகளோட புளி, தண்ணீர், மாங்காய் இதெல்லாம் சேர்த்து புளிப்பு சுவை தரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து சுவையான குழம்பாக வந்து சமைச்சிருக்கிறாங்க. நெருப்பில் நேரடியாக சுட்டு சாப்பிடக்கூடிய முறையும் இருந்திருக்கு. இன்னும் தொடர்ந்து பேசலாம் இலக்கியத்தில் கடல் சார் உணவுகள் பற்றி. இலக்கிய சாரல் நிகழ்ச்சியெல்லாம் இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு. காதலிக்க நேரமில்லை இந்த படத்துல தான் பாட்டு கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய பாடல் வரிகள்ல பி.பி. ஸ்ரீனிவாஸ், சுசீலா பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில்

0: உறவுகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம் நேர்களே. இது இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி. நேரம் ஆயிடுச்சு 9:47 நிமிடம். நம்முடைய பழந்தமிழர்கள் கடலில் அதிகமாக பிடிக்கப்படுற மீன்களை பிற்கால பயன்பாட்டுக்காக அதை வந்து பதப்படுத்தி கூட வச்சுருக்காங்க. மீன்களை பெரிய மணற்பரப்பில் வெயிலில் காய போட்டு பதப்படுத்தும் முறைக்கு மீன் உணக்கல் அப்படின்னு பேர். இந்த உணக்கல் மீன்களை பிற நிலத்து மக்களுக்கு கொடுத்து அதுக்கு பண்ட மாற்றாக நெல் இந்த மாதிரி இப்போ வேறு பொருட்கள்லாம் வந்து பண்ட மாற்றாக வந்து வாங்கியிருக்கிறாங்க. மீன்களை வந்து காய வச்சு கருவாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் மீன் உணக்கல் அப்படின்னு வந்து இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. 9:48 நிமிடத்தில் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பலே பாண்டியா படத்தில் இருந்த பாட்டு வந்துட்டுருக்கு. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில பாடல் இதோ.
1: இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன். பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாட்டிக்க தயாராவே இல்லை.
1: ஒரு

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நேரம் இரவு 9:54. நேர்களின் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப பாடல் தொகுப்பில் இன்று சேரன் மகாதேவி ஏ ராஜதுரை அவர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பு தான் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இலக்கியத்தில் கடல்சார் உணவுகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சிறுபான்னாற்று படையில ஏர்பட்டினம் அப்படிங்கிற நெய்தல் நகரத்து வலைஞர்குல பெண்கள் வந்து தங்களை நாடி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு நல்ல காட்சிய பழைய கல்லையும் அதுக்கு கூட்டா சுவையான குழல் மீன் வறுவையும் வறுவலையும் வந்து உணவா கொடுத்ததா வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாதிரி பட்டினப்பாலையில காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்து மீனவர்கள் கடல் இறால்களை பொறிச்சும் ஆமை இறைச்சியை சமைச்சும் வந்து வெண்சோற்றோடு உண்டு மகிழ்ந்ததா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி நற்றினை குறுந்தொகையில் திமிழ்களில் போயிட்டு சுறா மீன்களை வேட்டையாடி நெய்தல் நிலத்து பெண்கள் மீன் நெய்யை கொண்டு விளக்கேற்றியதையும் மீன் கறியை சோற்றுடன் பிசைந்து உண்டதையும் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. பண்டைய தமிழர்களுடைய கடல்சார் உணவு முறை அப்படிங்கிறது வெறும் பசி தீர்க்கும் வழிமுறையாக மட்டும் இல்லாமல் திணை சார்ந்த வாழ்வியலோடும் விருந்தோம்பல் பண்பாட்டோடையும் பிணைந்திருந்தது அப்படிங்கிறத இலக்கியங்கள் ரொம்ப அழகாக வந்து

0: நடிகை காவல்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
0: அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனியதொரு இரவு வணக்கங்கள் நேர்களே. நேரம் இரவு 10 மணி. நேர்கள் இனிமையான இன்னிசை பாடல்களோடு கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது சுகமான ராகங்கள். நேர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு வரிசையில் இன்று சேரன் மகாதேவி ஏ ராஜதுரை அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டு ரசிக்க போறோம். நம்ம சுகமானராகங்கள் நிகழ்ச்சிக்காக சேரன் மகாதேவியிலிருந்து ராஜதுரை நம்முடைய நேயர் வந்து இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. முதல்ல இந்த கடிதத்திற்கு முதல்ல பெரிய ஒரு நன்றி சொல்லணும்.

இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா முத்து புத்தான எழுத்துக்களோடு அழகாக கோடெல்லாம் போட்டு பெண்கள் நல்ல கலர் கலராக வந்து பேனால் வந்து யூஸ் பண்ணி நிறைய அழகாக எழுதியிருக்கிறாங்க. அது படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதற்காகவே நேருக்கு மீண்டும் ஒரு நன்றியை வந்து சொல்லிக்கலாம். வந்து இன்னைக்கு அவங்களுடைய தொகுப்பில் வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, இரட்டை காப்பியங்கள் அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை போல கணவன் மனைவி காதலன் காதலி பாடல்கள் தான் சுகமான ராகங்களில் என்னுடைய தொகுப்பு அப்படின்னு வந்து சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இந்த இரண்டு காப்பியங்களுமே பெண்மையின் கற்பு, பெண்ணின் பொறுமை, பெண்ணின் பெருமை, சமூக மறுமலர்ச்சி, அதுக்கப்புறமா காமத்தின் வீழ்ச்சி, இயல் இசை நாடகம், துறவியின் பெருமை, சேர சோழ பாண்டியர்கள் இதெல்லாம் பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இரண்டு காப்பி ஆசிரியர்களுமே இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள், இருவரும் நண்பர்கள், இரண்டாம் நூற்றாண்டு காலத்தை சங்கம் அறிவிய காலம் என்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு காப்பியங்களுக்கும் ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்துருக்கிறாங்க. அதாவது சிலப்பதிகார மணிமேகலை போல கணவன் மனைவி காதலன் காதலி அவங்களுடைய அந்த அன்பையும் பாசத்தையும் அவங்களுடைய அந்யோன்யத்தையும் விளக்கக்கூடிய பாடல்கள் தான் இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக தொகுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் வந்து தொகுத்திருக்காங்க அப்படின்னா, தாய் சொல்லை தட்டாதே இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் சொல்லியிருக்காங்க. பாட்டு ஒரு பாட்டு அப்படிங்கிற இந்த பாட்டு தான். ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. பிறந்தது 1961, அதாவது திரைப்படம் வெளிவந்த வருடத்தை சொல்லியிருக்கிறாங்க. இசைத்தது அப்படின்னு போட்டு கேவி மகாதேவன், படித்தது அதாவது பாடல் படித்தது டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு அந்த பாட்டுக்கான ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்துருக்கிறாங்க. எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் தோட்டத்தில் வைத்து ஏட்டிலும் எழுத்தினிலும் ஒரே ஒரு பாட்டு, இதை எழுதும் போதும் மயக்கம் வரும் ஒரே ஒரு பாட்டு என்கிறார்கள் அப்படின்னு அந்த பாடல் வரியை ரசித்து அந்த வரிகளையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. இப்போ அந்த பாட்டு தான் கேட்க போகிறோம். தாய் சொல்லை தட்டாதே அந்த படத்திலிருந்து நீர் கேட்ட அதே பாடல் தான் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

நீங்கள் 10:07 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில நேயர் விருப்ப தொகுப்பாக சேரன் மகாதேவி ராஜதுரை அவங்களின் விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இரட்டை காப்பியங்கள் போல கணவன் மனைவி, காதலன் காதலி அவங்களுடைய அன்பை சொல்லக்கூடிய பாடல்களை தான் தொகுத்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த திரைப்படம் குடும்ப தலைவன். இந்த படத்திலிருந்து கட்டான கட்டழகு கண்ணா அப்படின்ற அந்த பாடலுக்கு தான் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது பிறந்தது 1962 திரைப்படம் வெளிவந்த ஆண்டு. இசைத்தது கே.வி. மகாதேவன், படித்தது டி.எம். சவுந்தரராஜன், பி.சுசிலா அப்படின்னு அழகாக முத்து முத்தாக எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை எம்.ஜி.ஆரும் சரோஜா தேவியும் காதல் நோய் தந்த பெண்மையே வா, அழியாத பூமியில் தெரியாத பாதையில் இரு பேரும் போகலாம் வா என்கிறார்கள் அப்படின்னு அது வந்து ரொம்ப அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டு அழகாக எழுதியிருக்கிறாங்க. அதாவது அந்த முக்கியமான பாடல் வரிகளை எல்லாத்தையுமே வந்து ஒரு சிவப்பு கலரில் ஹைலைட் பண்ணி வந்து எழுதியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். குடும்ப தலைவன் திரைப்படத்திற்காக நீர் கேட்ட பாடல் எல்லா நேர்களுக்காகவும் வந்துட்டே இருக்கு நம்ம சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில்.

நேர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேரம் இரவு 10:12. நேர்களை இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேரன் மகாதேவி ராஜதுரை அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த ஒரு சில அடுத்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாசமலர் திரைப்படத்திலிருந்து பாட்டு ஒன்று கேட்டேன், இந்த பாட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. பிறந்தது 1961, இசைத்தது எம் எஸ் விஸ்வநாதன், படித்தது கே ஜமுனா ராணி அப்படின்னு இசையமைத்தவர்கள் பாடியவர்கள் எல்லாரையும் குறிப்பிட்டு இந்த பாடலுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறாங்க. இந்த பாடலில் நடிகர் சிவாஜி அவர்கள் பியானா வாசிக்க எம் என் ராஜம் அவர்கள் குணமும் அறிவும் நிறைந்தவர் என்றால் நான் அதை சொல்லவில்லை என்கிறார் எம் என் ராஜம் அப்படின்னு அந்த காட்சியை வந்து நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. கேட்கலாமா அந்த பாட்டு?

0: இலை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நீர்கள் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேரம் 10:17. சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் நேர விருப்ப தொகுப்பாக இன்றைய தொகுப்பை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க சேரன் மகாதேவி ராஜதுரை அவர்கள். அடுத்ததான் என்ன பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பாக்யலக்ஷ்மி இந்த படத்துல இருந்து காதல் எனும் வடிவம் கண்டேன் அப்படிங்கிற பாட்டு தான் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. 1961 பிறந்தது, இசைத்தது MS விஸ்வநாதன், படித்தது பி சுசீலா அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இந்த பாடலை பற்றின ஒரு சுருக்கமான ஒரு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. சரோஜாவும் சௌகார் ஜானகியும் தோட்டத்தில் வைகோல் படப்பு பக்கம் ஆடு மாடு புறாக்கள் மத்தியில் பாடும் பாடலில், தொள்ளாமல் தொள்ளும் உள்ளம், மின்னாமல் மின்னும் கண்ணம், நடையெல்லாம் நாட்டியமாகும் என்கிறார்கள் அப்படின்னு பாடல் வரிகளை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. நீர் கேட்ட அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு பாக்யலட்சுமி திரைப்படத்திற்காக.

0: நீர்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:22 ஆயிட்டுருக்கு. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர் விருப்ப தொகுப்பாக சேரன் மகாதேவி ஏ ராஜதுரை அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த பாடல் தொகுப்பு என்ன அப்படின்னா, வண்ணக்கிளி இந்த திரைப்படத்தில் சித்தாடை கட்டிக்கிட்டு அந்த பாடலை தான் கேட்டிருக்கிறாங்க. பிறந்தது 1959, இசைத்தது கே.வி. மகாதேவன், படித்தது பி. சுசிலா, எஸ்.சி. கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி எல்லா குறிப்புகளையும் கொடுத்துட்டு இந்த பாடலுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறாங்க நடிகர் டி ஆர். ராமச்சந்திரன், பி. எஸ். சரோஜா, டி. பி. முத்துலக்ஷ்மி குழுவினர்கள். அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனாம், யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனாம் என்கிறார்கள் அப்படின்னு பாடல் வரிகளை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க இந்த தொகுப்பில். சேரன் மகாதேவி ஏ. ராஜதுரை அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பில் வந்துட்டே இருக்க பாட்டு வண்ணக்கிளி திரைப்படத்திற்காக.
1: சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நேர்களின் நேரம் இரவு 10:30 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேரன் மகாதேவி ஏ ராஜதுரை அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பை கேட்டுட்ருக்கிறோம். இரட்டை காப்பியங்கள் போல கணவனும் மனைவியும் காதலனும் காதலியும் இணைந்திருக்கும் பாடல்கள் தான் என்னுடைய தொகுப்பு அப்படின்னு தொகுப்பு வந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இது சத்தியம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. சிங்கார தேருக்கு சேலை கட்டி அப்படிங்கிற பாட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. 1963 வெளிவந்த எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சீர்காழி எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல்.

இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன எழுதியிருக்கிறாங்க, அசோகனும் சந்திரகாந்தாவும் தேயிலை தோட்டத்தில் குரூப் டான்ஸாக பாடுவதில் சங்கு வெள்ள கழுத்துக்கு சங்கிலியும் போட்டுவிட்டால் மெல்ல மெல்ல ஆடவிட்டால் என்னாகும் என்கிறார்கள் அப்படின்னு பாடல் வரிகளை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. நேர்கிட்ட பாடல் வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்காகவே. இது சத்தியம் படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்லார் ஈஸ்வரி குரல்களில்.

நேரம் 10:35. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. சேரன் மகாதேவி ராஜதுரை அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பில் அடுத்த பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் இந்த படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காங்க. இளமை கொழுவிருக்கும் இந்த பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. 1962 பிறந்தது இசைத்தது MSV ராமமூர்த்தி, படித்தது பி. சுசீலா.

நடிகை சாவித்ரி தன் வீட்டில் பாடும்போது, கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண்ணல்லவோ, பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ, எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமோ என்கிறார் சாவித்ரி அப்படின்னு பாடல் வரிகளையும் காட்சியையும் அப்படியே ஒருங்கே நம் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. கேட்கலாமா அந்த பாட்டு?

நீர்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. சேரன் மகாதேவி ராஜதுரை அவர்களின் விருப்பு பாடல் தொகுப்பாக. நேரின் அடுத்த தொகுப்பு என்ன பாடல் அப்படின்னா, ஆனந்த ஜோதி இந்த படத்தில் பொய்யிலே பிறந்து பொய்யிலே அந்த பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. 1963 பிறந்தது, இசைத்தது MSV ராமமூர்த்தி, படித்தது TM சவுந்தரராஜன், பேசுசிலா அப்படின்னு குறிப்பிட்டுட்டு, இந்த பாடலை நடிகர் MGRம் தேவிகாவும் வீட்டு தோட்டத்தில் பாடும்போது பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த பூவையர் குலமானே என்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. கேட்கலாமா அந்த பாடல் வந்துட்டே இருக்கு நீர்களே, ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக.

நேர்களை நேரம் 10:45. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு சேரன் மகாதேவி ராஜதுரை அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த பாடல் விருப்பம் எந்த பாடல் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, தலை கொடுத்தான் தம்பி இந்த திரைப்படத்துல இருந்து வாடா வெத்தல அப்படின்ற அந்த பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. நடிகர் கே ராமசாமி, டி பி முத்துலக்ஷ்மியும் சமையல் அறையில் வைத்து கொஞ்சி பேச வேணும்னா கெஞ்சி கேட்கிற நீ, இஞ்சி தின்ன குரங்கு போல என்ன பார்க்குற, நான் 5-3 கொண்டு வந்தால் அடுப்படியில் சமைப்ப என்கிறார்கள். அந்த அடுப்படியில் இந்த வரக்கூடிய இந்த பாடல் காட்சி ரொம்ப அழகாக அந்த பாடல் வரிகளோடு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. கேட்கலாமா அந்த பாடல் வந்துட்டு இருக்க? 7 ராகவன், ஜமுனா ராணி குரல்களில்.

டிஜி லிங்கப்பா, படித்தது டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா அப்படின்னு குறிப்பிட்டு, இந்த பாடலை நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனும் ராஜ சுலோச்சனாவும் குளம் மரக்கிளை மணல் மேட்டிலும் பாடியதில், பெத்தவங்க மனசு போல நிச்சயமா முடிஞ்சிடும், பித்து பிடிச்ச என் மனசும் அப்பவே தெளிஞ்சிடும் என்கிறார் பி சுசீலா அப்படின்னு அழகா வந்து இந்த பாடல் வரிகள் எழுதியிருக்கிறாங்க. கேட்கலாம் அந்த பாடல், தேடி வந்த செல்வம் திரைப்படத்திற்காக.

மணி 49 நிமிடத்தில் நமசுகமான ராங்கல் நிகழ்ச்சியில் நேருடைய அடுத்த விருப்ப தொகுப்பு எந்த படம் அப்படின்னா தேடி வந்த செல்வம். இந்த திரைப்படத்துலேருந்து தான் பாட்டு கேட்டிருக்கிறாங்க. பங்குனி போய் சித்திரை வந்தால் அப்படிங்கிற இந்த பாடல் தான். பிறந்தது 1958, இசைத்த

நேர்களை நேரம் இரவு 10:52 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர் விருப்ப தொகுப்பாக சேரன் மகாதேவி ஏ ராஜதுரை அவர்களுடைய விருப்பத் தொகுப்பு தான் கேட்டுட்ருக்கோம். நீர் அவனுடைய விருப்பத் தொகுப்பில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை போல கணவன் மனைவியும் காதலனும் காதலியும் அன்பு கூறும் பாடல்களை தான் தொகுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் எந்த திரைப்படத்துலேருந்து, நல்லவன் வாழ்வான் அந்த படத்துலேருந்து தான் பாட்டு கேட்டிருக்காங்க. அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான். பிறந்தது 1961, இசைத்தது டிஆர் பாப்பா, படித்தது ஏல் ராகவன், எஸ் ஜானகி அப்படின்னு குறிப்பெல்லாம் கொடுத்துட்டு இந்த பாடலை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க நடிகர் எம் என் நம்பியாரும் ஈவி சரோஜாவும். சமையல் அறையில் வைத்து ஊருக்காக உழைத்தவங்க, ஒற்றுமையை வளர்த்தவங்க.

நீர்களை நேரம் 10:56 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் தொகுப்பு எந்த படத்திலிருந்து? பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து கன்னி வேண்டுமா கவிதை வேண்டுமா அப்படிங்கிற பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடலை நடிகர் ஏவிஎம் ராஜனும் புஷ்பலதாவும் பார்க்கில் குரூப் டான்ஸ் பாடலில் பள்ளி கொள்ளவா பாட்டு பாடவா பக்கம் சாய்ந்தபடி தூங்கட்டுமா என்கிறார் அப்படின்னு பாடல் வரிகளை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. கேட்கலாமா அந்த பாட்டு?

நேர்களின் நேரம் இரவு 11:01. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல்? இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேரன் மகாதேவி ராஜதுரை அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்டிருக்கிறோம். சில அடுத்த பாடல் கேட்டிருக்கிறாங்க, காட்டுக்குயிலுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அழகு நிலா திரைப்படத்திலிருந்து 1962 பிறந்தது, இசைத்தது கே வி மகாதேவன், படித்தது சீர்காழி கோவிந்தராஜன், பி சுசீலா அப்படின்னு குறிப்பிட்டு நடிகர் கல்யாண சுந்தரம் மாலினியும் வீட்டில் வைத்து பாடும்போது பூட்டி இருந்த மனக்கதவை திறந்து காட்டுக்குயில் பாட்டுக்கு பாட்டு பாடுவதில் படுசுட்டியாம் அந்த நாட்டுக்குயில் என்கிறார் சீர்காழியார் அப்படின்னு இந்த பாடலுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. கேட்கலாம் அந்த பாடல். இதோ

அது காட்டிய மனசில் தன் உருவை கண்டு கழிக்கிறான் நாட்டுக்குயில். காட்டிய மனசில் தன் உருவை கண்டு கழிக்கிறான் நாட்டுக்குயில்.

நேர்களை நேரம் 11:05. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க சுகமான அறங்கள் நிகழ்ச்சி. சுகமான அறங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சேரன் மகாதேவி ராஜதுரை அவர்களின் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம்.

சுகமானதாங்கள் நிகழ்ச்சியில் நேர் தொகுப்பில் நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். யானை பாகன் திரைப்படத்திற்காக ஆம்பளைக்கு பொம்பளை அப்படிங்கிற பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. நடிகர் வி ஆர் ராஜகோபாலும் மனோரமாவும் மலை அடிவாரத்தில் பாடும்போது காம்பில்லாத கோடாரி காரியத்திற்கு உதவுமா, சாம்பிராணி ஆனாலும் நெருப்பில்லாமல் புகைந்திடுமா என்கிறார்கள் அப்படின்ற அந்த பாடல் வரிகளோடு இந்த பாடல் நிறைவு செஞ்சுருக்கிறாங்க. நேரில் இன்றைய சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பாடல் தொகுப்பு கேட்டோம். சேரன் மகாதேவி ராஜதுரை அவர்களின் விருப்ப பாடல் தான் நீயிருக்கு. நன்றியும் செலுத்திக்கிட்டு நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு உங்களுக்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையின் நிகழ்ச்சிகளில் தொடர்வது திரைகானம். புனர்ஜென்மம் படத்திற்காக AM ராஜா, P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் எதிரிகள் ஜாக்கிரதை. பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது விவசாயி படப்பாடல். ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்க கேட்கலாம் இப்பாடலில்.

0: In pool phase of the AFIH World Cup in Amstelveen, the Netherlands. India conceded both goals from penalty corners converted by Yibi Janssen and Frederik Matla in the first and third quarters respectively. Earlier, India advanced to the second round after playing out a goalless draw against England in their final Pool D match at Amstelveen on Thursday. Both teams created chances but failed to score, while India's defence remained resolute throughout the match. The draw secured a crucial second-place finish in Pool D for the Salima Tete-led side. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12 மணி 10 நிமிடம். சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இரவின் மடியில். இந்நிகழ்ச்சியில் எங்கள் ஊர் பாட்டுக்காரன், நாயகன், சின்ன குயில் பாடுது ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த எங்க ஊரு பாட்டுக்காரன் பட பாடல்களை பாடியவர்கள் ஆஷா போஸ்லே, இளையராஜா, மனோ, எஸ் ஜானகி, சித்ரா ஆகியோர். இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது நாயகன் பட பாடல்கள்.

நாயகன் படத்தின் பாடல்களுக்காக ஒலித்த குரல்கள் டி எல் மகராஜன், பி சுசீலா குழுவினர், ஜமுனா ராணி ராஜேஸ்வரி குழுவினர், இளையராஜா, கமல்ஹாசன், மனு, சித்ரா ஆகியோர். இரவின் மடியில் நிகழ்ச்சியின் நிறைவாக சின்ன குயில் பாடுது படத்திலிருந்து அடுத்தடுத்து இரு பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். பாடல்களை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், சித்ரா, எஸ் ஜானகி ஆகியோர்.

கூத்து தந்தம் தக்கும்முக்கு டும்டும் கொட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு குஞ்சம் வச்சு பட்டு சேல கட்டு மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு டும்டும் டக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சந்தம்

கேட்ட நிகழ்ச்சி இரவின் மடியில். சில நொடிகளில் தொடர்வது இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.

சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி நினைவில் நின்றவை. இந்நிகழ்ச்சியில் அன்பேவா, நான் ஆணையிட்டால் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் அன்பேவா படத்திலிருந்து பாடல்கள்.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

போது போட்டி போடவா, நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன

நடையே.

ஒலித்த அன்பேவா படத்தின் பாடல்களை பாடியிருந்தார்கள் டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து நான் ஆணையிட்டால் படத்திலிருந்து பாடல்கள்.

0: அது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரலை 100.1, இது சென்னை வானொலி இந்திய எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேர்மை பொழுது நள்ளிரவுக்கு 12:11. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் மன்மத லீலை, அன்னக்கிளை ஆகிய இரண்டு திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவிழா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் மன்மத லீலை படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: அடுத்து ஒலிக்கும் குரல் கேஜேஎஸ் தாஸ் இல் ஹரீஸ்வரி. அதனைத் தொடர்ந்து கேஜேஎஸ் தாஸ் பாடியுள்ள பாடல்.
1: ஹலோ
2: ஹலோ.

0: I don't mind.
1: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
2: ஹலோ
1: ஹலோ மை டி

0: அடுத்து ஒழிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.
1: சுகந்தானா.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:35:50. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் தொடர்ந்து அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேர்களில் 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நிறுவப்பொழுது 3:11. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் உஸ்தாத் யூனுஸ் உசைன் கான் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து ஹாஷிம் சௌத்ரி அவர்களின் சிதாரிசை இடம்பெறும்.

101.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் உஸ்தாத் யூனுஸ் உசைன் கான் அவர்களின் பாட்டும் அதனைத் தொடர்ந்து ஆஷிம் சௌத்ரி அவர்களின் சிதாரிசையும் கேட்டு ரசித்தீர்கள்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வி கோட்டா எம் முரளி அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெனாங்கூர் வி வெங்கடேஷ் அவர்கள் தவில். நிகழ்ச்சிக்கு நிறைவாக பார்வதி நாயகனே, பாபநாசம் சிவன் பாடல், சண்முகப்பிரியா ராகம், ஆதி தாளம்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வி கோட்டா எம் முரளி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பெண்ணாங்கூர் கே வெங்கடேஷ் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: பாம் நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்போது 5:11. நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது திருமலை தென்குமரி படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

திருமலை தெய்வம் திரைப்படத்திற்காக எஸ்வி பொன்னுசாமி பி வசந்தா பாடிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிம்மராசி திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் கிருஷ்ணராஜ் பாடியுள்ள பாடல்

0: கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா ரமணா ரமணா.
1: நேரம் 5:31:55 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது அதிசய திருடன் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.